உருகுதே கண்கள் உருகுதே பெருகுதே வெள்ள

வைகரை பொழுதில் வந்திறங்கும் இறையாசியாக இசையமுதம் கேட்டுட்ருக்கோம். இனி கேட்கலாம் சக்தி லீலை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

ராஜகாளியம்மன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். சிந்தையில் இறைவனை நிலைநிறுத்தும் விதமாக நாம் கேட்டுக்கொண்டிருப்பது இசை அமுதம். இது திரை இசையின் தெய்வீக பாமாலை.

கண் முதல்வன் அவன் நெஞ்சழைத்தவள் திக்கு திசையதிர சஞ்சரித்தவள் ஞான ரூபிணி மதுரை வளர் மீன ரோஜனி. கண் முதல்வன் அவன் நெஞ்சழைத்தவள் திக்கு திசையதிர சஞ்சரித்தவள் ஞான ரூபிணி மதுரை வளர் மீன ரோஜனி. தகதி என சிலம்பொலி என நடமிடுவதமாடியவர்

முப்பரம் தேவியர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். கல்வி செல்வம் வீரம்னு மூன்று செல்வங்களும் இறையருளால் அனைவருக்கும் கிடைக்க பெறட்டும். இந்த வேளை நாம் இசைய முதம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இது திரை இசையின் தெய்வீக பாமாலை.

இனி தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இக்கட்டான தருணங்களில் பிற நாடுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு காரணமாக இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நடப்பாண்டிற்கான மாணவர் சேர்க்கை பெருமளவில் குறைந்திருப்பதாக வெளியாகும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய

0: கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் கும்கும் அனில் மகோத் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் கோவா அணி 11-6, 11-2, 11-3 என்ற செட் கணக்கில் மும்பை அணியை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். சிவகங்கை மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் 10/7/2026 வெள்ளிக்கிழமை இன்று முற்பகல் 10 மணி அளவில் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளது. மாவட்டத்தின் அனைத்து துறை உயர் அலுவலர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள விவசாய பெருமக்கள் கலந்து கொண்டு விவசாயம் சார்ந்த குறைகளை தெரிவித்து அதனை நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: Isri said both sides finalized the administrative arrangement for a long-term supply of Australian uranium to India. The agreement is expected to strengthen India's clean energy program and support its net zero goals.
1: The two countries have similar aspirations and a shared approach to ensure a free, open and prosperous Indo-Pacific region. One of the key outcomes today, adoption of the Joint Declaration on Defence and Security Cooperation, as well as an India-Australia Maritime Security Collaboration roadmap. We also have the administrative arrangement for enabling the supply of uranium from Australia to India.
0: As Prime Minister Modi's highly successful state visit to Australia draws to a close, today's engagements mark the final leg of his Melbourne itinerary before he departs for the next destination on his three-nation tour. Our correspondent covering the Prime Minister's Australia visit reports that Mr. Modi is scheduled to meet the leader of the opposition, Angus Taylor, to discuss bilateral ties and political cooperation. Prime Minister Narendra Modi will arrive in Auckland today on a two-day visit to New Zealand on the third and last leg of his three-nation visit. Mr. Modi will hold talks with his New Zealand counterpart, Christopher Luxon. Both leaders will review the entire gamut of the bilateral relationship, which has seen significant progress in the last 2 years, especially in the areas of trade and commerce and defence. The visit to New Zealand will be the first visit by the Indian Prime Minister in 40 years. Mr. Modi will also interact with prominent business and sports personalities. In a reflection of the strong people-to-people ties that exist between India and New Zealand, the Prime Minister will address a large gathering of the Indian diaspora during the visit. Union Home Minister Amit Shah has said that a secure border, a prosperous border region, and a vigilant society together can make the country secure. The Home Minister said this while addressing a conference of superintendents of police from border districts in New Zealand. I beg your pardon, in New Delhi. Mr. Shah said the government is creating a robust system to make the country completely infiltration-free. He noted that the Narendra Modi-led government has scientifically increased border infrastructure by 400%. Referring to the Vibrant Villages program, the Home Minister said that under the initiative, efforts are being made to prevent migration, create jobs and ensure 100% implementation of government welfare schemes. The BJP has announced the names of Sukhendu Sekhar Roy, Sushmita Dev and Prakash Chigbaraik as its candidates for the Rajya Sabha by-polls in West Bengal. The by-polls to these seats will be held on the 24th of this month. The three leaders recently quit the All India Trinamool Congress and joined the BJP. Former Iranian Supreme Leader Ayatollah Ali Khamenei has been laid to rest at the Imam Reza Shrine in Mashhad as thousands of supporters gathered to pay their final farewells. His eldest son, Sayyid Mustafa Khamenei, performed the ritual prayers. Ayatollah Ali Khamenei was killed in US-Israeli strikes on 28th of February this year, triggering a widespread conflict across the West Asia region. In the FIFA World Cup, France stormed into the semi-finals after defeating Morocco 2-0 in the first quarter-final in Boston, USA. The teams were goalless at halftime, but France took control in the second half, with Kylian Mbappe scoring this in the 60th minute and Ousmane Dembele doubling the lead in the 66th minute. And that is the end of this news bulletin.
2: நேரம் காலை 6:10.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் கு அன்பு மையப்பன் அவர்கள்.
4: பணம் என்றால் என்ன? அது எப்போது தோன்றியது? ஏன் மனித சமூகத்திற்கு அது தேவைப்பட்டது? கல், உப்பு, மாடு முதலான பொருள்களிலிருந்து இன்று டிஜிட்டல் பரிவர்த்தனை வரை வந்த இந்த பயணம் எப்படி நடந்தது என்று நாம் சிந்தித்தோமேயானால் பல தகவல்கள் கிடைக்கின்றன. மனிதன் முதலில் பணத்தை அறிந்தவன் அல்ல, அவன் வேட்டையாடி வாழ்ந்தான். பின்னர் விவசாயத்தை அறிந்தான். காய்கறி, தானியம், மாடு, ஆடு போன்றவற்றை வளர்த்தான். அவனுக்கு தேவையான அனைத்தையும் அவனே தயாரிக்க முடியாது. இதுவே பரிமாற்றத்தின் தொடக்கமாக அமைகிறது. ஒருவரிடம் அரிசி இருந்தது, மற்றொருவரிடம் உப்பு இருந்தது. அவர்கள் இருவரும் பரிமாற்றம் செய்தார்கள். இதையே பண்டமாற்று முறை என்று கூறுகிறோம். ஆனால் இதில் சிக்கல் இருந்தது. இருவருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே தேவையா? ஒரு மாட்டின் மதிப்பு எத்தனை மூட்டை தானியங்களுக்கு சமம்? உடனடி அளவீடு எப்படி செய்யலாம்? இந்த சிக்கல்கள் பணம் என்ற கருத்தை உருவாக்க தூண்டியுள்ளன. பணம் என்பது முதலில் நாணயம் அல்ல, அது மதிப்பு என ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொருள். பல நாகரிகங்களில் பலவிதமான

பலவிதமான பொருட்கள் பணமாக பயன்படுத்தப்பட்டன. மாடு என்பது மதிப்பு, செல்வத்தின் அடையாளமாக கருதப்பட்டது. சில ஆப்பிரிக்க சமூகங்களில் மாடே செல்வமாக கருதப்பட்டது. செல்வந்தன் என்றால் மாடுகள் அதிகம் உடையவன் என்று அங்கு பொருள். மனித சமூகம் வளர்ந்தபோது பரிமாற்றம் அதிகரித்தது. அதனால் ஒரே மாதிரியான நீடித்த, எளிதில் எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு மதிப்பு பொருள் தேவைப்பட்டது. இதன் விளைவாக உலோகங்கள், குறிப்பாக தங்கம், வெள்ளி, செம்பு ஆகியவை பயன்பாட்டிற்கு வந்தன. இந்த முறை உலகெங்கும் பரவியது. நம் இந்திய நாட்டிலும் நாணய வளர்ச்சி மிக பழமையானது.

0: இதன் விளைவாக உலோகங்கள், குறிப்பாக தங்கம், வெள்ளி, செம்பு ஆகியவை பயன்பாட்டிற்கு வந்தன. இந்த முறை உலகெங்கும் பரவியது. நம் இந்திய நாட்டிலும் நாணய வளர்ச்சி மிக பழமையானது. சந்திரகுப்த மௌரியர் ஆட்சியில் பஞ்சமார்க் எனும் நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டன. பின்னர் அசோகர் காலத்தில் நாணய பயன்பாடு விரிந்தது. தென்னிந்திய சோழர், சேரர், பாண்டியர் காலங்களில் தங்கக்காசுகள் பரவலாக பயன்படுத்தப்பட்டன. நாணயங்களில் அரசரின் சின்னங்கள் பதிக்கப்பட்டிருந்தன. அது அதிகாரத்தின் அடையாளமாக கருதப்பட்டது. உலோக நாணயங்கள் எடையுடன் இருந்தன. பெரிய வர்த்தகங்களில் அவற்றை எடுத்துச் செல்வது கடினமாக இருந்தது. இதற்கு தீர்வாக காகித பணம் உருவானது. கிபி 7ஆம் நூற்றாண்டில் சீன நாட்டில்தான் முதன் முதலாக காகித பணம் பயன்படுத்தப்பட்டது. பின்னர் அது ஐரோப்பாவிற்கும் பரவியது. இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் காகித நோட்டுகள் வெளியிடப்பட்டன. பின்னர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1935ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பின் நாணய வெளியீட்டின் பொறுப்பு அதற்கு வழங்கப்பட்டது. பணம் ஒரு சாதாரண காகிதமோ உலோகமோ அல்ல. அது ஒரு சமூக ஒப்பந்தம். பணம் 3 முக்கிய பணிகளை செய்கிறது. பரிமாற்றத்தின் ஊடகமாக செயல்படுகிறது, மதிப்பை அளவிடும் கருவியாக செயல்படுகிறது, சேமிப்பு சாதனமாக செயல்படுகிறது. இவற்றால் பொருளாதாரம் சீராக இயங்குகிறது. பணம் வளர்ந்த போது வங்கிகள் உருவாயின. மக்கள் தங்கள் பணத்தை பாதுகாப்பாக வைக்கத் தொடங்கினர். பணம் சுழன்றால்தான் பொருளாதாரம் சுறுசுறுப்பாக இருக்கும். சேமிப்பும் முதலீடும் வளர்ச்சிக்கான அடித்தளங்களாக அமைகின்றன. இன்றைய காலத்தில் பணம் கையில் இல்லாமலேயே பரிமாற்றம் நடக்கிறது. யூபிஐ, ஆன்லைன் வங்கி, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இவை அனைத்தும் டிஜிட்டல் பணத்தின் வடிவங்கள். உலகளவில் கிரிப்டோ கரன்சி என்ற கருத்தும் உருவானது. பிட்காயின் போன்ற டிஜிட்டல் நாணயங்கள் மையமற்ற பண அமைப்பை முன்வைக்கின்றன. பணம் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று, ஆனால் அது வாழ்க்கையின் குறிக்கோள் அல்ல. பணம் என்பது உணவை தரலாம், வீட்டை தரலாம், வசதியான வாழ்வை தரலாம், ஆனால் அது மன அமைதியை தர முடியாது. அன்பு, நம்பிக்கை, மனிதநேயம் ஆகியவை பணத்தால் வாங்க முடியாதவை. பணம் ஒரு கருவி, அது நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். நாம் அதற்கு கட்டுப்படக்கூடாது. பணம் சம்பாதிப்பது தவறல்ல, ஆனால் நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும். ஊழல், மோசடி, நேர்மையின்மை இவை பொருளாதாரத்தையும் சமூகத்தையும் பாதிக்கும். நேர்மையான உழைப்பின் மூலம் வந்த பணமே நிம்மதியை தரும். எதிர்காலத்தில் முழு டிஜிட்டல் பொருளாதாரம், காகிதமற்ற பண பரிவர்த்தனை, செயற்கை நுண்ணறிவு வழிநடத்தும் வங்கி அமைப்புகள் இவை உருவாகலாம். ஆனால் எந்த மாற்றம் வந்தாலும் நம்பிக்கை என்ற அடிப்படை மதிப்பு இல்லாமல் பணம் இயங்காது. பணம் உருவான கதை என்பது ஒரு பொருளாதார வரலாறு மட்டுமல்ல, அது மனித சிந்தனையின் வளர்ச்சி. கல், மாடு, உலோகம், காகிதம், டிஜிட்டல் என்ற படிநிலை பரிமாற்றம் என்பது பொருள் மாற்றம் மட்டுமல்ல, மனித சமூகம் வளர்ந்த பாதை. பணம் மனிதனை உயர்த்தவும் முடியும், அதே நேரத்தில் அவனை வீழ்த்தவும் முடியும். பணம் நம் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஒரு கருவி, ஆனால் அதுவே நம் வாழ்க்கை அல்ல.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க விளங்கினார் பேராசிரியர் முனைவர் கு அன்பு மையப்பன் அவர்கள்.
2: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
5: நேரம் 6:15. வாழ்க்கைய வாழ ஒரு சின்ன நம்பிக்கை கிடைச்சா போதும், வீழ்ந்த நாட்களும் நம் வாழ்வதற்கேற்ற வழியாய் மாறும். நம்புவதில் மட்டும் பின்வாங்காமல் இருங்கள். நீங்கள் வேண்டியது எதுவோ அது எந்த நேரத்திலும் நிகழலாம் என்ற நம்பிக்கையோடு துவங்குவோம் இன்றைய புதிய காலை. இனி கேட்கலாம் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்.

0: ஜூலை 10 இந்நாளின் சிறப்பு. அமெரிக்க இயற்பியலாளர் பொறியியலாளர் நிக்கோலா டெஸ்லா அவர்களின் பிறந்த தினம் இன்று ஆண்டு 1856.
1: 1890 ஆண்டு இதே நாளான ஜூலை 10 தான் வயோமிங் ஐக்கிய அமெரிக்காவின் 44th மாநிலமாக சேர்க்கப்பட்டது.
0: 1909 ஆண்டு இதே நாளான ஜூலை 10 தான் ஜெர்மனியின் எம்டன் நாசாகாரி கப்பல் சேவைக்கு விடப்பட்டது.
1: 1913 ஆண்டு இதே நாளான ஜூலை 10 கலிபோர்னியாவின் சாவு பள்ளத்தாக்கில் வெப்பநிலை 134°C ஆக பதியப்பட்டது. உலகில் பதியப்பட்ட அதி உயர் வெப்பநிலை இதுதான். தமிழக எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் பிறந்த தினம் இன்று ஆண்டு 1930.
0: 1938 ஆண்டு ஹோவார்ட் ஹியூஸ் 91 மணி நேரத்தில் உலகை சுற்றி வரும் விமான பயணத்தை ஆரம்பித்தார்.
1: 1942 ஆண்டு இதே நாளான ஜூலை 10 தான் நெதர்லாண்டும் சோவியத் ஒன்றியமும் தூதரக உறவை ஏற்படுத்திக் கொண்டன.
0: தென்னிந்திய நடிகர் பாடகர் கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் பிறந்த தினம் இன்று ஆண்டு 1947. 1962 ஆண்டு இதே நாள்லதான் உலகின் முதல் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் டெல்ஸ்டார் விண்ணில் ஏவப்பட்டது. 1991 ஆண்டு இதே நாளான ஜூலை 10 தான் தென்னாப்பிரிக்காவின் இன ஒதுக்கல் முடிவுக்கு வந்ததை அடுத்து தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணி பன்னாட்டு கிரிக்கெட் அவையில் மீண்டும் சேர்க்கப்பட்டது.
2: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நேரம் காலை 6:24. இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் காலை 6:35 ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணன் வேளாண் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் தகவல்கள். 6:45 மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக காலை 6:55 பூந்தளிர், 7 காந்தி அஞ்சலி பகுதி 54. அதைத் தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். காலை 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆங்கில ஆலய அற்புதங்கள். சிக்க நரசிம்மன் கிராமம் கோபாலசுவாமி திருக்கோவில் வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். காலை 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக. தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். காலை 8:00 செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா? இது ராமநாதபுரம் மாவட்டம் நேயர்களின் விருப்ப பாடல் நிகழ்ச்சி. காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9:00 செய்தி சுருக்கம், 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. 10:00 செய்தி சுருக்கம், 10:02 விருப்ப கானங்களில் என் விருப்பம். காலை 10:30 ஒருபட பாடல்கள் புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்தில் இருந்து. காலை 11:00 செய்தி சுருக்கம். காலை 11:02 கண்ணாடி மாளிகை இசையின் இதய துடிப்பு. பணி ஓய்வு பெற்ற நிலைய மிருதங்க இசைக்கலைஞர் பல்லடம் ஆர். ரவி அவர்களுடன்

வழங்குகிறார் ஆர் பி பரிமலாதேவி அவர்கள். பகல் 12 மணிக்கு ஸ்நேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 ஸ்நேகிதியே தொடர்ச்சி. பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:15 பாரதியார் பாடல்கள், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 3:30 மெல்ல வரும் பாடல், 4:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலா. 2:00 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 ஆட்டக்களம். 5:00 செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6:00 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேளை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள், 6:40 அந்திப்பூக்கள், 7:10 மாவட்ட செய்திகள், நாமக்கல் மாவட்டம் செய்திகள் எழுதியவர் எஸ் கண்ணன், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பாட்டு இது ஹிட்டு, 7:30 பிஃபா வேர்ல்ட் கப் 2026 தினசரி தகவல், டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:32 பாட்டு இது ஹிட்டு தொடர்ச்சி. 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இலக்கிய உலா, திருக்குறள் என்றைக்குமான இலக்கியம், சிறப்புரை வழங்குபவர் டாக்டர் எஸ் தேவி அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவடையும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 தேனும் பாலும், 11:59 முதல் 12 மணி வரை காலை, 4:00 முதல் 4:45 வரை சென்னை விவித் பாரதி நிகழ்ச்சி, FM 102.3 நிகழ்ச்சிகள் சென்னையில் அஞ்சலாகும்.

0: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பார்க்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: மீனாட்சி, பிரமாதம்.
3: என்னண்ணா சொல்றே?
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
3: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
4: நேரம் காலை 6:30.
5: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.
6: புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், பசுமையான எதிர்காலத்தின் பாதை, மனித வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு ஆற்றல் மிகவும் முக்கியமானது. இன்று நாம் பயன்படுத்தும் மின்சாரம், வாகனங்கள், தொழிற்சாலைகள், தொழில்நுட்ப வளர்ச்சி என அனைத்திற்கும் ஆற்றல் தேவைப்படுகிறது. ஆனால் இந்த ஆற்றலை பெறுவதற்கு நாம் பயன்படுத்தும் நிலக்கரி, பெட்ரோல், டீசல் போன்ற இயற்கை வளங்கள் குறைந்து வருகின்றன. மேலும் அவை சுற்றுச்சூழலுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. இந்த சூழ்நிலையில் உலகிற்கு நம்பிக்கை அளிக்கும் தீர்வாக இருப்பது புதுப்பிக்கத்தக்க ஆற்றலாகும். இயற்கை வழங்கும் வளங்களை அழிக்காமல் பயன்படுத்துவதே உண்மையான வளர்ச்சி. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் என்பது இயற்கையால் தொடர்ந்து மீண்டும் உருவாக்க

0: படும் ஆற்றல் வளங்களாகும். சூரிய ஆற்றல், காற்றாலை ஆற்றல், நீர்மின் ஆற்றல், உயிரி ஆற்றல் போன்றவை இதற்கான உதாரணங்களாகும். நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் போன்ற எரிபொருட்கள் ஒருமுறை பயன்படுத்தப்பட்டால் மீண்டும் உருவாக பல கோடி ஆண்டுகள் தேவைப்படும். ஆனால் சூரியன், காற்று போன்ற இயற்கை வளங்கள் தொடர்ந்து கிடைக்கக்கூடியவை. அதனால் இவை எதிர்காலத்திற்கான நிலையான ஆற்றல் வளங்களாக கருதப்படுகின்றன. சூரியனிடமிருந்து கிடைக்கும் ஒளியை மின்சாரமாக மாற்றி பயன்படுத்த முடிகிறது. வீடுகள், பள்ளிகள், தொழிற்சாலைகள் என பல இடங்களில் சூரிய மின்சாரத்தை பயன்படுத்தும் வாய்ப்பு அதிகரித்து வருகிறது. காற்றாலை ஆற்றல் மற்றொரு முக்கியமான வளமாகும். காற்றின் வேகத்தை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு குறைந்த ஆற்றல் முறையாகும். திருக்குறள் கூறுகிறது, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. வளங்களை உருவாக்கி பாதுகாத்து முறையாக பயன்படுத்த வேண்டும் என்ற கருத்தை வள்ளுவர் கூறுகிறார். இது இயற்கை வளங்களை பொறுப்புடன் பயன்படுத்துவதற்கும் பொருந்தும். இன்று உலகம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று காலநிலை மாற்றம். நிலக்கரி, பெட்ரோல் போன்ற எரிபொருட்களை அதிகமாக பயன்படுத்துவதால் கார்பன் வெளியேற்றம் அதிகரிக்கிறது. இதனால் பூமியின் வெப்பநிலை உயர்கிறது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை அதிகமாக பயன்படுத்தினால் கார்பன் வெளியேற்றத்தை குறைக்க முடியும். இதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும். ஒரு சிறிய கவிதை, சூரியன் தரும் ஒளியை சேமிப்போம், காற்றின் சக்தியை பயன்படுத்துவோம், இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தால் இனிய நாளை உருவாக்குவோம். இந்த வரிகள் பசுமையான ஆற்றலின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கின்றன. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சுற்றுச்சூழலுக்கு மட்டுமல்ல பொருளாதாரத்திற்கும் உதவுகிறது. புதிய தொழில்நுட்பங்கள் உருவாகின்றன, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. எதிர்காலத்தில் ஆற்றல் பற்றாக்குறையை சமாளிக்க இது உதவும். ஆனால் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்துவதில் சில சவால்களும் உள்ளன. ஆரம்ப முதலீடு அதிகமாக இருக்கலாம், தொழில்நுட்ப வளர்ச்சி தேவைப்படுகிறது. ஆனால் நீண்ட காலத்தில் இது மனித குலத்திற்கு மிகப்பெரிய நன்மையை வழங்கும். மாணவர்களாகிய நமக்கும் இதில் பங்கு உள்ளது. மின்சாரத்தை வீணாக்காமல் பயன்படுத்தலாம். தேவையில்லாத விளக்குகள், மின் சாதனங்களை அணைக்கலாம். சூரிய ஆற்றல் போன்ற மாற்று வழிகளை பற்றி மாணவர்களும் பொதுமக்களும் அனைவரும் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் கூறியுள்ளார், எதிர்காலத்தை மாற்றும் சக்தி இளைஞர்களின் கைகளில் உள்ளது. இளைஞர்கள் இயற்கையை மதித்து செயல்பட்டால் பசுமையான உலகை உருவாக்க முடியும். இன்று நாம் எதிர்கொள்ளும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடும்போது இயற்கையுடன் இணைந்த வளர்ச்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும். வளர்ச்சி என்பது தொழிற்சாலைகளும் கட்டிடங்களும் மட்டுமல்ல, தூய்மையான காற்று, பாதுகாப்பான இயற்கை, நிலையான வாழ்க்கை ஆகியவையும் ஆகும். ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி, நாம் இன்று தீர்ந்து வரும் எரிபொருட்களை நம்பி வாழப்போகிறோமா, அல்லது எதிர்கால தலைமுறைக்காக இயற்கை வழங்கும் ஆற்றல் வளங்களை பயன்படுத்தப் போகிறோமா? இந்த முடிவு நம் கையிலே உள்ளது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் என்பது ஒரு மாற்று வழி மட்டுமல்ல, அது மனித குலத்தின் பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான பாதையாகும். நிறைவாக, இயற்கையை சுரண்டாமல் இயற்கையுடன் இணைந்து வாழ்வதே உண்மையான முன்னேற்றம் என்ற உண்மையை மனதில் கொண்டு புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை ஆதரிப்போம், ஆற்றலை சேமிப்போம், பசுமையான பூமியை உருவாக்குவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. வழங்கியவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.

0: நேரம் காலை 6:35.
1: அன்பார்ந்த விருதுநகர் மாவட்ட கால்நடை வளர்ப்பாளர்களே, விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பசு எருமை இனங்கள் கோமாரி நோயிலிருந்து பாதுகாக்கும் வகையில் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் கோமாரி தடுப்பூசி முகாம் இம்மாதம் 31 வரை அனைத்து கிராமங்கள், நகராட்சி மற்றும் மாநகராட்சியில் செலுத்தப்பட உள்ளது. மொத்தம் 141,300 கால்நடைகளுக்கு வாய் மற்றும் கால் நோய் தடுப்பூசி செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த முகாம் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் மூலம் நடைபெற உள்ளது. இந்நோய் தாக்கும் பட்சத்தில் கால்நடைகளுக்கு சரிவர உணவு உண்ண இயலாத நிலை, அதீத காய்ச்சல் மற்றும் வாயில் உமிழ்நீர் வடிதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். இதனால் கால்நடைகளில் பால் உற்பத்தி பாதிக்கப்படும். மேலும் இந்நோய் மிக விரைவாக பரவும் தன்மை கொண்டது. இதனை தடுப்பதற்கு விருதுநகர் மாவட்டத்தில் 82 கால்நடை மருந்தகங்கள் மற்றும் 6 கால்நடை மருத்துவமனைகளில் பணிபுரிவோரை கொண்டு ஒரு

0: கால்நடை உதவி மருத்துவர், கால்நடை ஆய்வாளர் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசி குழுவினரால் FMT தடுப்பூசி இலவசமாக போடப்பட உள்ளது. மேலும் தடுப்பூசி பணி முடிவடைந்தவுடன் கால்நடை வளர்ப்போர் தங்களது ஆதார் எண் மற்றும் பதிவு செய்த அலைபேசி எண்ணிற்கு வரும் OTP தடுப்பூசி குழுவினருக்கு தெரிவித்து பாரத் பசுதான் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து கொள்ள வேண்டுகிறோம். இதன் மூலம் அரசின் கால்நடை பராமரிப்பு துறை நலத்திட்டங்களை பெறலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பான வேளாண் பெருமக்களே, விவசாயிகளின் நலனுக்காகவும் மாநிலத்தின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக அரசால் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 2026 செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தில் இயந்திர நடவு அல்லது நேரடி விதைப்பிற்கு 1 ஏக்கருக்கு ₹4000 மானியமாக வழங்கப்படுகிறது. அதிகபட்சம் 2 ஏக்கர் வரை வழங்கப்படும். தரமான விதைகள் மற்றும் இடுபொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்தல், நெல் உற்பத்தி மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை இத்திட்டம் மூலம் உயர்த்தப்படுகிறது. எனவே விவசாய பெருமக்கள் இத்திட்டத்தின் பயன்களை பெற அக்ரிஸ் நெட் அல்லது உழவர் செயலி வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் அருகில் உள்ள வேளாண் விரிவாக்க மையத்தை அணுகியும் பதிவு செய்து பயன்பெறலாம். இவ்வாறு வேளாண் செய்தி தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த தேனி மாவட்ட கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு, இம்மாதம் July 1 to 31 வரை தேனி மாவட்டத்தில் உள்ள சுமார் 1,02,490 கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் நடைபெற உள்ளது. தேனி மாவட்டம் முழுவதும் 54 சிறப்பு மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பெற்றுள்ளது. கால்நடை வளர்ப்போர் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அன்பார்ந்த தேனி மாவட்ட வேளாண் பெருமக்களே, உலக தேனி தினத்தை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 20 தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்தில் உள்ள சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையத்தில் தொழில் முனைவோர்கள் சந்திப்பு நடைபெற்று வருகிறது. இச்சந்திப்பு கூட்டத்தில் முக்கிய நோக்கமாவது புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்குதல் மற்றும் உருவாக்கப்பட்ட தொழில் முனைவோர்களுக்கு தொழில்நுட்ப மற்றும் தொடர் வழிகாட்டுதல் வழங்குவதாகும். விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் துவங்குவதற்கான தொழில்நுட்பங்கள் பெறுவதற்கான வழிமுறைகள், தர சான்றிதழ்கள் பெறுதல் போன்ற அனைத்து தகவல்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு தேனி மாவட்ட வேளாண் அறிவியல் மையம் தெரிவிக்கின்றது. இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலப்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: பொதுவாகவே ஒரு தாவரத்துல வந்து தன்னுடைய வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துவதற்கு தாவரமாக ஒரு சில வேதிப்பொருட்களை சுரக்குது. அதுதான் வந்து தாவர வளர்ச்சி ஹார்மோன்கள் அப்படின்னு, பிளான்ட் ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு தாவரத்தின் ஒரு பகுதியில வந்து உற்பத்தி ஆகி அது இன்னொரு பகுதிக்கு வந்து கடந்து சென்று அங்கு அது வந்து ஒரு வளர்ச்சி வேலையை அது வந்து ஒழுங்குபடுத்தும். ஒரு 5 வகையான ஒரு ஹார்மோன்கள் இருக்கு. ஆக்சின், ஜிபர்லின், சைட்டோகைனின், எத்திலின், அப்சிசிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 வகையான ஹார்மோன்கள் வந்து இருக்கு. தாவர படிம வளர்ச்சியில் இது வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ ஒவ்வொரு தாவர ஹார்மோன்கள் அது என்னென்ன பண்புகள், என்ன என்ன வந்து வேலை பார்க்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஆக்சின். இந்த ஆக்சினோட வேலை அப்படின்னு என்னன்னா, முளை குறுத்தோ தண்டிலையோ ஒரு செல் வந்து நீச்சி அடைகிறதுக்காக, அதாவது செல் வேகமாக வளர்றதுக்காக, அதுக்காக தான் ஆக்சின் வந்து முக்கிய பங்காற்றுகிறது. அதை இல்லாம வேரின் வளர்ச்சியையும் நல்லவே தூண்டும், வேரோட வளர்ச்சியை தூண்டும். விதையில்லா கனிகள் அப்படின்னா பார்த்தினோகார்பிக் கனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கருவுறா கனிகள், கருவுறுதல் நடக்காமலேயே கனிகள் வந்து வர்றது. இதற்கு வந்து நம்ம ஆக்சிஜனை தெளிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து கருவுறா கனிகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி விவசாய நிலங்கள்ல நம்ம வந்து இந்த மாதிரி களைகளை நீக்கிறதுக்கு 2,4-D ஒரு களை கொல்லி, இதுவுமே ஒரு வகையான ஆக்சின் தான். அதை வந்து நம்ம கொடுக்கற மூலமா களைகள் நீக்கிறதுக்கெல்லாம் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆக்சினுடைய எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோம்னா IAA, IBA அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது எப்படி ஆக்சின் வந்து இந்த வேரோட வளர்ச்சியை தூண்டுதோ, இப்போ நம்ம வந்து ஒரு வேர் வளர்ச்சிக்கு நம்ம இந்த IAA கரைசலையோ IBA கரைசலையோ அந்த கட்டிங்ஸை நம்ம வந்து நம்ம வைக்கிற மூலமா நம்மளுக்கு அதில் வந்து வேரோட வளர்ச்சி வந்து தூண்டப்படும். அடுத்து பார்த்தோம்னா ஜிபர்லின். இந்த ஜிபர்லினோட முதல் பண்பே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தண்டு நீச்சி அடைகிறது. கணுவுடை பகுதிகளில் வந்து தண்டு வந்து நீச்சி அடைகிறதுக்கு இந்த ஜிபர்லின் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்புறம் விதை முளைக்கிறதுக்கு, ஒரு விதை வந்து முளைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஜிபர்லின் வந்து ரொம்பவே வந்து இன்றியமையாத இருக்கு. அடுத்து பார்த்தினோகார்பிக் கனிகள், அதாவது விதையில்லா கனிகளுக்குமே இந்த வந்து ஜிபர்லிக்கு வந்து மிகவும் இன்றியமையாத இருக்கு.

0: திராட்சை பழங்கள் எல்லாம் வந்து அந்த திராட்சையோட பெரியோட அந்த சைஸ் அந்த அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஜிபர்லினை வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க, அதோட பெரி சைஸை வந்து நம்ம அதிகப்படுத்துறதுக்காக. அடுத்து வந்து சைட்டோகைனின். சைட்டோகைனின் வந்து இது வந்து செல் நீச்சி, இது வந்து ஒரு செல் பகுப்படைதல் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு செல் பகுப்படைகிறதுக்கு இந்த சைட்டோகைனின் வந்து ரொம்ப இன்றியமையாததாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பக்கவாட்டு கிளைகள் வளர்ச்சிக்கு வந்து இந்த ஒரு சைட்டோகைனின் மிகவும் இன்றியமையாததாக இருக்கும். செனசென்ஸ் அப்படின்னா ஒரு இலையானது ரொம்ப வயசாகி அது ஏஜ் ஆகி உதிர்றதா வந்து அப்படி சொல்லுவாங்க. நம்ம இப்படி சைட்டோகைனின் இருந்துச்சுன்னா அந்த இலையானது அந்த உதிர்வதை வந்து இது வந்து தடுக்கும், அந்த இலையானது கீழே உதிர்வதை தடுக்கும். அடுத்து வந்து எத்திலின். எத்திலின் பார்த்தோம் அப்படின்னா வந்து கனி மற்றும் பழுத்தல், கனி பழுத்தல் அதாவது அந்த ரைப்பனிங்னு சொல்லுவாங்க. அந்த ரைப்பனிங்க்கு வந்துட்டு எத்திலின் வந்து ரொம்பவே இன்றியமையாதது. அதே மாதிரி விதை உறக்கத்தை, மொட்டுக்கள் இதெல்லாம் வந்து நீக்குது, தண்டு நீச்சி அடைதலையெல்லாம் தடுக்கிறது. ஸோ மெயினாக எத்திலினாலே பல ரைப்பனிங்க்கு தான். அப்சிசிக் அமிலம், இந்த அப்சிசிக் அமிலம் வந்துட்டு மெயினாக வந்துட்டு விதை உறக்கத்தை வந்து ஏற்படுத்தும். விதை உறக்கம் அப்படின்னா எல்லா விதைகளுமே எல்லா சாதகமான சூழ்நிலையுமே வளரும் தன்மை இது. ஒரு சில விதைகள் அதுக்கு சாதகமான சூழ்நிலை வைத்தாலுமே விதையானது முளைக்காது, அதாவது அது வந்து செயலற்ற நிலையிலே இருக்கும். இந்த அப்சிக் அமிலமானது என்ன பண்ணும் அப்படின்னா விதை உறக்கத்தை ஏற்படுத்தும். இலைத்துளை வழியாக தான் அந்த வாயு பரிமாற்றமே நடக்கும். ஸோ இலைத்துளையை மூட செய்யும். நம் ஏபிஏ போன்ற இந்த வளர்ச்சி ஊக்கிகளை நம்ம வந்து கொடுக்கும் பொழுது அது இலைத்துளையை மூட செய்து நீராவி போக்கை கட்டுப்படுத்தி வறட்சியான காலங்களில் தாவரத்தினுடைய வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்துகிறது. இவ்வாறு தாவரத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய ஹார்மோன்கள் தாவரத்தின் வளர்ச்சியை ஒழுங்குபடுத்தி மகசூலை அதிகரிக்க பயன்படுத்தப்படுகின்றன.
1: இதுவரை தாவர ஊட்டச்சத்துகள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.
2: ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வீட்டுவசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவதில் விளையாட்டுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கட்டான தருணங்களில் பிற நாடுகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு காரணமாக இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்

0: நிலை ஆய்வுக் கூட்டத்தில் திறன் மேம்பாடு, பரிசோதனை, வடிவமைப்பு, தொழில்நுட்பம், தொழில் முனைவு மேம்பாடு, கடனுதவி, ஏற்றுமதி ஊக்குவிப்பு மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை ஜவுளித்துறைக்கு இந்த மையங்கள் வழங்கிடும் என்று கூறினார். இந்த கூட்டத்தில் தொழில்நுட்ப மேம்பாடு, சீர்திருத்த நடவடிக்கைகளின் செயல்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். இந்திய ஜவுளித்துறையை நவீனப்படுத்தும் வகையில் தொழில்நுட்ப மேம்பாட்டு நிதி திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்களின் அமலாக்கம் குறித்தும் அமைச்சர் ஆய்வு செய்தார். பயனாளர்களின் பயன்பாட்டுக்கு உகந்த வகையில் நவீன முறையில் மேம்படுத்தப்பட்டுள்ள புதிய இணையதளத்தின் செயல்பாட்டையும் அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தொடங்கி வைத்தார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டப்பணிகளை அவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை எல்லிஸ் நகரில் வீட்டு வசதி வாரிய வளாகத்தில் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் அமைப்பதற்கான பணிகளை விரைவில் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றும் வகையில் நவீன வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகள் மற்றும் வீட்டு மனைகள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறினார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த சில நாட்களாக மதுரை, திருப்பூர், நீலகிரி, கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மாணவர் சேர்க்கை இல்லாத காரணத்தால் பல தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு வருவதாக வெளியாகும் செய்திகள் வருத்தம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசு அங்கன்வாடி மையங்கள் மற்றும் தொடக்க பள்ளிகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள், தரமான கல்வி ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட சிப்பாய் புரட்சியின் 220th நினைவு தினம் வேலூரில் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இச்சம்பவத்தின் நினைவாக வேலூர் கோட்டை எதிரே தமிழக அரசால் அமைக்கப்பட்ட நினைவு தூணில் முன்னாள் ராணுவத்தினர், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பெருமளவில் பங்கேற்று அஞ்சலி செலுத்த உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220th நினைவு தினம் இன்று வேலூரில் அனுசரிக்கப்படுகிறது. இச்சம்பவம் நினைவாக வேலூர் கோட்டை எதிரே 1998 தமிழக அரசால் நினைவு தூண் அமைக்கப்பட்டு ஆண்டுதோறும் July 10 அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அதனையொட்டி இன்று காலை வேலூர் கோட்டை எதிரே உள்ள சிப்பாய் புரட்சி நினைவு தூணில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா லெக்ஸ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர், பொதுமக்கள் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த உள்ளனர். வேலூரில் இருந்து மோகன்.
0: நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் பருவமழை காரணமாக உதகை, கூடலூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் இதமான சூழல் நிலவி வருகிறது. முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் வனவிலங்குகள் உணவிற்காக சாலைகளில் வலம் வருவதால் சுற்றுலா பயணிகள் உரிய முன்னெச்சரிக்கையுடன் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் உதகை, கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் வனப்பகுதி பச்சை பசையில் என காட்சியளிக்கிறது. இதனால் தெப்பக்காட்டிலிருந்து தொரப்பள்ளி மற்றும் மசினகுடி சாலை, மாயார் மற்றும் சிங்காரா சாலையோரங்களில் ஏராளமான வனவிலங்குகள் தென்பட்டன. இந்நிலையில் சாலையோரங்களில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் வாகனங்களை நிறுத்தி வனவிலங்குகளை பார்ப்பது, புகைப்படம் எடுப்பது போன்ற செயல்களை தவிர்த்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை பெய்த மழை காரணமாக விமான நிலையத்தில் 20

விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் திருத்தணி, ஆர்கேபேட்டை, திருவாலங்காடு, திருவள்ளூர், ஆவடி போன்ற பகுதிகளில் நேற்று கனமழை பெய்து குளிர்ந்த சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். அமெரிக்கா நடத்திய தாக்குதலை அடுத்து பஹ்ரைன், குவைத், கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத ஆதரவு நாடு என்ற பட்டியலிலிருந்து சிரியாவை நீக்குவது என்ற முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் கணித்துள்ளது. செயற்கை கருத்தரிப்பு மருத்துவமனைகளில் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவது குறித்து ஆய்வு செய்வதற்காக உயர்நிலை நிபுணர் குழுவை தேசிய மகளிர் ஆணையம் அமைத்துள்ளது. விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத மதுபான உற்பத்தி நிறுவனங்களுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உள்நாட்டு காலணி உற்பத்திக்கான சூழல் அமைப்பை வலுப்படுத்தும் வகையில் தரக்கட்டுப்பாட்டு விதிகள் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் தாய்மார்களுக்கு நினைவு பரிசு பெட்டகத்தினை ஆட்சியர் திரு மதுபாலன் வழங்கினார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் குறித்த கருத்தரங்கம் நேற்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே வனத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 யானை தந்தம் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் பாட்டவயல் பகுதியில் கம்பி வேலியில் சிக்கியிருந்த சிறுத்தையை மீட்ட வனத்துறையினர் முதுமலை வனப்பகுதியில் பாதுகாப்பாக விடுவித்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவின் அஸ்திக் பிரதான், சந்திரமோல் சாபு, சேது மிஸ்ரா, ஷிரவானி சாங்கல் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜி பரஷுராம் வெள்ளிப்பதக்கமும் வினோத் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். ஆடவர் வட்டு எறிதலில் இந்தியாவின் பரத்பிரீத் சிங்கும் மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் ஓட்டத்தில் இந்தியாவின் பிராச்சி தேவ்கரும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் ருமேனியாவின் விளாட் விக்டர் கார்னியா, மால்டோவின் ராடு ஆல்பர்ட் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள். அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரி ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை. மீனாட்சி, பிரமாதம்.
2: என்ன நான் சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: நேரம் காலை 6:56.

கடலைகளில் கலந்து வானலைகளில் மிதந்து உங்கள் செவிக்கு இன்பம் படைத்துக் கொண்டிருக்கும் ரம்யமான காற்றலைகளில் வலம் வந்து கொண்டிருக்கும் நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்

0: சிதம்பரம் பண்பலை 100.9 இந்த இனிய காலை பொழுதில் செல்ல குழந்தைகளின் குரலாக ஒலிப்பது பூந்தளி. இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு ஒரு சின்ன தம்பி வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம் தம்பி.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: கே சஸ்வத் சரண்.
0: சஸ்வத் சரண், ரொம்ப அழகான பேரு. சஸ்வத்துக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன?
1: தமிழும் இங்கிலீஷும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா, தமிழ் அப்புறம் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? எங்களுக்காக ஒரு தமிழ் பாட்டு பாடுறீங்களா?
1: தமிழின் இனிமை கனியிட ஏறிய சுளையும் முற்றார் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்றும் பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசும் பொலியும் பாலும் தென்னை நழுகிய குளிருள நீரும் இனிய என்பேன் எண்ணினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். புரட்சி கவிஞர் பாரதிதாசன்.
0: அழகு அழகு, தமிழின் இனிமையை வந்து உங்க குரல் மூலியமா கேக்குறது எவ்வளவு அழகா இருக்கு. சஸ்வத்துக்கு வேற என்ன ரைம்ஸ் எல்லாம் தெரியும்? திருக்குறள் இந்த மாதிரி ஏதாவது தெரியுமா?
1: திருக்குறள் தெரியும்.
0: சரி, எங்களுக்காக திருக்குறள் சொல்றீங்களா?
1: கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனின்கொள் வாழறிவான் நற்றால் தொழார் எனி மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால் நிலர்மிசை நீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேராது யாரும் இடுப இல இருள் சே இருவனையும் சேரா இறைவன் பொருள் சே புகழ் புரிந்தார் மாட்டு.
0: ரொம்ப அழகான திருக்குறள்லாம் சொல்லிட்டீங்க. திருக்குறளை எழுதியவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு?
1: திருவள்ளுவர்.
0: மிக அழகு, ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் இங்கிலீஷ்னு சொன்னீங்களே, இங்கிலீஷ்ல இருந்து ஒரு ரைம்ஸ் பாடுறீங்களா?
1: Beyond the universe, I dream of fly beyond the earth, admiring the planets and the countless stars. I won't stop by the red planet Mars. Here we dream of a home away from home. Fly on to watch the Saturn with its ring and moons. Then I stopped by Jupiter, marvel by its red storms that look like marbles.
0: ரொம்ப அழகான ஆங்கிலத்திலையுமே வந்து ஒரு அழகான பாடல் நம்ம பண்பலைக்காக நீங்க பாடியிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சஸ்வந்த்க்கு வந்துட்டு தமிழ் மற்றும் ஆங்கிலம் ரெண்டுமே பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னீங்க, அதே மாதிரி அந்த இரண்டு மொழியிலிருந்துமே ரொம்ப அழகான பாடல்லாம் பாடினீங்க. சஸ்வத் சரண்க்கு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி தம்பி.
1: நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7:01. இசையோடு இன்பமாய் நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வணக்கம் நேயர்களே, இனி தொடர்வது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், தொடர்வது காந்தி அஞ்சலி பகுதி 54.

தேசப்பிதா காந்தியடிகளின் சத்திய சோதனையில் இரண்டாம் பாகம் பாலசுந்தரம் எனும் அத்தியாயம். மனப்பூர்வமாக கொள்ளும் புனிதமான ஆசை எதுவும் நிறைவேறிவிடுகிறது. இந்த விதி உண்மையானது என்பதை என் சொந்த அனுபவத்தில் நான் அடிக்கடி கண்டிருக்கிறேன். ஏழைகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதே என் உள்ளத்தின் அத்தியந்த ஆசை. அந்த ஆசை என்னை எப்பொழுதும் ஏழைகளின் நடுவில் கொண்டு போய் சேர்த்தது. அதனால் அவர்களில் ஒருவனாக என்னை ஆக்கிக் கொள்ளவும் முடிந்தது. தென்னாப்பிரிக்காவிலேயே பிறந்த இந்தியரும் குமாஸ்தாக்கள் வகுப்பினரும் நேட்டால் இந்தியர் காங்கிரஸில் அங்கத்தினர்களாக இருந்த போதிலும் நுட்ப பயிற்சி பெறாதவர்களான சாதாரண தொழிலாளரும் ஒப்பந்த தொழிலாளரும் அதில் இன்னும் இடம் பெறாமலேயே இருந்து வந்தனர். சந்தா கொடுத்து சேர்ந்து அதன் அங்கத்தினர்களாகிவிட அவர்களால் இயலாது. அவர்களுக்கு சேவை செய்வதன் மூலமே காங்கிரஸ் அவர்களுடைய அன்பை பெற முடியும். அதற்கு நானோ காங்கிரஸோ தயாராக இல்லாத தருணத்தில் அதற்கான வாய்ப்பு தானே வந்து சேர்ந்தது. நான் வக்கீல் தொழிலை நடத்த ஆரம்பித்து 3-4 மாதங்கள் கூட ஆகவில்லை. காங்கிரசும் இன்னும் அதன் குழந்தை பருவத்தில் தான் இருந்தது. அப்பொழுது ஒரு தமிழர் கந்தை அணிந்து முண்டாசு துணியை கையில் வைத்து கொண்டு முன்னம் பற்கள் இரண்டும் உடைந்து போய் இரத்தம் வழியும் குலத்தில் நடுங்கிக் கொண்டும் அழுது கொண்டும் என் முன்னே வந்து நின்றார். அவர் தம்முடைய எஜமானால் கடுமையாக அடிக்கப்பட்டிருந்தார். என் குமாஸ்தா ஒரு தமிழர். அவர் மூலம் எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டேன். வந்தவரின் பெயர் பாலசுந்தரம். டர்பனில் குடியிருப்பவரான ஒரு பிரபலமான ஐரோப்பியரின் கீழ் அவர் ஒப்பந்த தொழிலாளியாக வேலை செய்து வந்தார். அவருடைய எஜமான் அவர் மீது கோபம் கொண்டார். அத்து மீறி போய் பாலசுந்தரத்தை பலமாக அடித்து அவருடைய முன்னம் பற்கள் இரண்டை உடைத்து விட்டார். அவரை ஒரு டாக்டரிடம் அனுப்பினேன். அந்த நாளில் வெள்ளைக்கார டாக்டர்களே உண்டு. பாலசுந்தரத்திற்கு ஏற்பட்டிருக்கும் காயங்களின் தன்மையை குறித்து டாக்டரிடமிருந்து ஓர் அத்தாட்சி வேண்டும் என்று கேட்டேன். அத்தாட்சியை பெற்றேன். காயமடைந்தவரை நேரே மேஜிஸ்ட்ரேட்டிடம் அழைத்துச் சென்றேன். அவரிடம் பாலசுந்தரத்தின் பிரமாண வாக்குமூலத்தை சமர்ப்பித்தேன். அதை படித்ததும் மேஜிஸ்ட்ரேட் எரிச்சலுற்றார். எஜமானுக்கு சமன் அனுப்பினார். அந்த எஜமான் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதென்று என் விருப்பம். அவரிடமிருந்து பாலசுந்தரம் விடுதலை பெற வேண்டும் என்றே நான் விரும்பினேன். ஒப்பந்த தொழிலாளரை பற்றிய சட்டங்களை படித்தேன். சாதாரண வேலைக்காரன் ஒருவன் முன்கூட்டி அறிவிக்காமல் வேலையை விட்டு போய் விடுவானாயின் எஜமான் அவன் மீது சிவில் கோர்ட்டில் வழக்கு தொடரலாம். ஆனால் ஒப்பந்த தொழிலாளியின் விஷயத்திலோ இம்முறை முற்றும் மாறானது. அதே போன்ற நிலையில் முன்கூட்டி அறிவிக்காமல் ஓர் ஒப்பந்த தொழிலாளி போய்விட்டால் எஜமான் அத்தொழிலாளி மீது கிரிமினல் கோர்ட்டில் வழக்கு தொடுத்து தண்டித்து சிறையிலிடலாம். இதனாலேயே இந்த ஒப்பந்த முறை அடிமைத்தனத்தை போல் மிக மோசமானது என்று சர் வில்லியம் ஹண்டர் கூறினார். ஓர் அடிமையை போன்றே ஒப்பந்த கூலியும் எஜமானனின் சொத்து. பாலசுந்தரத்தை விடுவிப்பதற்கு இருந்த வழிகள் இரண்டுதான். ஒப்பந்த தொழிலாளரின் பாதுகாப்பாளரை கொண்டு பாலசுந்தரத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்யும்படி செய்யலாம், அல்லது வேறு ஓர் எஜமானிடம் அவரை மாற்றிவிடச் செய்யலாம். இல்லையாயின் பாலசுந்தரத்தின் எஜமான் அவரை விடுவித்து விடுமாறு செய்யலாம். அந்த எஜமானிடம் சென்று பின்வருமாறு கூறினேன். உங்கள் மீது வழக்கு தொடுத்து நீங்கள் தண்டனை அடைய வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. அவரை பலமாக அடித்து விட்டீர்கள் என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள்.

இருக்கிறீர்கள் என்றே நம்புகிறேன். அவருடைய ஒப்பந்தத்தை மற்றொருவருக்கு நீங்கள் மாற்றி விடுவீர்களாயின் நான் திருப்தி அடைவேன். இதற்கு அவர் உடனே சம்மதித்து விட்டார். பிறகு ஒப்பந்த தொழிலாளரின் பாதுகாப்பாளரை போய் பார்த்தேன். புதிய எஜமான் ஒருவரை நான் கண்டுபிடிப்பதாக இருந்தால் அதற்கு தாமும் சம்மதிப்பதாக அவர் கூறினார். எனவே ஓர் எஜமானை தேடி புறப்பட்டேன். ஒப்பந்த தொழிலாளியை இந்தியர் யாரும் வேலைக்கு வைத்துக் கொள்ளக்கூடாது. ஆகையால் நான் தேடும் எஜமான் வெள்ளைக்காரராகவே இருக்க வேண்டும். அப்பொழுது எனக்கு மிக சில ஐரோப்பியர்களையே தெரியும். அவர்களில் ஒருவரை சந்தித்தேன். பாலசுந்தரத்தை வைத்துக் கொள்ள அவர் மிக அன்புடன் ஒப்புக்கொண்டார். அவருடைய அன்பை நன்றி அறிதலோடு ஏற்றுக்கொண்டேன். பாலசுந்தரத்தின் எஜமான் குற்றம் செய்திருப்பதாக மாஜிஸ்ட்ரேட் முடிவு கூறினார். ஒப்பந்தத்தை வேறொருவருக்கு மாற்றிவிட அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்றும் பதிவு செய்தார். பாலசுந்தரத்தின் வழக்கு ஒப்பந்த தொழிலாளர் ஒவ்வொருவருடைய காதுக்கும் எட்டுவிட்டது. அவர்கள் என்னை தங்களுடைய நண்பனாக கருதினார்கள். இந்த தொடர்பை குறித்து நான் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். ஒப்பந்த தொழிலாளர்கள் ஓயாமல் என் காரியாலயத்திற்கு வந்த வண்ணம் இருந்தனர். அவர்களுடைய இன்ப துன்பங்களை அறிந்து கொள்வதற்கு எனக்கு சிறந்த வாய்ப்பு அதனால் ஏற்பட்டது. பாலசுந்தரம் வழக்கின் எதிரொலி தொலைதூரத்தில் இருக்கும் சென்னையிலும் கேட்டது. அம்மாகாணத்தின் பல பகுதிகளிலிருந்தும் ஒப்பந்த தொழிலாளராக நேட்டாலுக்கு வந்திருந்தவர்கள் தங்கள் சகோதர தொழிலாளர்களின் மூலம் இவ்வழக்கை குறித்து அறியலாயினர். அவ்வழக்கை பொறுத்தவரையில் அதில் அதிக விசேஷமானது எதுவும் இல்லை. ஆனால் தங்கள் கட்சியை எடுத்து பேசுவதற்கும் தங்களுக்காக பகிரங்கமாக வேலை செய்வதற்கும் நேட்டாலில் ஒருவர் இருக்கிறார் என்பது ஒப்பந்த தொழிலாளருக்கு ஆனந்தத்தோடு கூடிய அதிசயமாக இருந்ததோடு அதனால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் உண்டாயிற்று. முண்டாசு துணியை கையில் வைத்துக் கொண்டு பாலசுந்தரம் என் காரியாலயத்திற்குள் வந்தார் என்று ஆரம்பத்தில் கூறினேன். இதில் நமது மானக்கேட்டை காட்டும் துக்ககரமான அம்சம் ஒன்றிருக்கிறது. என் தலைப்பாகையை எடுத்துவிடும்படி கூறப்பட்டதை குறித்த சம்பவத்தை முன்பே விவரித்திருக்கிறேன். தலையில் வைத்திருப்பது குல்லாவாக இருந்தாலும் தலைப்பாகையாக இருந்தாலும் தலையில் சுற்றிய ஒரு துண்டாக இருந்தாலும் ஓர் ஐரோப்பியரை பார்க்க போகும்போது ஒவ்வொரு ஒப்பந்த தொழிலாளியும் புதிதாக வந்த ஒவ்வொரு இந்தியரும் அதை தலையிலிருந்து எடுத்தாக வேண்டும். இரண்டு கைகளால் சலாம் போட்டாலும் போதாது. இந்த பழக்கம் நிர்பந்தமாக சுமத்தப்பட்டு வந்திருக்கிறது. என் விஷயத்திலும் அதே பழக்கத்தை அனுசரிக்க வேண்டும் என்று பாலசுந்தரம் கருதியிருக்கிறார். அதனாலேயே முண்டாசு துணியை கையில் எடுத்து வைத்துக் கொண்டு என்னிடம் வந்தார். என் அனுபவத்தில் இவ்விதம் நிகழ்ந்தது இதுவே முதல் தடவை. அவமானத்தினால் என் மனம் குன்றியது. தலையில் முண்டாசை கட்டும்படி அவரிடம் கூறினேன். கொஞ்சம் தயங்கிக் கொண்டே அவர் கட்டினார். என்றாலும் அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை அவர் முகத்தில் நான் காண முடிந்தது. மனிதர்கள் தங்களுடைய சகோதர மனிதர்களை அவமானப்படுத்துவதன் மூலம் தாங்கள் கௌரவிக்கப்படுவதாக எப்படி நினைக்கிறார்கள் என்பது எனக்கு என்றுமே புரியாத மர்மமாக இருந்து வருகிறது. இனி 3 பவுன் வரி எனும் அத்தியாயம்.

காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: அப்ரண்டிஸ் பணிக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அக்கவுண்டன்ட், டேட்டா என்ட்ரி, ஆப்ரேட்டர் பிரிவுகளில் 1626 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி: +2, ஐஐடி டிப்ளமோ, பிஎஸ்சி மற்றும் பிகாம். இதற்கான வயது வரம்பு 30/6/2026 18 வயதிலிருந்து 26 வயது வரை இருக்கலாம். இம்மாதம் 28 தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள். மேலும் விவரங்களுக்கு iocl.com/apprenticeship என்ற இணையதள முகவரியை அணுகலாம்.
1: வணக்கம், நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள்.

வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.

இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நேயர்களின் கவனத்திற்கு, இன்று காலை 8:02 ராமநாதபுரம் மாவட்டம் நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்கலாம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில். பங்கு பெற விரும்பும் நேயர்கள் 04-52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 மற்றும் 25-30-171 என்ற எண்ணை அணுகலாம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலனி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புவனேஸ்வரில் தேசிய அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்வி நிறுவனத்தின் 15வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உலகின் முன்னணி நாடாகவும் நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கும் அறிவியல் துறையில் தன்னிறைவு பெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். உலக அளவில் பருவநிலை மாற்றம், பொது சுகாதாரம், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம் போன்ற அதிகரித்து வரும் பல்வேறு சவால்களுக்கு தீர்வு காண்பதில் அறிவியல் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். எல்லை பாதுகாப்பு, எல்லைப் பகுதிகளை ஒட்டியுள்ள பகுதிகளின் மேம்பாடு, கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றை ஒன்றிணைந்து மேற்கொள்வதன் மூலம் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் சிறப்பான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். எல்லைப் பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எல்லையோர கிராமங்களில் அரசின் நலத்திட்ட உதவிகள் 100% கிடைப்பதை உறுதி செய்வதன் மூலம் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக மக்கள் இடம்பெயர்வதை தவிர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இந்தியா மியான்மர் இடையே 31,000 கோடி ரூபாய் செலவில் 1,600 கிலோமீட்டர் தொலைவிற்கு வேலி அமைக்கப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக

0: இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டில் உரையாற்றிய அவர், திறன் வாய்ந்த பணியாளர்கள், சிறந்த நிறுவனங்கள், புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான சூழல் அமைப்பு ஆகியவை இதற்கு பெரிதும் உறுதுணையாக உள்ளது என்று கூறினார். நாடு முழுவதும் உள்ள 2100 சர்வதேச திறன் மையங்களில் 23 லட்சத்துக்கும் அதிகமானோர் நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை பெற்றுள்ளதாக அவர் கூறினார். இந்த மையங்கள் ஆண்டுதோறும் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு வருவாய் ஈட்டி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பொறியியல், ஆராய்ச்சி, செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு, நிதி, வடிவமைப்பு, தரவு அறிவியல் போன்ற துறைகளில் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதில் இந்த மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். வெளிநாட்டு நிறுவனங்கள் இத்தகைய திறன் மையங்களை இந்தியாவில் அமைப்பதற்கு ஆர்வத்துடன் உள்ளதாக அவர் கூறினார். இத்தகைய மையங்கள் அடுத்த தலைமுறைக்கான தொழில்நுட்பம், உற்பத்தி, நிறுவன மேலாண்மை போன்ற துறைகளின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் போக்குவரத்து துறையில் மாற்றங்களை ஏற்படுத்த உதவிடும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்ற பல்முனை போக்குவரத்து குறித்து 3 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதைப்படிவ எரிபொருளை சார்ந்திருப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் செலவு உட்பட பெரும் பொருளாதார செலவுகள் ஏற்படுவதாகவும், இதனை தவிர்க்க மலிவு விலையிலான மாற்று எரிபொருள் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார். சாலை விபத்துகள் குறித்து கவலை தெரிவித்துள்ள அமைச்சர், இதனை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய விதிமுறைகள் வரும் செப்டம்பர் 1 முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த மாநாட்டில் நாடு முழுவதும் இருந்து 15,000 பேருந்து உரிமையாளர்கள், 250 கண்காட்சியாளர்கள் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆஸ்திரேலிய பயணம் 2 நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை மேலும் வலுவடையச் செய்யும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவிற்கு தொடர்ந்து யுரேனியம் வழங்குவதற்கான முடிவு இறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். 2 நாடுகளுக்கும் இடையேயான ஒப்பந்தம் தூய்மை எரிசக்தி துறையை வலுப்படுத்துவதற்கும், கார்பன் வெளியேற்றத்தில் நிகர 0 என்ற இலக்கை எட்டுவதற்கும் உதவிடும் என்றும் கூறினார். விரிவான பொருளாதார ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்துவது என 2 தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் 2 நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் 2 தலைவர்களும் விரிவாக விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தடையற்ற வெளிப்படையான செயல்பாடுகளுக்கு உதவிடும் வகையில் கடல்சார் பாதுகாப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பேரிடர் மீட்பு, பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் உட்பட பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பிற்கு குவாட் அமைப்பின் செயல்பாடுகள் முக்கியத்துவம் வாய்ந்தது என 2 நாடுகளும் கருதுவதாக அவர் கூறினார். மேற்காசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று பிரதமர் கூறியதாக திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தனியார் செய்தி தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், 85% எத்தனால் கலந்த எரிபொருளை லிட்டர் 1 ரூபாய் குறைவான விலையில் அறிமுகப்படுத்துவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக கூறினார். இதன் மூலம் மாற்று எரிபொருளுடன் இயங்கக்கூடிய வாகனங்களுக்கு இது பெரிதும் பலனளிக்கும் என்று அவர் கூறினார். எத்தனால் கலந்த பெட்ரோலை உபயோகிப்பதன் மூலம் வாகனங்களின் எந்திரங்கள் பழுதடைவதாகவும், அவற்றின் செயல்திறன் குறைவதாகவும் கூறப்படும் புகார்களை அமைச்சர் நிராகரித்தார். இதற்கென வடிவமைக்கப்பட்ட வாகனங்களுக்கு மட்டுமே இந்த 85% எத்தனால் கலப்புடன் கூடிய எரிபொருளை பயன்படுத்த முடியும் என்று திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலணி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக அந்நாட்டு அவசரகால மேலாண்மை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நேற்று நண்பகல் இந்த தீ விபத்து ஏற்பட்டது.

0: உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்த விபத்துக்கான காரணங்களை கண்டறிந்து அதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கனமுதல் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிக்கிம், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், ஹிமாச்சல பிரதேசம், பீகார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், ஒடிசா, ஜார்க்கண்ட், ஆந்திரா, தெலங்கானா, அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கேரளத்தில் கோழிக்கோடு, வயநாடு, மலப்புரம் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சீனாவின் ஆர்டர்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவின் அஸ்திக் பிரதான், சந்திரமோல் சாபு, சேத்து மிஸ்ரா, ஷிரவானி சாங்கல் அணி தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜி பரசுராம் வெள்ளிப்பதக்கமும், வினோத் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். ஆடவர் வட்டு எறிதலில் இந்தியாவின் பரத்பிரீத் சிங்கும், மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸ் ஓட்டத்தில் இந்தியாவின் பிராச்சி தேவ்கரும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் உள்ள காலனி உற்பத்தி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கனமுதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்திச்சேதில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று வெள்ளிக்கிழமை மற்றும் ஏகாதசி. சிக்க நரசிங்கன் கிராமம் கோபாலசுவாமி திருக்கோவிலுக்கு செல்கிறோம். திருநெல்வேலி சந்திப்பிலிருந்து மீனாட்சிபுரம் வழியே ரயில்வே கேட் தாண்டி உள்ள சிக்க நரசிம்மன் கிராமத்தில் இக்கோவில் உள்ளது. தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் உள்ள இந்த ஊரில் ஆனிரை மேய்ப்பவர் பாலன் என்பவர் ஆவார். பசுக்களுடன் அன்பாயிருப்பார். சிறந்த பெருமாள் பக்தர். அருகே உள்ள திருநாங்கூர் என்னும் குன்றின் மீது பைல மகரிஷி வணங்கிய பெருமாளை வழிபட்டு வந்தார். ஒருமுறை பசுக்களை மேய விட்டுவிட்டு பெருமாளை தரிசிக்க சென்றார். திரும்பி வந்து பார்த்தபோது மாடுகள் அனைத்தும் காணாமல் போயிருந்தன. பதறிப்போய் பாலன் மாடுகளை தேடினான். உடனே பெருமாளை வணங்கி, உன்னை தரிசிக்க வந்ததற்கு எனக்கு தண்டனையா? பசுக்கூட்டங்களை மீட்டு தராவிட்டால் நான் ஆற்றில் மூழ்கி உயிர் விடுவேன் என கூறி மயங்கினான். சிறிது நேரம் கழித்து மயக்கம் தெளிந்து பார்த்தபோது காணாமல் போன மாடுகள் அனைத்தும் மேய்ந்து கொண்டிருந்தன. ஒன்றும் புரியாமல் பாலன் திகைத்து நிற்க அசரீரியாக பெருமாள், பாலனே, உன் பசுக்களை ஒரு கூட்டம் கடத்தி சென்றது. உடனே நானே கையில் சாட்டையுடன் சென்று கடத்தியவர்களை விரட்டி அடித்து பசுக்களை மீட்டு வந்தேன் என்றார். சிலிர்த்து போன பாலன், எனக்காக சென்ற வடிவில் கையில் சாட்டையோடு இங்கே காட்சி தர வேண்டும் என வேண்டினான். பெருமாளும் அவ்வாறே காட்சி தந்தார். அதே வடிவத்தில் பெருமாளை கோவில்

0: கொள்ளுமாறு கூறினான். பெருமாள் கோபால் சுவாமி என பெயர் பெற்றார். பிற்காலத்தில் ஆலயம் பூமியில் மறைந்தது. பிற்காலத்தில் இந்த பகுதியை கிருஷ்ணவர்ம ராஜா ஆட்சி புரிந்தார். அவருக்கு மகப்பேறு கிட்டவில்லை. அகத்தியரிடம் யோசனை கேட்டார். அவரும் கோபாலனை தியானம் செய்தால் மகப்பேறு கிட்டிடும் என்றார். அதன்படி கோபாலனை தாமிரபரணியில் நீராடி தியானித்தார். மகப்பேறு கிட்டியது. கோபாலனுக்கு ஆலயம் எழுப்ப எண்ணி பூமியை தோண்ட பூமியில் மறைந்து கிடந்த கோபாலசுவாமி சிலை கிடைத்தது. அந்த சிலையை கருவறையில் வைத்து ருக்மணி சத்யபாமா தேவியரையும் உடன் வைத்து ஆலயம் எழுப்பினார். இறைவனுக்கு தவறாமல் பூஜை செய்து வந்த சிக்க நரசிங்கன் ராவ்ஜி என்பவரால் இந்த ஊர் பெயரும் சிக்க நரசிங்கன் கிராமம் என பெற்றது. சிஎன் கிராமம் என்று இப்பொழுது சுருக்கமாக வழங்குகிறார்கள். கிழக்கு நோக்கி ஆலயம், எதிரே தாமிரபரணியார், வடகிழக்கு மதில் சுவரில் கருடாழ்வார் உள்ளார். சாலகாகர் கோபுரத்தில் சுதை வடிவில் ருக்மணி சத்யமாமாவோடு கோபாலசுவாமி உள்ளார். மணிமண்டபத்தில் விஸ்வக்சேனர், பெரியாழ்வார், நம்மாழ்வார், ராமானுஜர், திருமங்கையாழ்வார் சன்னதிகள் உள்ளன. கருவறை மூலவர் ராஜகோபாலசுவாமி. வலது கையில் ஷாட்டையும் இடது கையை மடித்து விரல்களை குவித்த வண்ணம் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். சக்கரத்தாழ்வார் தனி சன்னதியில் உள்ளார். பரமபத வாயில் ஆஞ்சநேயர் சன்னதியும் உள்ளன. வைகாசு முறைப்படி விழாக்கள், நித்திய பூஜைகள் நடைபெறுகின்றன. மனையில் மகிழ்ச்சி தங்கவும் மன அமைதி கிட்டவும் நெல்லை சிஎன் கிராமம் ராஜகோபால சுவாமியை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாயை நமஹ.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
2: நேரம் காலை 7:30. விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி தகவல்களை ஆங்கிலத்தில் கேட்போம்.
3: GMT with me from Center Court is Dallas Lloyd on what has been women's semis finals day. We now know who'll be contesting Saturday's final.
4: We certainly do. Another sweltering day here at SW19. How about this as well, Maz, for a bit of history? Centre Court on Saturday will play host to an all-Czech final. Karolina Muchová and Linda Noskova will face each other for the Venus Rosewater dish here on Centre. And before we talk about Noskova, the 10th seed Muchová treated us to some brilliant tennis to eventually outwit the 7th seed Coco Gauff in three sets. They played out a dramatic and tense time tiebreak, which Muchová eventually won 12-9. Gauff did have match point at 9-8, but yeah, an interesting and enthralling end to the match. And Muchová spoke to Lee McKenzie afterwards.
5: Honestly, it was such a big fight. It was roller coaster, as you said. You're up and down in 10 seconds. You have match point, then you match point down. It's no time to think, but very nerve-wracking. I was, you know, I don't know. I don't even know what I'm saying. I'm really kind of shaking and trying to sink it in, but the atmosphere here, indescribable. Thank you everyone who came and supported us.
6: People might not realize, but this is actually the first time that you have been out on center court. I think you came down with your team last night to see what it was like to get a photo. You've got the chance to get another photo on Saturday, but just tell us what it was like to come out here for the very first time. It's such a huge moment as well.
5: Yeah, you know, there is so many of us tennis players, and I don't think many of us get to play on this court, and it's such a history of our sport, and it's yeah, incredible, very special moment. We came here to warm up with Linda actually before the semis, and yeah, took a photo. It's just a nice moment to experience all of this, and this court is beautiful.
6: Well, you get to do it all again on Saturday because you are through to the finals here at Wimbledon. Put your hands together.
5: Thank you.
6: Karolina Muchová.
5: Thank you.
3: And a couple of hours later, Delith, her fellow countrywoman, joined her in the final.
4: Yes, and whether they'll end up being checkmates on Saturday remains to be seen. But Noska

நேரம் காலை 7:35. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. உற்சாகமான காலை வேளையில நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இனி தொடர்வது வேலைவாய்ப்பு செய்திகள். இந்திய நெடுஞ்சாலை மேலாண்மை நிறுவனத்தில் சிஸ்டம் இன்ஜினியர் பிரிவில் 30 காலி இடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கான கல்வி தகுதி பிஎஸ்சி, வயது வரம்பு 2/8/2026 படி 21 வயது முதல் 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 2/8/2026, அதாவது அடுத்த மாதம் 2ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு ihmcl.co.in என்ற இணையதள முகவரியை அணுகலாம். இனி கேட்கலாம் குஷி திரைப்படத்திலிருந்து உற்சாகமான பாடல்.

Dun dun dun ding dun dun dun ding dun dun dun.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நேயர்களின் கவனத்திற்கு, இன்று காலை 11:02 நேயர்களின் உள்ளங்களை பிரதிபலிக்கும் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி. இன்றைய கண்ணாடி மாளிகையில் இசையின் இதய துடிப்பு என்ற தலைப்புல தான் பேச போறோம். பங்கு பெறுவோர் பணி ஓய்வு பெற்ற நிலைய மிருதங்க இசைக்கலைஞர் பல்லடம் ஆர். ரவி அவர்கள், உடன் நேர்முகம் ஆர். பி. பரிமளாதேவி அவர்கள். இனி கேட்கலாம் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு திருமங்கலம் மின் கோட்டத்திற்கு உட்பட்ட டவுன் பீட்டர் பகுதியில் இன்று பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இதனால் திருமங்கலம் நகரின் சில பகுதிகளில் இன்று காலை 10:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை மின்சாரம் தடை செய்யப்படும். இதன்படி சோழவந்தான் ரோடு, பனைமரம் பஸ் ஸ்டாப், முகமது சாபுரம், செங்குளம், கிழக்கு தெரு, சந்தைப்பேட்டை, பானு தியேட்டர் பகுதி, அசோக் நகர், காந்திஜி தெரு, புதுநகர், ரவுண்டானா, குதிரை சாரி குளம் உள்ளிட்ட பகுதிகளில் மின் தடை ஏற்படும். இத்தகவலை திருமங்கலம் மின்கோட்ட செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார்.
2: இனி கேட்கலாம் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: இதுவரை கேட்டது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இனி தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது.

0: நிலம் 8:03. எட்டு திக்கும் இசை பரப்பும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டி வேணுமா. மனசுக்கு பிடித்த புத்தம்புது விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக பாட்டி வேணுமா. இன்றைய பாட்டி வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக விளம்பர காத்திருக்கிறது. நேர்கள் பங்கேற்க 04-52 மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 25-30-171 என்ற எண்களில் பெறலாம். இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் உங்களோடு செண்பகொல்லி மற்றும்
1: சிவசங்கரி.
0: சொல்லுங்க சிவசங்கரி, ரெடியா இருக்கீங்க நேர்களோட பேசுறதுக்கு?
1: கண்டிப்பா கண்டிப்பா மேம். அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம விரும்புற எல்லாமே உடனே நம்ம விரும்புற நேரத்துல கிடைக்காது, ஆனா சரியான நேரத்துல நமக்கு கிடைக்காம இருக்காது. நமக்குன்னு எழுதி இருந்தா அந்த விஷயம் எப்படினாலும் எந்த தடைகளை தாண்டியும் நம்ம கைக்கு வந்து சேரும்னு சொல்லுவாங்க. இன்றைய இந்த உற்சாகமான தகவலோட நம்ம பாட்டு வேணுமா நிகழ்ச்சியை தொடரலாம் நினைக்கிறேன். நேயர்கள் இன்னைக்கு பங்கு பெற போறவங்க யாரு அப்படின்னா ராமநாதபுரம் பகுதியை சார்ந்தவர்கள் தான்.
0: கண்டிப்பா சூப்பரா சொன்னீங்க. அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு பிடித்தமான 19 விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாடல் கேட்டுடலாமா?
1: கேட்கலாம்.

0: மதுரை தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம பாட்டு வேணுமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். இணைப்பில் இருக்கக்கூடிய முதல் நேயர் யார்?
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? புவனேஸ்வரி. ஸ்வர்ணலட்சுமி. ஸ்வர்ணலட்சுமி, ரொம்ப எங்கேயோ உள்ள இருந்து பேசுற மாதிரி இருக்கு. சரி, என்ன பாடல் கேட்க போறீங்க? சரி, பாடல் கேட்டுலாமா? நன்றிமா உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: கால்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
1: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
0: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில் அண்ணா நகர், மதுரை.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி மதுரை.
4: நேரம் சரியாக 8:16. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு வேணுமா நிகழ்ச்சி.
5: கண்டிப்பா பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டே வந்திருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு பிடித்த பாடல்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா 04-52 மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 25-30-171 என்ற எண்களில் வரலாம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்க போறீங்க? சரி, பாடல் கேட்டுடலாமா?
6: நன்றி
5: நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல் இதோ.

0: 18:20 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மனசுக்கு பிடித்த புத்தமுது விருப்ப பாடல்கள் கேட்டு இருக்கோம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக கேட்டு இருக்கோம்.
1: வருக வணக்கம், இணைப்பில் இருப்பது யார்?
2: அம்மா வணக்கம்மா.
1: வணக்கம் வணக்கம் சார்.
2: சார் நான் சந்திரன் டெய்லர் ராமநாதபுரம் மாவட்டமா.
1: சூப்பர் சூப்பர். இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சார்?
0: ஒரு மணிக்கு வசந்த கானங்கள் கேளுங்க, இல்லாட்டினா நைட்டு 11 மணிக்கு உங்களுக்காக ஒரு மணி நேரமா அப்படியே தேனும் பாலுமா சூப்பரான பாடல் எல்லாம் கேட்டு ரசிக்கலாம்.
2: சரி சந்தோஷமா.
0: இப்ப என்ன பாட்டு வேணும்?
2: ஏதாச்சும் பாட்டு கொடுக்குமா உங்க விருப்பப்படி?
0: சரி கண்டிப்பா உங்களுக்காக ஒரு புது பாடல் டிராகன் படத்திற்காக கொடுத்துடலாம்.

0: நேரம் 8:25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள், பாட்டு வேணுமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம்.
1: சரி, வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராமநாதபுரத்திலிருந்து வேலுநாச்சியா பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா, எப்பவுமே ஸ்நேகிதியில வருவீங்க, இன்னைக்கு என்ன பாட்டு வேணுமால
2: வந்திருக்கீங்க? கிடைக்கலமா, ஸ்நேகிதியில கிடைக்கல, பாட்டு பாடு அன்னைக்கு ஒரு மாதத்துக்கு கிடைக்கல, கிடைக்கவே மாட்டேங்குது.
1: அதனால இன்னைக்கு எப்படியாவது வந்துடலாம், காலையிலேயே வந்துட்டீங்க. சரி, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: தலைவா தலைவில இருந்து
1: கொடுத்துடலாமா? நன்றிமா உங்களுக்கான விருப்ப பாடல்.
3: Mmm.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கும் பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில ராமநாதபுரம் மாவட்டம் நேயர்களின் விருப்ப பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கும். நிகழ்ச்சியில் பங்கு பெற 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்ணை தொடர்ந்து பேசலாம்.
2: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

0: பாட்டு வேணுமா கேட்டு இருக்கோம். விருப்ப பாடல்களாக இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல். நேரம் 8:32.
1: வருக வணக்கம், இணைப்பில் இருக்கும் நேர் யார்? வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராமநாதபுரம் மாவட்டம் சின்னமாகலாம்.
1: சூப்பர் சூப்பர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
2: தாய் கிரவிலன்னு ஒரு பாட்டு போடுவோம்.
1: சூப்பர். உங்களுக்காகவும் இதர நேயர்களுக்காகவும் கேட்கலாம்.

0: அகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறீங்க பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில். இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு வர விரும்பும் நேயர்கள் 04-52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 என்ற எண்ணிலும் 25-30-171 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம்.
1: சரி, வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: ராமநாதபுரம் மாவட்டம் பேசுறேன்.
1: உங்க பேரு?
2: பஷீரலி மேம்.
1: சரி, என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: எனக்கு இந்த ஆட்டோகிராப்ல இருந்து ஒவ்வொரு பூக்களும் போட சொன்னேன்.
1: ஆனா அது வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லையா?
2: ஆமா, நல்லா இருக்கு.
1: கண்டிப்பா இன்னொரு நிகழ்ச்சியில் அந்த பாடல்

கேட்கலாம். இப்ப ஏதாவது ஒரு புது பாடல் கொடுக்கணும்னா என்ன பாடல் கேட்பீங்க? கண்டிப்பா உங்களுக்காக ஒரு புது பாடல் கொடுத்துடலாம். மாஸ்க் திரைப்படத்திற்காக ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் 8:38 இது பாட்டு வேணுமா?

0: பேர் சொல்லாம வந்துட்டேன். பேட்மேன் இல்ல, அதான்
1: சொல்லுங்க கேப்போம்.
0: ரத்தி.
1: ஐயோ.

0: இது யாரு?
1: மதுரை தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
2: நேரம் 8:42, பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது.
3: வருக வணக்கம், இணைப்பில் இருக்கும் நேர் யார்?
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர்
4: என்ன?
3: வணக்கம் சார், உங்களுக்கு என்ன பாடல் போடலாம்?

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: பண்பலையில் இணைந்திருக்கிறீங்க பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. இது உங்களுடைய ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
2: வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம். சரிங்க ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. சரி, என்ன பாடல் கேட்கலாம்? சரி, நன்றி உங்களுக்கான ஒரு பாடல்.

0: எப்போதும் சந்தோஷமா கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. மனசுக்கு பிடித்த 19 விருப்ப பாடல்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்தோம். இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து சென்றது. கேட்டு ரசித்த நேர்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவல்லி மற்றும்
1: சிவசங்கரி.
0: நேரம் 8:50. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: ஒரு காடு நல்ல மரம்லாம் செழித்து இருந்தது. அப்படிப்பட்ட காட்டில் ஒரு சாது இருந்தார். அவர் எப்படின்னா எப்பவும் ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார். ஏன்னா அவருடைய இருப்பிடமே அதுதான். அவர் என்ன பண்ணுவார், 3 கல் வச்சுருந்தார். செங்கல் மாதிரி இருக்கும், ஆனால் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். எதுக்கு அந்த 3 கல்லுன்னா அதுதான் அவருடைய படுக்கை. அதாவது தூங்குறப்ப ஒரு கல்லை தலைக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை இடுப்புக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை காலுக்கு கீழே வச்சுக்குவார். உடம்ப வந்து ஒரு அப்படியே ஒரு தகட்டால் மூடிக்குவார், அப்படியே தூங்கி போடுவார். மழை பெய்யுதுன்னு வச்சுங்க, அவர் உடம்பு வந்து 3 கல் மேலே இருக்குதா, அதனால் தண்ணி வந்து அடியில் ஓடி போடும், உடம்பு நனையாது. மேலே தகடு இருக்கிறதுனால மழையும் உடம்புல படாது, அவர் தூக்கமும் கிடையாது, நிம்மதியாக தூங்குவார். பகலில் அந்த 3 கல்லையும் ஒரு சேர ஒரு அடுப்பு மாதிரி வச்சு அது மேலே உட்காந்துக்குவார். அதனால் பாம்பு பூச்சி எதுவும் அவரை வந்து தொந்தரவு பண்ணுறதில்ல, அது பாட்டுக்கு நடந்து போடும், அவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பார். யாராவது எதையாவது கொண்டுகிட்டு வந்து கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடுவார், அவ்வளோதான். ஒரு நாள் அந்த நாட்டு அரசன் காட்டுக்கு வேட்டையாட வந்தான். அந்த வழியாக வந்தப்போ இந்த சாது படுத்துருக்கிறத பார்த்தான், பரிதாபப்பட்டான். ஐயோ பாவம், இவர் இப்படி இந்த கல் மேலே உடம்பை வச்சுக்கிட்டு தூங்குறாரு, என்ன பாடுபடுவார். இவரை நாம் வந்து அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் சுகமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி செஞ்சு கொடுப்போம், அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சான். அப்படி நினச்சிக்கிட்டே அரண்மனைக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு பல்லக்கையும் 2 சேவகர்களையும் காட்டுக்கு அனுப்பி அந்த சாதுவை மெதுவாக இங்கே அழைச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான். இவங்க போய் அவர்கிட்ட விவரத்தை சொன்னாங்க.

0: எனக்கு என்னத்துக்கு அரண்மனை வாசம் அப்படின்னார். இருந்தாலும் மன்னர் உத்தரவு, நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னாங்க இவங்க. சரின்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லாமல் புறப்பட்டார். புறப்படும் பொழுது என்ன பண்ணாருன்னா, மறக்காமல் அந்த மூணு கல், ஒரு தகடு, அதையும் எடுத்து பல்லக்கில் வச்சுக்கிட்டார். என்னத்துக்கு இதையெல்லாம் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணாங்க. இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் கேட்கல, பேசாமல் அவரை அழைச்சிட்டு போய் அரண்மனையில் விட்டுட்டாங்க. அரசன் ஓடி வந்தான், வரவேற்றான், அறுசுவை உணவு படைத்தான். அவர் படுக்கிறதுக்கு தங்க கட்டில், பட்டு மெத்தை, இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சான். இங்கே படுத்து ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். மறுநாள் காலையில் வந்து பார்க்குறான், சாது படுத்துருக்கிறார். எப்படி தெரியுமா, அந்த பட்டு மெத்தை மேலே மூணு கல்லையும் வச்சு வழக்கம் போலவே அது மேலே படுத்துருக்கிறார், அதுக்கு மேலே தகடு. அரசன் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிட்டான். என்ன சுவாமி இப்படி அப்படின்னா, சாது சொன்னார், எனக்கு வந்து தேவையும் இல்லை குறையும் இல்லை, எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரே மகிழ்ச்சி தான் அப்படின்னார். மகிழ்ச்சிங்கிறது தங்க கட்டிலேயோ பட்டு மெத்தையிலேயோ இல்லை, அது வந்து மனசில் இருக்கிற ஒரு விஷயம். உண்மையான மகிழ்ச்சிக்கு வழி வந்து மனப்பக்குவம் அப்படிங்கிறது அந்த அரசனுக்கு புரிஞ்சுதான். இந்த காலத்தில் ஒரு சாமியார், அவரை தேடி ஒரு சீடன் வந்தான். அங்கே என்னாச்சு தெரியுமா, சுவாமி எனக்கு நிம்மதி வேணும், அதுக்கு என்ன வழின்னு கேட்டான். சாமியார் நிமிந்து பார்த்தார், அப்புறம் சொன்னார், நீ ஏகப்பட்ட பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிற, அதையெல்லாம் திருப்பி கொடுத்தா தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும்னார். இவனுக்கு ஆச்சரியம், அது எப்படி சாமி அவ்வளவு கரெக்டாக நான் கடன் வாங்கினதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, உனக்கு கடன் கொடுத்து சாமியாராக போனதே நான் தான்ப்பா, அதனால தான் இந்த கதிக்கு வந்தேன், என்கிட்டயே வந்து நிம்மதிக்கு வழி கேட்குறிய, அதுதான்டா வேதனை அப்படின்னாராம் அவர்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச திறன் மையங்களை அமைப்பதற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. நேரம் 9:03 ஆகிட்டு இருக்குங்க. எல்லாருமே வந்து ஸ்கூலு காலேஜ் ஆஃபீஸ்க்குன்னு ரொம்பவே பரபரப்பாக கிளம்பிட்டு இருப்பீங்க. அதையும் நம்ம ஊர் டிராஃபிக்கை பற்றி சொல்லவா வேணும். எல்லாருமே ரொம்ப டென்ஷனாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்படி இருக்கா உங்களோட ஹெக்டிக்கான காலை பொழுத குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் பீட்டான சாங்ஸோட வைபை மாத்த காற்றலிகளில் இனி கேட்கலாம் டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. நிகழ்ச்சிய ஒரு பாடல் கேட்டு தொடங்குவோம் நேர்களே.

தினசரி நம்ம நிகழ்ச்சியில ஒரு பிரதம மந்திரி நலத்திட்டம் பத்தி கேட்டு தெரிஞ்சுப்போம். அந்த வகையில இன்னைக்கு எந்த திட்டம் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நகர்ப்புற மாற்றத்தை முன்னெடுத்து செல்வதற்கான நிதி உதவி திட்டம், அதாவது அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் திட்டம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். சந்தை சார்ந்த நிதி உதவியுடன் கூடிய நகர்ப்புற வளர்ச்சியை நோக்கமாக கொண்டதாங்க இந்த திட்டம். இந்த திட்டத்தோட பிற முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படின்னா, பசுமை பகுதிகளை உருவாக்குதல், நகர்ப்புற போக்குவரத்தை மேம்படுத்துதல்னு இன்னும் பல நன்மைகள் இருக்கு. சவால் முறை மூலம் வெளிப்படையான போட்டியை உருவாக்கி சிறந்த உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு மட்டும்தான் இந்த மத்திய அரசு திட்டம் நிதியுதவி தராங்க. நிகழ்ச்சியில அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு இணைந்திருப்போம் நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில் டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நிரம்பலை நிகழ்ச்சி கேட்டுதான் இணைந்திருக்கோம் நேயர்களே.

0: நன்றி, வணக்கம்.
1: மதுரை தனவாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
2: நேர்களின் நினைவிற்கு, தினந்தோறும் காலை 11:02 காற்றாலைகளில் வலம் வரும் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு இசையின் இதய துடிப்பு. இன்றைய தலைப்பு இசையின் இதய துடிப்பு. பணி ஓய்வு பெற்ற நிலைய மிருதங்க இசைக்கலைஞர் பல்லடம் ஆர். ரவி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர். பி. பரிமலாதேவி அவர்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
4: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
3: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
4: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.

0: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
1: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரிதா, நான் தெரியாம சொல்லிட்டேன்.
0: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: வணக்கம், நான் உங்க பின்னணி பாடகி பத்மலதா பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. உங்களோட சேர்ந்து நானும் இதுல வர ஸ்வீட்டான பாடல்களை கேட்டுட்டு

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்ல நிகழ்ச்சி கேட்டுதான் இணைந்திருக்கும் நேர்களே. நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு சுவாரஸ்யமான தகவல் கேட்கலாமா? பூனை இனத்தோட ஒரு பெரிய வெர்ஷன்னா அது புலிகள் தாங்க. அந்த புலிகள் நாக்குல ஒரு முள் போன்ற அமைப்பு இருக்குமா? எதுக்காக இந்த அமைப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வேட்டையாடுற விலங்குகளோட எலும்புல இருந்து தசை, அதாவது மீட்டை சுத்தமா மொத்தமா சாப்பிட்றதுக்காக தான் இந்த லேயர் வந்து இருக்குது. கேட்ட இந்த தகவலோட அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம்.
1: ஹலோ

money.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸில் டிரைவ் டைம் வெயிட்ஸ் காத்திருக்க நேரமில்ல நிகழ்ச்சி கேட்டுதான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியில அடுத்ததாக இன்னொரு தகவல் கேட்போம் அனையர்களே. கடல் வாழ் உயிரினங்கள்லயே ரொம்பவே பயங்கரமான உயிரினம் எது தெரியுமா? ஷார்க்குன்னு தானே நினைக்கிறீங்க. ஆனா அதை விட ஒரு பயங்கரமான உயிரினம் இருக்குங்க. அதுதான் கில்லர் வேல்னு சொல்லப்படுற ஆர்கா. இந்த ஆர்காக்கள் எப்பவுமே கூட்டமா தான் இருக்குங்க. வேட்டையாடும் போது கூட கூட்டமா தான் வேட்டையாடும். அப்படி அது கூட்டமா வேட்டையாடும் போது கடல்லயே மிகப்பெரிய உயிரினமான கிரேட் ஒயிட் ஷார்க்ஸ் கூட ஹண்ட் பண்ணிருமாங்க. அந்த அளவுக்கு அதுக்கு திறமை இருக்கு. கேட்ட இந்த தகவலோட அடுத்ததான் ஒரு பாடல் கேட்கலாம்.

Esta,

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயே.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எது தப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பல்லோ பல்லோ,
0: இங்கே உட்கார, நான் பாத்துக்கிறேன்.
1: சொன்னேன்
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வரேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிகிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிகிட்டே பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்கள் விழுந்து கிடக்கிறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
6: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸில் ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. கேட்டு இணைந்திருக்கும் நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்னொரு தகவல் கேட்கலாமா? மனிதர்களான நமக்கெல்லாம் வந்து சூப்பர் பவர்ஸ் வேணும்னு நம்ம ரொம்பவே நினைப்போம். ஆனால் சூப்பர் பவர்ஸ் வந்து ஒரு சில அனிமல்ஸ்க்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, உட் ஃப்ராக்ஸ்னு சொல்லப்படுற ஒரு குறிப்பிட்ட தவளை வகைகளுக்கு சீசனுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட உடலவே மாத்திக்கிற அளவுக்கு ஒரு திறன் இருக்கான். வின்டர் சீசன்லாம் வந்துச்சுன்னா அது ஹார்ட் கூட ஸ்டாப் ஆகி ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு தன்னோட உடல் மாறிடுமா. ஆனால் வின்டர் சீசன் முடிஞ்ச உடனே திரும்பவும் பழைய நிலைக்கு திரும்பி அதோட நார்மல் ஆக்டிவிட்டீஸை பண்ண ஆரம்பிச்சிருமாங்க. கேட்ட இந்த தகவலோட ஒரு பாடல் கேட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.

0: சபா.
1: நம்ம அப்பல லந்தா
2: அந்த

அடா அவனு இங்க

0: டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டு இணைந்திருக்கும். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸ். அடுத்ததாக நம்ம கேட்க போற தகவல் எதை பத்தி அப்படின்னா, இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் பத்தி தாங்க. இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ்ல நம்ம ஸ்மால் லெட்டர்ஸ் எழுதுவோம் இல்லையா, அப்படி எழுதும் போது ஐ அண்ட் ஜேக்கு மேல ஒரு டாட் வைப்போம். அந்த டாட்டுக்குன்னு தனிப்பட்ட ஒரு பேர் இருக்கான். அந்த டாட்டோட பேரு டிட்டில். கேட்ட இந்த தகவலோட காற்றலைகளில் அடுத்த பாடல் கேட்கலாம் நேயர்களே.
1: உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன், முடிஞ்ச என்ன கொன்னுட்டு உங்களை காப்பாத்திக்கணும்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz இல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிரைவ் டைம். இட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. நிகழ்ச்சியில அடுத்ததா இன்னொரு தகவலை கேட்கலாமா? இந்த ஒரு குறிப்பிட்ட வகை பறவை தன்னோட இறைக்காக என்ன செய்யுதுன்னு தெரியுமாங்க? ஆஸ்திரேலியாவில் காணப்படுற பிளாக் கைட், விசிலிங் கைட் மற்றும் பிரவுன் ஃபால்கன் அழைக்கப்படுற இந்த மூன்று வகையான பருந்துகளும் எங்கேயாச்சும் தீ பிடிச்சா அதை கேரி பண்ணிட்டு வந்துட்டு இன்னொரு இடத்துல தீ மூட்டி விட்டுருமா? இந்த பறவைகள் எதுக்காக இப்படி பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட உணவுகள்ன்றது சின்ன சின்ன பல்லிகளும் சின்ன சின்ன விலங்குகளும் தான். இப்படி தீப்பத்த வைக்கும் போது தனக்கு ஏதோ ஆபத்து வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த விலங்குகள் எல்லாமே வந்து தன்னோட வீட்டிலேருந்து வெளியே வரும் இல்லையா? அப்படி வெளியே வர சமயத்துல வேட்டையாடி அதை சாப்பிடறதுக்காக தான் இந்த பறவைகள் இப்படி பண்ணுது. கேட்ட இந்த தகவலோட நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்கலாம் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz நிறைவு பெறுகிறது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவைத் பயணத்தை முடித்துக்கொண்டு ஓமன் சென்றடைந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஷேக் அகமது அல் மஸ்கரி வரவேற்பளித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நாட்டை கட்டமைக்கும் பணிகளில் அறிஞர்கள் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வீட்டு வசதி தொடர்பான அனைத்து திட்டங்களையும் விரைந்து நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் போட்டியில் வீரர்களின் தகுதி தேர்வு நடைமுறைகள் குறித்த விவரங்களை வெளியிடுமாறு தேசிய விளையாட்டு கூட்டமைப்புக்கு மத்திய விளையாட்டு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03. இந்த வேளையில் நாம் இணைந்திருக்கிறது விருப்ப கானங்கள் நிகழ்ச்சி என் விருப்பமாய். இனிமையான இசையோடு நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விருப்ப கானங்கள் என் விருப்பமாய் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம ஒரு சொல் ஒரு மந்திரம் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு சொல் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சொல் மௌனத்தின் அடர்த்தியை கலைக்கும், ஆயிரம் ஆயிரம் உணர்வுகளை உரைக்கும், நாவல் பிறக்கும் ஒற்றை சொல் வாழ்வின் திசையையே மாற்றிடும். இந்த தகவலோடு நாம் கேட்கலாம் ஒரு பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் இணைந்திருப்பது விருப்ப கானங்கள் என் விருப்பமாய். நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று காலை 11:02 நேயர்களின் உள்ளங்களை பிரதிபலிக்கும் கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இசையின் இதய துடிப்பு என்ற தலைப்புள்ள தான் பேச போறோம். நிகழ்ச்சியில் பங்கு பெறுவோர் பணி ஓய்வு பெற்ற நிறைய மிருதங்க இசைக்கலைஞர் பல்லடம் ஆர்ஜே ரவி அவர்கள், உடன் உரையாடுபவர் ஆர்.பி. பரிமளாதேவி அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியில ஒரு சொல் ஒரு மந்திரத்தை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

நேரம் 10:22 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. விருப்ப கானங்கள்ல என் விருப்பம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு சொல் ஒரு மந்திரம். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு சொல்லுவாங்க. நாம் பேசும் சொற்கள் எப்போதும் பிறர் மனதை வெல்லும் சொற்களாகவே அமைதல் வேண்டும். மீண்டும் கதைப்போம், கதைப்போமா பாடலுக்கு பிறகு.

0: இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது விருப்ப கானங்கள் என் விருப்பமாய். இன்றைய விருப்ப கானத்துல ஒரு சொல் ஒரு மந்திரத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு பயனுள்ள சொல் நம் வாழ்விலும் பிறர் வாழ்விலும் அற்புதங்கள் நிகழ்த்தினால் அதுவே மந்திரம். விடைபெறுவது நான் சிவசங்கரி.
1: வணக்கம், நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்கா அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம்.

0: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பல இதழ்களை கொண்ட ஒரு பூவை போல பல பாடல்களை கொண்ட ஒரு படத்திலிருந்து பாடல்களை கேட்கும் நிகழ்ச்சியான ஒரு பட பாடல் நிகழ்ச்சியை கேட்கலாம். ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு 1991 வெளிவந்த பாரதிராஜா இயக்கம் மற்றும் இளையராஜா இசையமைப்பில் புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்க போறோங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக முத்துலிங்கம் வரிகளில் உமா ரமணன் மற்றும் கே எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல்

புதுநாத்து திரைப்படத்தின் அடுத்த பாடலாக கங்கை அமரனின் வரிகளில் எஸ் ஜானகி மற்றும் மனோ இணைந்து பாடிய பாடல் இளையராஜா இசையமைப்பில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்களின் கவனத்திற்கு, இன்று 12:02 வளம் வர காத்திருக்கிறது கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு இசையின் இதய துடிப்பு. நேயர்களின் கவனத்திற்கு, இன்று 12:02 வளம் வர காத்திருக்கிறது கண்ணாடி மாளிகை.

இன்று 11:12 வளம் வர காத்திருக்கிறது கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு இசையின் இதய துடிப்பு. பணி ஓய்வு பெற்ற நிலைய மிருதங்க இசைக்கலைஞர் பல்லடம் ஆர். ரவி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர். பி. பரிமலாதேவி அவர்கள். ஒருபட பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கங்கை அமரனின் வரிகளில் எஸ். பி. பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ். ஜானகி இணைந்து பாடிய பாடல்

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமா தாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்து தாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒன்னு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அத எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதியை போட்டு விடுங்கத்தா.
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயி. போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
2: பாட்டி
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.

நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பல இதழ்களை கொண்ட ஒரு பூவை போல பல பாடல்களை கொண்ட ஒரு படத்திலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு பட பாடல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக இளையராஜா வரிகளில் அவரின் குரலில் கேட்கலாம்.

0: இத்துடன் நிறைவு பெறுகிறது ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. இன்றைக்கு புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம்.
1: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

கேட்கலாம். நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு இசையின் இதய துடிப்பு. பணி ஓய்வு பெற்ற நிலைய மிருதங்க இசைக்கலைஞர் பல்லடம் ஆர் ரவி அவர்கள் உடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர் பி பரிமளாதேவி அவர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுப்பதற்கு அறிவியல் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் பரஸ்பரம் ஒத்துழைக்க வாய்ப்புள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நாட்டை கட்டமைக்கும் பணிகளில் அறிஞர்கள் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். போக்குவரத்து துறையின் மேம்பாட்டிற்கு மாற்று எரிபொருள் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மனித விலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இது தொடர்பான கருத்தரங்கை இன்று தொடங்கி வைத்து அமைச்சர் பேசினார். மனித விலங்கு மோதல் சர்வதேச பிரச்சினையாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு கே டி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை மேம்பாட்டு மையங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பள்ளிக்கூட வகுப்பறைகள் மற்றும் நியாயவிலைக் கடைகளை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் இன்று திறந்து வைத்தார். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வேலூர் சிப்பாய் புரட்சி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. கோவை நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2ஆம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान, जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान।
5: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी

0: हमारी जी और टीबी की हाल।
1: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
2: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
0: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: மதுரை தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2nd year எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: மதுரை தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2nd year எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
7: எட்டத்தைக்கும் இன்னிசை வானில் இன்னிசை சாரலாய் நம்மை நினைய செய்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இசையின் இதய துடிப்பு. பணி ஓய்வு பெற்ற நிலைய மிருதங்க இசைக்கலைஞர் பல்லடம் ஆர் ரவி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ஆர் பி பரிமளாதேவி அவர்கள்.

0: வணக்கம் நேயர்களே, இன்றைய கண்ணாடி மாளிகை சிறப்பு நிகழ்ச்சி மிருதங்க கலைஞர் பல்லடம் ஆர் ரவி அவர்களுடனான நேர்முகம் இடம்பெற காத்துட்டு இருக்கு. எல்லாருக்குமே இசை அப்படின்றது ஒரு பிடித்தமான விஷயம். இந்த இசை அப்படின்னு சொல்லும் போது அதற்கான மொழி அப்படின்றது ரொம்ப பரவி விரிஞ்சது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மிருதங்கத்துல தனக்கான ஆர்வம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 45 வருடங்களுக்கும் மேலாக இந்த கலையில அவர் இருக்காரு. டாப் கிரேட் ஆர்டிஸ்டா இருக்காரு. அது மட்டும் இல்ல, இவர் வந்து ஓய்வு பெற்ற நம்ம அகில இந்திய வானொலி நிலைய இசைக்கலைஞர் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கும் பெருமையா இருக்கு. அவர்களை தான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமும் வந்து என்னோட இசைப்பணி இந்த அளவுக்கு சிறப்பா போய்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரம் தான் இந்த நேர்முகம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சுறுசுறுப்பா இருப்பாங்க. மிருதங்க கலைஞர் அப்படின்றதையும் தாண்டி ஒரு சுறுசுறுப்பு அப்படின்றதுக்கான ஒரு பேரும் இதுல கண்டிப்பா இருக்கு. மிருதங்க கலைஞர் அப்படின்னு சொல்லும் போது இது எல்லாருக்குமான ஒரு பொதுவான கேள்வியா தான் இருக்கும். இப்படி உங்களுக்கு இதுல வந்து ஆர்வம் ஏற்பட்டது, உங்களோட அந்த சின்ன வயது அனுபவங்கள்ல இருந்து சொன்னீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் சிறப்பானதா இருக்கும்.
1: முதல்ல எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த உங்களுக்கு முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் நான் வந்து மதுரை வானொலியில 1987 நிலைய கலைஞரா இங்க சேர்ந்து அதுக்கப்புறம் 38 சர்வீஸ் பண்ணிட்டு இப்போ போன வருஷம் அதாவது 2025 ஜூன் மாசம் தான் ரிட்டையர்ட் ஆனேன். நான் வேலை பார்த்ததே ஆல் இண்டியா ரேடியோ மதுரையில என்ன வந்து இந்த மாதிரி ஒரு நேர்முகம் காண்றதுக்காக என்ன கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய இந்த 38 நிறைய அனுபவங்கள் இருக்கு, அதை நான் வந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க கேட்டீங்க இல்லையா எனக்கு எப்படி இந்த சின்ன வயசுல வந்து இசை அல்லது மிருதங்கத்துல வந்து எப்படி ஆர்வம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மிருதங்கம் வந்து குடும்பமே வந்து எல்லாருமே இசை குடும்பம். அது எங்க பெரியப்பா அப்பா எல்லாருமே வந்து இசை கலைஞர்கள். எங்க பெரியப்பா ஒருத்தர் வந்து புல்லாங்குழல் கலைஞர், ஒருத்தர் வயலின் கலைஞர், ஒருத்தர் மிருதங்கம், இன்னொருத்தர் கெஞ்சிரா கலைஞர். இப்படி எல்லாருமே இருந்ததுனால அதே ஒரு சூழ்நிலையிலேயே நான் வந்து

0: இருந்தேன். அப்போ வந்து எங்க அப்பா மிருதங்க வித்வானா இருந்ததுனால எங்க அப்பா வந்து எனக்கு மிருதங்கம் சொல்லி கொடுத்தாரு. ஸோ நான் வந்து அது ரொம்ப விளையாட்டாக தான் ஆரம்பிச்சு கத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் அதில் இருந்த ஒரு ஆர்வம் ஜாஸ்தியாகி அதுக்கப்புறம் அதை சீரியஸாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா ஒரு லெவலுக்கு வந்தேன். அதுதான் என்னோட ஆரம்ப காலம்.
1: அதாவது குடும்ப பின்னணி அப்படின்னு பார்க்கும் போதே ஒரு மிருதங்க கலை குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய கலை குடும்பத்திலிருந்து நீங்க வருகை புரிந்து இதுல நிறைய செயற்கரிய நிறைய செயல்களை நீங்க செஞ்சிருக்கீங்க. மிருதங்கம் அப்படின்னு சொல்லும் போது அதுல நிறைய நீங்க வந்து சாதனைகள் நிறைய நீங்க வந்து செஞ்சுட்டு வரீங்க. இப்ப எல்லாருக்குமே கேட்கிற ஒரு கேள்விதான், அதாவது மிருதங்க கலைஞர் அப்படின்ற அந்த ஒரு அந்தஸ்து, அந்த முதல் மேடை அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
0: நான் முதல்ல மிருதங்கம் கத்துக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து நான் ரொம்ப ப்ராப்பராலாம் வந்து எங்க அப்பா எனக்கு சொல்லித்தரல. சும்மா அவருக்கும் எனக்கு என்ன அளவு வந்து மிருதங்கம் வருங்கிறது அவரால் அவ்வளவு தூரம் கணிக்க முடியல. ஏன்னா அவருக்கு வந்து எனக்கு மிருதங்கம் சொல்லி தரதுல அவ்வளவு ரொம்ப பெரிய ஆர்வமும் இருக்குல்ல. ஏன்னா இவன் விளையாட்டா இருக்கான், இவனுக்கு எப்படி சொல்லித்தரது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு 6th 7th எல்லாம் படிக்கும் போது கொஞ்சம் அப்படி வாசிக்க அவர் கேட்டார். நான் வாசிக்கிறது கேட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சீரியஸா சொல்லி கொடுத்தார். ஒரு 9th படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கச்சேரி, அது ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு வீணை கச்சேரி, அது எங்க அப்பா தான் வாசிச்சுட்டு இருந்தார். ஒரு பாதி கச்சேரி இது முடியும் போது இன்னொரு கச்சேரி போற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ வந்து எங்கிட்ட மிருதங்கத்தை கொடுத்துட்டு நீ வாசின்னு போயிட்டார். அதுதான் என்னோட முதல் கச்சேரி. அது என்ன வாசிங்கிறது எனக்கு அன்னைக்கும் தெரியாது, இன்னைக்கும் தெரியாது, ஏதோ வாசன் அந்த மாதிரி. அப்படிதான் என்னோட முதல் கச்சேரி. அதுக்கப்புறம் தான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்டிஸ் பண்ணி டெவலப் பண்ணிட்டேன்.
1: இப்ப நீங்க குரு அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட அப்பாதான் குரு ஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே கத்து கொடுத்துருக்காங்க. அப்படி குருவா அவர்கிட்ட நீங்க கத்துக்கிட்ட விஷயம், அதே சமயம் இதெல்லாம் வந்து எனக்கு உண்மையாகவே இது ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொல்லும் போது என்ன விஷயத்தெல்லாம் நீங்க அவர்கிட்ட கத்துக்கிட்டு இப்ப வரைக்கும் நீங்க அதை ஒரு படிப்பினையா மேற்கொண்டு வரீங்க?
0: அதாவது எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி சங்கீதம் எந்த பாடமாகட்டும் எல்லாத்துக்குமே குரு அமையறதுதான் ரொம்ப முக்கியம். அதுவும் எனக்கு அப்பாவும் குருவுமா இருந்ததுனால அவர் வந்து ஆரம்ப பாடங்கள்லாம் வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தார். ஏன்னா பாடங்கள் அப்படிங்கறது ஆரம்ப பாடங்கள் ரொம்ப முக்கியம். அந்த பாடங்கள்லாம் அந்த ஃபவுண்டேஷன், அது அந்த பாடங்கள் நல்லா கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஃபர்தரா வந்து நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும், நுட்பமான விஷயங்கள் மிருதங்கத்துல. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கும் எங்க அப்பா எனக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்த பாடங்கள் என்னுடைய ரெகுலர் ப்ராக்டிஸ். நான் இப்பவும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அப்போ அந்த ப்ராக்டிஸ்ல அந்த பாடங்கள் எல்லாமே வாசிட்டு வருவேன் நானு. ஸோ அதெல்லாம் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி.
1: இப்ப நிறைய பேர் வந்து இப்ப மிருதங்கம் அப்படின்றது மட்டும் இல்லாம நிறைய இசையை வந்து கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோட இருக்காங்க. ஆனா ஒரு கலைஞரா உருவாகணும் அப்படின்னா அதற்கான பயிற்சி, அதற்கான தனி மனித ஒழுக்கம் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கணும், எப்படி இருக்கணும்
0: சொல்லணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து அந்த கத்துக்கிற மாணவர்களோ யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு அதாவது சொல்லுவாங்க ஒரு ஜெனியூன் இன்ட்ரெஸ்ட், அந்த அதை கத்துண்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான ஒரு ஆர்வம் வந்து அந்த கலையில இருக்கணும். அது பாட்டா இருக்கலாம், மிருதங்கமோ வயலின் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஸ்போர்ட்ஸ் கூட அந்த மாதிரி தான். அதில் வந்து ஒர்க் பண்ணணும். இப்போ வந்து ஹோம் ஒர்க்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். வாத்தியார்கிட்ட போய் கிளாஸ்ல என்ன கத்துக்கிறோமோ அதை வந்து வீட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஒரு லால்குடி ஜெயராமன் பெரிய மகா மேத வயலின்ல அவர் சொல்லுவார், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவாரா, சாப்பிட்ற நேரம் தூங்குற நேரத்தை தவிர வயலினும் கையுமாவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக வரணும் அப்படின்னு சொன்னால் உழைப்பு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நிறைய பெரியவங்க வாசிச்சதெல்லாம் கேட்கணும், பெரியவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி ஹெல்த் ரொம்ப முக்கியம். நல்ல சத்தான உணவு சாப்பிட்டா தான் அந்த மிருதங்கம் வாசிக்கிறதுக்கான ஒரு தெம்பு உடம்புல இருக்கும். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதெல்லாம் பண்ண கண்டிப்பா வந்து ஒரு ப்ரொஃபஷனலா வரலாம்.
2: நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் இசையின் இதய துடிப்பு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம்.

0: பார்க்கப்படுறது மிருதங்கம் இல்லாம அந்த இசை கச்சேரியே முழுமை பெறாது அப்படின்ற அளவுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க போகும்போது உங்களை எப்படி தயார் பண்ணி அதுக்கேத்த மாதிரி நீங்க எடுத்துட்டு போறீங்க?
1: அதாவது கச்சேரிக்கு போறதுக்கு முன்னாடின்னு இல்லாம நம்மளோட பிராக்டிஸ் சாதகம்னு சொல்லுவோம், அந்த பிராக்டிஸ்ங்கிறது ரெகுலரா இருக்கணும். பிராக்டிஸ்ங்கிறது ரெகுலரா இருக்கணும். ஒரு நாள் வாசிக்கிறது, இன்னொரு நாள் வாசிக்காம விடுறது, அந்த மாதிரி இல்லாம ரெகுலர் பிராக்டிஸ்ங்கிறது எந்த ஆர்டிஸ்டுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏஜ்லாம் ஒரு கிரைட்டீரியா இல்லை. எந்த ஏஜ்லேயும் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க வயசானாலும் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் இன்றைக்கி நான் ஒரு கச்சேரிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த முதல்ல மிருதங்கத்தை நம்ம ரெடி பண்ணணும். நல்ல சவுண்ட் இருக்கணும், அந்த மிருதங்கம் நல்ல குவாலிட்டியாக இருக்கா அப்படிங்கிறத முதல்ல நாமளே வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி பாடுற ஆர்டிஸ்ட் வந்து எப்படி பாடுறவங்க அப்படிங்கிறத நாம் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கணும். அதுவும் சில ஆர்டிஸ்ட்டுக்கு நம்ம ரெகுலராக வாசிச்சிட்ருப்போம், ஸோ அவங்க இப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இப்படி தான் அதுக்கு நம்ம அக்கம்பெனி பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும். புதுசாக ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வாசிக்கும் போது இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்டுங்கிறது அவங்களோட வீடியோஸ் ஏதாவது எப்படியும் யூடியூப்பில் ஏதாவது இருக்கும், அவைலபிளாக இருக்கும், அதை பார்த்து அதை கேட்டுட்டு அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எப்படி வாசா சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து மென்டலாகவும் நம்ம ப்ரிப்பேர்டாக போனால் அன்றைக்கி அந்த கச்சேரியை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்.
0: இப்ப மிருதங்கம் வாசிக்கிறது அப்படின்றது இப்ப ரொம்ப உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயம், அதை நீங்க சொன்னீங்க. இப்ப கச்சேரியில வந்து இப்ப ஒரு பாடகர் வந்து இந்த பாடல்களை தான் பாட போறாங்க, அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எப்படி ஒரு ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வந்து எப்படி நீங்க செஞ்சுக்கிறீங்க?
1: இப்போ வந்து என்னன்னா, இப்போ நம்ம இந்த ஃபவுண்டேஷன் சொன்னேன் இல்லையா, இந்த ஃபவுண்டேஷன்லயே வந்து அக்கம்பனி அதாவது பக்கவாத்தியம் எப்படி வாசிக்கிறது, பாட்டுக்கு எப்படி வாசிக்கிறது, இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வயலின் சோலோ, வயலின் டூயட், வீணா கான்செர்ட், இதுக்கெல்லாம் வந்து எப்படி அக்கம்பனி பண்ணணும் அப்படிங்கிறது அது நமக்கு ஆரம்பத்திலே சொல்லி கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து நம்ம அனுபவத்தில் வாசி வாசி இதுக்கு இப்படி வாசிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டை கற்றுக்கணும். இன்னொன்று என்னன்னா, இந்த மிருதங்கம் வாசிக்கிறவங்களுக்கு முக்கியமாக வந்து மெயினாக வந்து மும்மூர்த்திகள் என்னென்ன கீர்த்தனைகள்லாம் பண்ணியிருக்காங்க, அந்த கீர்த்தனைகள்லாம் கேட்டு ஒன்று மிருதங்காரங்க பாட்டு கற்றுண்டா ரொம்ப நல்லது, இல்லை எல்லா பாடல்கள் என்ன கீர்த்தனைகள்லாம் வந்து தெரிஞ்சால் அந்த ரூட்டு, அந்த கீர்த்தனை எப்படி போகிறது அப்படிங்கிற அந்த ரூட்டு தெரிஞ்சால் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கான்செர்ட்டை வந்து எம்பலிஷ் பண்ண முடியும்.
0: இப்போ தனி ஆவர்த்தனம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க, அதோட சிறப்பு என்ன அப்படின்றத சொல்லுங்களேன்.
1: நீங்கள் நார்மலாக கச்சேரியில் கேட்டிருப்பீங்க, ஒரு முன்னாடியெல்லாம் 3 மணி நேரம் கச்சேரி நடக்கும், இப்போல்லாம் வந்து 2.5-2 மணி நேரம் இப்படி கச்சேரிகள் இருக்குது. அந்த கச்சேரிகளில் வந்து அந்த பர்கஷன் ஆர்டிஸ்டோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு பார்ட்டு தான் தனியாக வரணும். கச்சேரியில் சென்டர் ஆஃப் த கான்செர்ட் வந்து தனியாக ஒருத்தம் விடுவாங்க, அதான் அது ஒரு தனி பார்ட்டு கிடையாது, ஒரு பார்ட்டோட எக்ஸ்டென்ஷன் தான் தனியாக வர்த்தனம். ஒரு ராகம் பாடி, ஒரு கீர்த்தனையை பாடி, அதில் சுரம் பாடி, அதுக்கப்புறம் தனியாக ஒருத்தம் வாசிக்கிறதுக்கு அந்த மெயின் ஆர்டிஸ்ட் நமக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அதில் என்னன்னா, இப்போ வந்து நம்ம பாட்டுக்கு அக்கம்பனி பண்ணிட்டு வர்றதுக்கும் தனியார்த்தம் வாசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாம நம்மளுடைய கற்பனைகள், நம்ம கையில பேசுற சொல்லு எல்லாத்தையுமே பாட்டுல வாசிக்க முடியாது, ஏன்னா அது வந்து பாடுறவங்களுக்கு இடைஞ்சலா போயிடும். அந்த மாதிரி இல்லாம நம்ம சோலோ பாட் வரும்போது நமக்கு என்னென்ன சொல்லு வந்து கையில பேசுறது நிறைய, அதுல எல்லாம் மேக்ஸ் ஓரியன்டு ஃப்ரேசஸ், கோர்வைகள் இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து நம்ம தனியார்த்தத்துல தான் வாசிக்க முடியும். அதனாலதான் வந்து இந்த கச்சேரியில வந்து ஒரு தனியார்த்தனம் மிருதங்கம் வாசிக்கிறவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கறது, அவரோட

0: ஃபுல் பொட்டன்ஷியலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அது ஒரு சந்தர்ப்பம். அது
1: இப்போ மிருதங்கம் அப்படின்னு சொல்லும்போது அதோட ஒலியோட இனிமை அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுது. இந்த இனிமைக்கு முக்கியமான காரணம் என்ன?
0: அந்த இனிமைக்கு காரணம் அப்படின்னா அதில் போட்டிருக்கக்கூடிய தோல், அப்புறம் கருப்பாக இருக்கும், அதுக்கு பேர் சாதம்னு சொல்லுவோம், கரணேன்னு சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நல்லபடியாக தோல் செலெக்ஷன் இருக்குது, நல்ல தோல் செலக்ட் பண்ணணும். அதில் ஆட்டு தோல், மாட்டு தோல் எல்லாமே இருக்குது. அந்த தோல் செலக்ட் பண்ணுறதுலையும் அப்புறம் அதை என்ன மாதிரி வேலை செஞ்சுருக்காங்க, தோல் மாத்திரம் நல்லா இருந்தால் போகிறாது, அந்த தோலை வந்து எப்படி பக்குவப்படுத்தி அதை வந்து அந்த மிருதங்கத்தில் ஃபிட் பண்ணி அதை பண்ணியிருக்காங்கன்னு பொறுத்து தான் நாதம் வந்து அமையும்.
1: இப்ப எல்லாருமே தாளம் லயம் அப்படின்றது சொல்றாங்க. இப்ப நம்ம நேயர்களுக்கு இன்னும் எளிமையா இத சொல்ல முடியுமா?
0: எளிமையா? இப்போ தாளம் அப்படிங்கிறது இப்போ ஒரு பாட்டு போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஏதோ ஒரு சாங் ஏதோ ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா அது ஒரு ரிதம்ல போயிட்டே இருக்கும். எந்த அதாவது எல்லா மியூசிக்லையுமே, அது வந்து கர்நாடிக் மியூசிக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஃபிலிம் மியூசிக்காக இருந்தாலும், ஃபோக் ஆனாலும் சரி, என்ன வெஸ்டர்ன் மியூசிக்காக இருந்தாலும் சரி, அது தாளத்தோடு ஒட்டி போகும். அதுதான் வந்து தாளம்னு சொல்கிறோம். லயம், இப்போ ஒரு ஃபேன் சுற்றுறது அந்த சத்தம் வருது பாருங்க, ஒரு லயத்திலேயே சுற்றின்னு வரும், அதுதான் லயம்னு சொல்லலாம். அவ்வளோதான் சிம்பிளாக அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்.
1: எல்லாருக்கும் கேக்குற கேள்விதான், இப்ப திடீர்னு எதிர்பாராத சூழ்நிலை கச்சேரியில ஏற்பட்டுருது. திடீர்னு கொண்டு போய் உட்கார வச்சாலும் அந்த எதிர்பாராத சூழ்நிலைய நீங்க எப்படி சமாளிச்சு இனிமையா கொண்டு சேர்த்துறீங்க?
0: ஒரு அசாதாரணமான சூழ்நிலை அப்படிங்கிறது என்ன மாதிரிங்கிறது பொறுத்து இருக்கு. சில நேரம் வந்து அந்த அனுபவத்தினால வந்து எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனையும் வந்து நம்ம சமாளிக்க முடியும். ஆனால் இப்போ திடீர்னு ஏதோ ஒரு மிருதங்கம் வந்து அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, வாஷிண்டே இருப்போம், தோல் வந்து கிழியறதுக்கு சான்ஸ் இருக்கு, அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் கூட வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அது அனுபவத்தில் தான் வரும். அந்த மாதிரி வரும்போது சமாளித்து கொண்டு போயிடலாம். அனுபவம் இல்லாதவங்களுக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அனுபவம் வந்தவுடனே அது சரியாயிடும். அவ்வளோதான்.
1: இப்போ சிறந்த பக்கவாத்திய கலைஞர் அப்படின்னா உங்கள் பார்வையில் அதற்கான அடையாளம் என்ன?
0: சிறந்த பக்கவாத்திய கலைஞர் அப்படின்னு சொன்னால், பக்கவாத்திய கலைஞர் வந்து பாட்டுக்கு எப்படி வாசிட்டு வர்றார், அந்த பாட்டுக்காரங்களுக்கு வந்து ரொம்ப அனுசரணையாக வாசிக்கிறது, அதே மாதிரி அவங்க கையில் இருக்கக்கூடிய நாதம், அவங்க எந்த அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க வந்து வாசிட்டு வராங்கங்கிறது பொறுத்து, அதே மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த தனியாவர்த்தனம் அதில் அவங்க எப்படி வாசிக்கிறாங்க, எப்படி வந்து ஜனங்க வந்து அதை ஆமோதிக்கிறாங்க. எல்லாருக்கும் மேலே ஜனங்க தான் முக்கியம். ஆடியன்ஸ் கேட்டு அந்த பர்டிகுலர் ஆர்டிஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணி ஒரு நல்ல கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கீகாரம் கொடுத்தாதான் வந்து அவங்க ஒரு சிறந்த கலைஞர்னு வந்து பேர் எடுக்க முடியும். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்கும், நிறையா உழைச்சிருக்கணும் அதுக்காக. அந்த அதை உழைச்சிருந்தாலும் ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணும்போது அன்னைக்கு அந்த ஸ்டேஜில் அந்த பர்டிகுலர் மெயின் ஆர்டிஸ்ட்டுக்கு எப்படி வாசிக்கணும்னு தெரிஞ்சு அதை வாசி அந்த ஜனங்களுக்கும் அந்த ரீச் இருந்தால் அவங்களை வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ண முடியும்.
2: நான்

ஜும்மக்கு ஜன ஜும்மக்கு ஜும்மக்கு ஜும்மக்கு திந்தா திந்தா ஆ ஜும்மக்கு ஜும்மக்கு திந்தா.

0: கரிகமா தந்திருக்கிறது கதா கரிதம் கரிகதா பரணி
1: மகி மகி மகி மக

0: இசையோடு நம்மை இணைத்திருப்பது இன்றைய கண்ணாடி மாளிகை, இசையின் இதய துடிப்பு.
1: இன்றைய தலைமுறை அப்படின்னு பார்க்கும்போது இசைக்கு எப்படி அவங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, ஏன்னா அந்த காலத்துல இருந்ததுக்கும் இந்த காலத்துல இருந்ததுக்கும் அதே அளவு இருக்கா, இல்ல அதுல ஏதோ மாற்றங்கள் எதுவும் இருக்கா?
2: நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பர்ஃபார்ம் பண்றாங்க, கத்துக்கணுங்கிற ஆர்வம் நிறைய இருக்கு, அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்போஷர் இருக்கு, அவங்க கத்துக்கிறாங்க. ரியலாவே வந்து அந்த பர்சன்டேஜ் அந்த காலத்துல சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் கத்துக்கிறாங்க, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஃபைன் ஆர்ட்ஸ் எதுலையாவது வந்து அதை கத்துண்டு நல்லபடியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கத்துக்கிறாங்க. அதனால இப்போ வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இசை.
1: இசைக்கான வளர்ச்சி அப்படின்றது வந்து நிறைய படிநிலைகளை இப்ப தாண்டிட்டு இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு இந்த கொரோனாவோட தாக்கத்துக்கு அப்புறம் முதல்ல நேரடியா கத்துக்கிட்ட அந்த இசை அப்படின்றது வந்து இப்ப ஆன்லைன் மூலமாகவும் கத்துக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அந்த அளவுக்கு இப்ப டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா முதல்ல நம்ம அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு அப்படிதான் கத்துக்க முடிந்தது, இப்ப அப்படி கிடையாது. இங்க இருந்தாலும் அமெரிக்கால இருந்தாலும் சரி லண்டன்ல இருந்தாலும் அவங்க கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. இதை எப்படி நீங்க பார்க்கறீங்க?
2: ஆமா, ரியலாவே இது வந்து ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்போ வெளிநாடுகள்ல இருந்து வந்து அவங்க வந்து இங்க இந்தியாவுக்கு வந்து கத்துக்கிறதுங்கிறது கஷ்டம். ஏன்னா வந்து அவங்களுக்கு சின்ன பசங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு படிப்பு இருக்கும், அப்புறம் அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து அங்க உத்தியோகம் இருக்கும் அப்படிங்கும் போது, ஆனால் அவங்களுக்கு சங்கீதத்தில் ஆசை இருக்கும், அவங்க ஏதாவது ஒரு பாட்டோ இல்லை வயலின் மருதங்கம் வீணை ஏதாவது கற்றுக்கணும்னு ஆசைப்படலாம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானும் அந்த மாதிரி ஆன்லைனில் வந்து யூஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லித்தரேன் நான். ஆனால் அதுக்கு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இப்போது ஆஃப்லைனில் நம்ம பக்கத்தில் உட்காந்து சொல்லித்தர மாதிரியோ அவங்க கற்றுக்கிற மாதிரியோ ஆன்லைனில் முடியாது. ஆனால் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வெக்கேஷன் விடும்போது அவங்க இந்தியாவுக்கு வந்து இங்கே தங்கி ஆஃப்லைனில் வந்து பக்கத்தில் இருந்து நுவான்சஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, என்னென்ன மாதிரி இதெல்லாம் வந்து வாத்தியார் வந்து எப்படி இந்த கை வச்சுக்கிறது, அந்த சொல்ல போடுறது எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கற்றுக்கிறதுக்கு வராங்க. இப்போ கூட ஒரு பையன் அந்த மாதிரி வந்திருக்கான், ஆன்லைனில் கற்றுக்கிற பையன் யுஎஸ்லேருந்து மருதங்கம் கற்றுக்கணுன்னே வந்திருக்கான். இப்போது மெட்ராஸில் தங்கி டெய்லி வந்து கற்றுக்கிறான்.
1: அதாவது அவங்களுக்கான ஆர்வம் அப்படின்றது அதிக அளவுல இருக்கு. அதே மாதிரி இப்ப எல்லாம் பார்த்தோம்னா மிருதங்கம் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப ஆண்களுக்கு கிட்டத்தட்ட ஓரளவு ஈக்குவலாவே பெண்களும் இப்ப கத்துக்கிறதுல ஆர்வம் அதிகமா இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அது. ஏன்னா அப்போல்லாம் வந்து எல்லாருமே வந்து மிருதங்க கலைஞர்கள்லாம் பார்த்தா ஆண்களாக தான் இருந்தாங்க, பெண்களும் வந்து கத்துக்கிறாங்க. இன்னும் அந்த பெண்கள் வாசிச்சா கூட இன்னும் நிறைய அளவு ரொம்ப பேர் வந்து வரல, அது வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். ஸ்டேஜில் வந்து லேடிஸ் வந்து மிருதங்கம் வாசிக்கிறது ஒரு சிலர் தான் வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்திருக்காங்க, கற்றுக்கிறாங்க, கற்றுருந்துருப்பாங்க. ஆனால் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸாக மிருதங்க ஆர்டிஸ்ட்டுங்கிறது லேடிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. இன்னும் வரணும், லேடிஸ் வந்து எத்தனையோ ஃபீல்டில் வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக வந்திருக்காங்க. அது மாதிரி மிருதங்கத்தை

0: இன்னும் நிறைய பேர் வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்.
1: செயற்கை நுண்ணறிவு அப்படின்ற ஒரு புது விஷயம் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து இப்ப இசைக்கலை அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆன்லைன் டெக்னாலஜி வந்துருச்சு. இப்ப அதுக்கடுத்து இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது வந்து இப்ப வளர்ந்துகிட்டு இருக்கு. இது இசைத்துறைக்கு எந்த அளவுக்கு பாதகமாகவோ இல்ல சாதகமாகவோ இருக்கு?
0: அதாவது அது இன்னும் மியூசிக் ஃபீல்ட்ல ரொம்ப அவ்வளோ ரொம்ப பாப்புலரா அது வந்த மாதிரி எனக்கு தெரியல. என்னதான் அது ஏஐ வந்தா கூட ஒரிஜினல் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அது வேற. அதே வந்து ஒரு லிரிக்ஸ் எழுதி நம்ம கமாண்ட் கொடுத்துட்டா அதே வந்து கம்போஸ் பண்ணி எத்தனை மேல் ஆர்டிஸ்ட் எத்தனை ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வச்சு அந்த சாங் பண்ணணும், என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம கொடுத்துட்டா எல்லாம் ஒரு 2 நிமிஷத்தில் பாட்டே வந்துடுறது. இருக்கலாம், அது அந்த ஒரு சயின்ஸோட ஒரு அட்வான்ஸ்மெண்ட், அதெல்லாம் ஓகே. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரிஜினல் அப்படிங்கிறது வந்து அது வேற, அதோடு இது கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன்.

0: இசையோடு நம்மை இணைத்திருப்பது இன்றைய கண்ணாடி மாளிகை, இசையின் இதய துடிப்பு.
1: மிருதங்க கலைஞரா இந்த அளவுக்கு சாதிச்சிருக்கீங்க. இதே மாதிரி சாதிக்க நினைக்கிற நிறைய குழந்தைகளுக்கோ இல்ல நிறைய பெரியவர்களுக்கோ நீங்க சொல்ற ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? எந்த அளவுக்கு அவங்க பயிற்சி எடுக்கணும், எப்படி எடுத்தா ஒரு நல்ல கலைஞராக அவங்க உருவாக முடியும்?
2: முதல்ல நான் வந்து இந்த அளவு கலைஞராக ஆர்டிஸ்டாக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து ஆல் இண்டியா ரேடியோ மதுரை தான். ஏன்னா நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணும்போதே எனக்கு ரொம்ப சின்ன வயசு, 23 வயசுலேயே இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இந்த ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து நான் வந்து வாசிக்காத ஆர்டிஸ்டே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அத்தனை ஆர்டிஸ்ட்டுக்கு வாசிக்கிற சந்தர்ப்பத்தை கொடுத்தது இந்த மதுரை வானொலி தான். ஏன்னா அந்த காலத்தில் இந்த விசிட்டிங் ஆர்டிஸ்ட்டுங்கிற கான்செப்ட் ரொம்ப பாப்புலராக இருந்தது. நிறைய டாப் ரேங்கிங் ஆர்டிஸ்ட்லாம் வந்து இங்கே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அக்கம்பெனி பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிது. அது ரொம்ப தெய்வாதீனமாக கிடச்ச ஒரு சந்தர்ப்பமாக தான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து இந்த கிரெடிட்லாம் வந்து ஆல் இண்டியா ரேடியோ மதுரைக்கு தான் போகும். இப்போ வந்து அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து வரணும், நான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் மிருதங்க ஆர்டிஸ்ட்டாக வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா மெயினாக வந்து அந்த ஸ்ரத்தை கற்றுக்கிற விதத்தில் முதல்ல ஒரு நல்ல டீச்சர்கிட்ட போய் சேரணும். அதுக்கப்புறம் வந்து பாடத்தை நல்லா கற்றுண்டு அதுக்கப்புறம் உழைக்கணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்போவுமே நம்ம ஒரு மடங்கு பாடம் கற்றுக்கிறோன்னா 2 மடங்கு வீட்டில் உட்காந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய பெரியவங்க வாசிச்சதை கேட்கணும், அதை வந்து கேட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து விஷயங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். எல்லாத்தையும் ஆரம்பத்தில் சில பாடங்கள் சொல்லித்தரலாம், சில விஷயங்கள்லாம் சொல்லித்தரலாம், அதெல்லாம் ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்கவுங்களாம் செல்ஃபாக வந்து நிறைய கேட்டு கேட்டு கேட்டு உழைச்சி அதுக்காக ஒவ்வொரு பாடத்தையும் ஒரு நாள் கூட விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரணும். அந்த மாதிரி பண்ணுறச்ச டெஃபினட்டாக வந்து அவங்க ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட்டாக வர்றதுக்கு கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
1: நீங்கள் வந்து நிறைய மேடை கச்சேரிகள் எல்லாமே பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து எனக்கு இந்த மேடை கச்சேரியில் நான் வாசித்தது இப்போ வரைக்குமே என்னால் மறக்க முடியாது

0: அப்படின்னா அப்படி ஒரு மறக்க முடியாத நிகழ்வு, அதை பத்தி சொல்ல முடியுமா?
1: நிறைய இருக்கு, ரெண்டு விதமாகவும். ஏன்னா சில கச்சேரிகளில் நம்ம வந்து இது வந்து காமன், சில பேர் ஓப்பனாக சொல்லுவாங்க, நான் வந்து சொல்லுவாங்க, சொல்லாமல் இருப்பாங்க, பட் நான் சொல்கிறேன். அதாவது சில கான்செப்ட் வந்து மறக்கவே முடியாத கச்சேரியாக இருக்கும். எப்படின்னா அன்றைக்கி வந்து ரியலாகவே நமக்கு மைண்டு, நம்ம ஹெல்த்து, அன்றைக்கி நம்ம கை அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணோம், அன்றைக்கி நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணோம், நம்ம யாருக்கு அக்கம்பெனி பண்ணுறோமோ அந்த ஒரு மெயின் ஆர்டிஸ்ட் வந்து அவங்க அந்த ஸ்டேஜில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுற விதம், நம்ம ஒரு ஃப்ரேஸ் வாசிக்கும் போது ஒரு சின்ன ஸ்மைல் நல்லா இருக்குங்கிற மாதிரி என்ஜாய் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா அது ஒரு பூஸ்டிங் மாதிரி, அப்போ நல்லா வாசிக்க முடியும். அந்த மாதிரி இருக்குது. சில நேரம் வந்து இதில் எதுவுமே வந்து நடக்காமல் இருந்தால் அது வந்து எப்படி இருக்கும்னு நான் சொல்ல வேண்டாம். அந்த மாதிரியும் நடந்திருக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய கச்சேரிகள் அந்த மாதிரி நடந்திருக்கு. இதில் வந்து டெல்லியில் ஒரு தடவை நான் வந்து ஆந்திர பிரதேஷ் பவனில் வந்து ஒரு கச்சேரி, சுதா ரகுநாதனோட கச்சேரிக்கு வாசித்தேன் நான் ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி அந்த கான்சர்ட். அதுக்கு முதல் நாள் வந்து பிட்ஸ் பிலானியில் வந்து அவங்களோட கான்சர்ட் தான் இருந்தது. நெக்ஸ்ட் டே அது வெடிக்காலையில் பிறப்பு, நாங்கள் வந்ததே மத்தியானம் 2 மணிக்கு, 6 மணிக்கு கச்சேரி, தூக்கம் இல்லை சரியா. ஆனால் அன்னைக்கு பை காட்ஸ் கிரேஸ் அன்னைக்கு வந்து அந்த கச்சேரி ஓஹோன்னு அமைஞ்சது. அன்னைக்கு வந்து அதே தான் சொல்கிறேன் திருப்பியும், இந்த என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் அன்னைக்கு அவங்க சுதா ரகுநாதனோட மூடு, எங்களோட மூடு எல்லாமே வந்து பார்த்தா ஒரே ஒரு வேவ் லென்த்தில் வந்த மாதிரி இருந்தது. ஸோ அவங்களுக்கு நம்ம எப்போ வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறோம், மேபி அன்னைக்கு அவங்க கொடுத்த ஒரு என்கரேஜ்மெண்ட், இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லாக அமையறதுக்கு காரணமாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய கச்சேரிகள் இருக்குது நல்லபடியாக அமைஞ்சது. இது நீங்கள் கேட்டவுடனே எனக்கு ஞாபகம் வந்த கச்சேரி, அதனால் அதை சொன்னேன் நான்.
0: இப்போ மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது, ஆனால் இப்போ வரைக்குமே உங்களுக்கு அது பசுமையான நினைவாக இருக்குது. உண்மையாகவே கேட்கும்போது எங்களுக்கும் அதே உணர்வை தான் ஏற்படுத்துது. இப்போ நீங்கள் நிறைய கச்சேரிகளுக்கு போயிருக்கீங்க, அப்போ நிறைய சவால்களையும் சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்கும், அது எல்லாத்தையும் தாண்டி எப்படி வரணும்?
1: அது வந்து சிலது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, இது அனுபவத்தில் தான் வரும். மெயினாக நிறைய அந்த மாதிரி அனுபவத்தில் ஒன்று சொல்கிறேன். இந்த வெளிநாடுகள் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் பண்ணும், எஸ்பெஷலி பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், மிருதங்கம்லாம் வந்து தோல் வாத்தியம் இல்லையா. இப்போது நான் வந்து 2001 அமெரிக்கா போயிருக்கும்போது 3 மிருதங்கம் எடுத்துன்னு போனேன். அந்த டூர் வந்து அமெரிக்கா அண்ட் கனடா, 55 டேஸ் அந்த டூர். இப்போ பார்த்தீங்கன்னா 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பக்காவாக எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துன்னு போனோம்ன்றது மிருதங்கங்கள் தான். ஆனால் ஒவ்வொரு கச்சேரியிலையும் பார்த்தா சுத்தி ஜாஸ்தியாகும், இல்லைன்னா ஒவ்வொரு கண்ணுன்னு சொல்லுவோம் அந்த சுத்தி இருக்கிற ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சுத்தியாக இருக்கும். இதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஆனால் என்ன பண்ணுறது, அதில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல அந்த பிச்சு அவங்க பாடுற ஆர்டிஸ்டோட பிச்சோட மேட்ச் ஆகுறதான்னு பார்த்து அதை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்தது. எப்படியோ மேனேஜ் பண்ணி வந்தோம் அன்னைக்கு.
0: இப்போ நீங்கள் நிறைய பாராட்டுகளும் நிறைய பரிசுகளும் வாங்கியிருப்பீங்க, ஏன்னா நிறைய மேடை கச்சேரிகள் அப்படின்னும் போது இதற்கான வாய்ப்பு நிறைய இருந்திருக்கும். அப்படி உங்களுக்கு நெகிழ்வை ஏற்படுத்திய ஒரு பாராட்டோ இல்லை இந்த மாதிரி இவங்க சொன்னது எனக்கு இப்போ வரைக்குமே மறக்க முடியாது, ரொம்ப மகிழ்ச்சிகரமான அந்த தருணத்தை எப்பொழுதுமே என் நினைவில் இருக்கும் அப்படின்னா யாரோட பாராட்டு, ஒரு பரிசோ இல்லை ஏதாவது ஒரு விருதோ, இதை பற்றியும் சொல்லுங்கள்.
1: 1999 வந்து மியூசிக் அகாடமி சென்னையில் வந்து பெஸ்ட் மருதங்கிஸ்ட் அவார்டு கொடுத்தாங்க. அப்போது அந்த அவார்டு வந்து தஞ்சாவூர் வைத்தியநாதையர் மெமோரியல் அவார்டுன்னு கொடுத்தாங்க, சீனியர் மருதங்கம் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தஞ்சாவூர் வைத்தியநாதையர் வந்து மருதங்கத்தில் இந்த பாடங்கள் எல்லாம் வந்து செட்ரேட் பண்ணி ஃபார்ம் பண்ணி தஞ்சாவூர் பாணி அப்படிங்கிறத கிரியேட் பண்ணதே அவர். 2 பாணி மருதங்கத்தில், ஒன்று வந்து புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை பாணி, இன்னொன்று வந்து தஞ்சாவூர் வைத்தியநாதையர் பாணின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அவார்டு வந்து 1999 வந்து தஞ்சாவூர் வைத்தியநாதையர் மெமோரியல் அவார்டு அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்தது வந்து என்னோட லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக நான் பார்க்குறேன்.

0: வெளிநாடுகளில் நீங்கள் நிறைய இசை கச்சேரி பண்ணியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களால் மறக்க முடியாத இந்த இசை கச்சேரி, இதில் பங்கெடுத்துக்கிட்டது இப்போ வரைக்குமே எனக்கு ஒரு பசுமையான நினைவாக இருக்குது அப்படின்னா என்ன கச்சேரி?
1: அதாவது இந்த ஃபாரின் டூர் அப்படிங்கிறத பற்றி ரெண்டு இன்சிடென்ட் சொல்லணும். மறக்க முடியாத ஒரு அனுபவம் அப்படிங்கிறது வந்து நான் வந்து முதல்ல ஒன்று சொல்கிறேன். 1998 வந்து ஜெர்மனி போயிருந்தேன் சுதா ரகுநாதன் மேடமோட. அப்போ போயிருக்கும்போது 17th of June 1998, அதான் என்னோட பர்த்டே. அன்றைக்கி வந்து 98 நான் அன்றைக்கி கீழ் அப்படிங்கிற ஊரில் வந்து அவங்களோட கச்சேரி சரின்ட்டு கச்சேரிக்கு நான் ரெடி ஆகி ஸ்டேஜில் உட்காந்துருக்கோம். நிறைய ஆடியன்ஸ் உட்காந்துருப்பாங்க, ஏன்னா ஜெர்மன்ஸுக்கு வந்து மியூசிக் வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு லாங்குவேஜோ அந்த மியூசிக் என்ன மாதிரி அப்படிங்கிறதுலாம் இல்லை, மியூசிக்னாவே அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த ஜெர்மன்ஸுக்கு. அது ஒரு 250 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா அது வந்து அந்த ஊரில் ரொம்ப பெரிய க்ரௌட் அது. அப்படி இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணாங்க, எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அந்த கோஆர்டினேட்டர் ஈவான்னு சொல்லிட்டு ஒரு லேடி, அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சரி, இன்ட்ரடியூஸ் பண்ணவொன்னே திடீர்னு என்ன பண்ணாங்க, லைட் எல்லாத்தையும் டிம் பண்ணிவிட்டு அவங்க ஜெர்மனியில் பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னு தெரியல, என்னை பற்றி என்னவோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா நான் வந்து அன்னைக்கு நான் ரியலாகவே மறந்துவிட்டேன் 17th June அப்படிங்கிறத. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, எல்லாரும் சேர்ந்து அவங்க ஜெர்மனியில் சொன்னோடனே எல்லாரும் நின்று ஹாப்பி பர்த்டே டு யூன்னு பாடினாங்க. ஆடியன்ஸ் அண்டு சுதா ரகுநாதன் மேடம் எல்லாருமே சேர்ந்து பாடினாங்க. அப்போது

0: வந்து எனக்கு ரொம்ப அப்படியே இது அப்படியே இந்த இடத்துல கூட இவங்க இந்த அளவு ஒரு ஆர்டிஸ்டோட பர்த்டே அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. ஏன்னா மேபி அந்த பாஸ்போர்ட்டை பார்த்து அந்த டேட் ஆஃப் பர்த்தை பார்த்து இது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பாடினது என்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவம். அதே மாதிரி சப்சிக்வெண்ட்டாக 2001 வந்து நாங்கள் திருப்பியும் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் போயிருந்தோம். அதில் வந்து திருப்பியும் இதே தான், ஜெர்மனில் வந்து குளோபல் லோக்கல் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் பண்ணோம். என்னென்னா ஒரு மியூசிக் ட்ரூப்பு, அது வந்து பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அப்புறம் வோக்கல் எல்லாமே சேர்ந்து கலந்து ஒரு குளோபல் லோக்கல் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் ட்ரூப்பு. அதில் பார்த்தா இந்த மாலி அப்படிங்கிற தீவுலேருந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிலேருந்து 4 பேர் வந்திருந்தாங்க. ஒரு அமெரிக்கன் ரிண்டேன்னு அவர் பேர், அவர் ஒரு மியூசிஷியன். அப்புறம் வந்து எங்கள் ட்ரூப்பில் வந்து சுதா ரகுநாதன், துரை சுவாமிநாதன் ஒரு வயலினிஸ்ட்டு, நாமிருதங்கம் ராமன் ஒருத்தர், மோர்சிங். அப்புறம் வந்து ஒரு ஹங்கேரியன் ஆர்டிஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதே மாதிரி சுவிட்சர்லேருந்து ஒரு லேடி. இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ், அதில் ஒரு 3-4 கான்சர்ட்ஸ் பண்ணோம். அந்த கான்சர்ட்டும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ரொம்ப எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி, நாங்கள் வந்து நம்ம இந்தியன் ஸ்டைல், அதாவது கர்நாடிக் மியூசிக் ஸ்டைலில் வந்து எங்களோடது, அதில் அவங்களும் மிங்கிள் ஆகி அவங்க வந்து எங்களோட சேர்ந்து அவங்களும் போடுவாங்க. அதே மாதிரி அவங்க பர்ஃபார்ம் பண்ணதில் நாங்களும் சேர்ந்துட்டு அந்த சாங்ஸ் எல்லாம் வந்து அவன் பாடி சுதா ரகுநாதன் அதோட நாங்களாம் வாசிட்டு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபியூஷன் மியூசிக் பண்ணோம். அது வந்து அங்கே டெய்லியிலலாம் வந்து நிறையா அந்த பேப்பர்லலாம் ரிவ்யூ பண்ணி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுவும் அந்த மாதிரி ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைச்ச ஒரு டூர் அது.
1: ஜொல்லு தாத்தா ஜொல்லு தட்டிமி தாத்தா தீமி தக்கட்ட தரகடா தரகடா தான்.

Gracias.

0: வெளிநாட்டு கச்சேரி அப்படின்னு சொல்லும் போது நீங்க அங்க நடந்த அந்த அனுபவங்கள், உங்களோட பிறந்த நாள் கொண்டாட்டம் வரைக்கும் இப்ப வரைக்குமே உங்களுக்கு பசுமையான நினைவுகளா இருக்கு. இப்ப இன்னும் நிறைய கச்சேரிகளுக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்க. இப்ப போகும்போதெல்லாம் வந்து நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கதா இருக்கு. ஆனா அப்படி இருந்தும் அன்னைக்கு அந்த நிமிடம் நடந்ததை இப்ப வரைக்குமே ரொம்ப அழகா பசுமையா சொன்னீங்க. இப்ப எல்லார்கிட்டையும் கேட்கிற ஒரே கேள்வி, இப்ப இதுக்கப்புறம் உங்களோட எதிர்கால திட்டம் அப்படின்றது என்னவா இருக்கு?
1: இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்போவும் கச்சேரிகள்லாம் வாசிச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து நிறைய பசங்களுக்கு வந்து சொல்லித்தர அந்த கிளாஸஸ் எடுக்கிறதுல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். நிறைய பசங்க வந்தும் கற்றுக்கிறாங்க, ஆன்லைன்லேயும் வந்து ஒரு 4 பேர் கற்றுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து சொல்லி தந்துட்டுருக்கேன். அதுதான் இப்போ வந்து என்னுடைய ஃபுல் டைம் ஒர்க்காக பண்ணிட்டு இருக்கேன் நான்.
0: அதாவது வேலைக்கு மட்டும்தான் ஓய்வு, ஆனா கலைக்கு என்னைக்குமே ஓய்வு கிடையாது.
1: ஆமா,
0: அதுக்கேத்த மாதிரி உங்களோட பயணம் ஓடிட்டே இருக்கு அப்படின்றீங்க. இப்ப நிறைய குழந்தைங்க பெற்றோர்கள் எல்லாருமே வந்து தங்களோட குழந்தைகளை இந்த மாதிரி ஒரு விஷயத்துல பங்கெடுத்துக்க வைக்கணும் அப்படின்ற ஆர்வத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன கவனத்துல வச்சுட்டு அந்த குழந்தைங்களை இந்த மாதிரி ஒரு கலைஞராகவோ இல்ல அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அவங்கள ஆயத்தப்படுத்தணும், அதே சமயம் ஃபோர்ஸ் பண்ணணுமா அப்படின்றது இல்ல, ஃபோர்ஸ் பண்ணாம அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை எப்படி கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி அவங்களை அந்த வழிக்கு கொண்டு வரணும்.
1: அதாவது அவங்களுக்கு வந்து ரியலாக ஒரு ஜெனியூன் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறது முதல் தெரிஞ்சுக்கணும். அது என்ன ஃபைன் ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து பாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா. ஏன்னா பேரண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி சங்கீதம் கற்றுக் கொடுக்கணும், டான்ஸ் கற்றுக் கொடுக்கணும், இல்லை மிருதங்கம் வயலின் சொல்லித்தரணும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஆசை இருக்கும். ஆனால் அந்த குழந்தைக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறது நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து அகாடமிக்ஸ் மாதிரி கிடையாது, ஃபோர்ஸ் பண்ணி. ஏன்னா இந்த படித்தே ஆகணும் இல்லையா? ஆனால் இது அப்படி கிடையாது. இதுக்காக நீ வந்து இது மிருதங்க வாசியாகணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து கட்டாயப்படுத்தி சொல்லித்தர மாதிரி விஷயம் கிடையாது. சில ரியலாகவே அந்த குழந்தைக்கு வந்து சொல்லுவாங்க சில பேர், இவன் எங்கே கல்யாண வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாலும் தவில் வாசிக்கும் போது அந்த தவிலையே பார்த்துட்டு இருக்கான், அப்படி தாளம் போடுறான், அங்கே போய் வாசிக்கும் போது உட்காடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய சொல்லுவாங்க. இல்லை எங்கேயாவது ரேடியோவில் தனியாக அர்த்தம் வந்தால் மிருதங்க கேட்டுட்டே இருக்கான். மேபி அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு ரியலாகவே வந்து இந்த பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைக்கு வந்து மிருதங்கம் சொல்லித்தரலாம். அதான் திருப்பியும் இதே தான், வேறு ஒன்றும் இல்லை. நல்ல டீச்சர்கிட்ட கொண்டு போய் விடணும் அந்த குழந்தை.

அதே மாதிரி அந்த குழந்தைக்கு ஒரு சஸ்டெயின்ட் இன்ட்ரெஸ்ட்டு, இன்னைக்கு கற்றுக்கும் நாளைக்கு கை வலிக்கிறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணாது, மூணாவது நாள் கிளாஸுக்கு போகலாமா வேண்டாமே இன்னைக்கு டயர்டாக இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் வராது. அந்த குழந்தைக்கு ரியலாகவே இன்ட்ரெஸ்ட் இருந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் இருந்ததுன்னா அந்த குழந்தை டெஃபினட்டாக அது கற்றுண்டுக்கு வந்துடும், இல்லைன்னா ஃபோர்ஸ் பண்ணால் கண்டிப்பாக அது வராது.

0: எதுவுமே வந்து கட்டாயப்படுத்தி செய்யற எந்த ஒரு விஷயமே கண்டிப்பா சிறக்காது. குழந்தைகளுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் அது வரும் அப்படின்றத சொன்னீங்க. இப்ப நீங்க வந்து சின்ன வயசுல இருந்தே உங்க அப்பா மேல ஒரு ஈர்ப்பு, உங்களோட குடும்ப பின்னணி அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கான ஆர்வம் அதுல அதிக அளவுல இருந்தது. இப்ப அந்த மிருதங்கம் அப்படின்றது உங்க வாழ்க்கையை எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கு, மிருதங்கத்துக்கும் உங்களுக்குமான அந்த உறவு அப்படின்றது எப்படி இருக்கு, வாழ்க்கை பாடத்துல எந்த அளவுக்கு அது அங்கீகாரமா இருக்கு?
1: அதாவது மிருதங்கம் வேற இல்லை, என்னோடய வாழ்க்கை வேறவோ இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். மிருதங்கம் தான் எனக்கு வாழ்க்கையே. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் என்னை உட்கார வச்சு இந்த ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா அது காரணமே வந்து பல்லடம் ரவி மைனஸ் மிருதங்கம்னா ஜீரோ. அந்த மிருதங்கம் இருக்கிறதுனால தான் வந்த அந்த ரெக்கக்னிஷன், அதனால தான் இந்த உத்தியோகம் எனக்கு கிடச்சிது. இத்தனை ஒரு வெளியில் வந்து எல்லாரும் வந்து பல்லடம் ரவினா யார் அப்படிங்கிற தெரியற லெவலுக்கு வந்து என்னை வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்ததே அந்த வாத்தியம்தான். அதனால் வந்து அதை ரெண்டையுமே நான் பிரித்து பார்க்கறது இல்லை, என்னோடய வாழ்க்கையே அதுதான், மூச்சே அதுதான். எனக்கு வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸ்ன்னு நினைக்கிறேன். என்னன்னா நான் வந்து என்னோடய காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போதே எனக்கு வந்து கோயம்புத்தூரில் நான் ஆடிஷன் அப்ளை பண்ணி எனக்கு டைரக்ட் பிஹை, ஏன்னா பிஹை இருந்தால் தான் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் ஆல் இண்டியா ரேடியோவில். அப்போது வந்து எனக்கு யூஸ்வலாக தெரியும் நமக்கு முதல் எடுத்தவுடனே முதல் ஆடிஷனில் பி கிரேட், அப்புறம் பிஹை, அப்புறம் ஏ, அப்புறம் டாப் ரேங்கிங் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு கடவுளுடைய அருளில் எனக்கு டைரெக்டாக பிஹை கிடச்சிது. அப்போது 85 நான் வந்து பிஹையில் ப்ரோக்ராம்ஸ்லாம் கோயம்புத்தூரில் கேஷுவல் ஆர்டிஸ்ட்டாக வாசிச்சுட்டு இருந்தேன், காலேஜுக்கும் போயிட்டு இருந்தேன். அப்புறம் என்னாச்சுன்னா 86 வந்து நான் வந்து 82-85 நான் என்னோடய கிராஜுவேஷன் முடிஞ்ச உடனே நிறைய இப்போது கால் ஃபார் பண்ணிகிட்டு இருந்தாங்க. முதல் இன்டர்வியூ பாண்டிச்சேரியில் அட்டன் பண்ணேன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ட்ருவாண்ட்ரம் அட்டன் பண்ணேன், அந்த ரெண்டுலேயும் கிடைக்கல. தேர்ட் இன்டர்வியூ திருச்சியில் நடந்தது, ஏன்னா அப்போ மதுரையில் ஆல் இண்டியா ரேடியோ அப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெலாம் போயிட்டுருந்தது, அப்போ நடக்கலை, இங்கே ஸ்டேஷன் ஆரம்பிச்சிருக்கல. அப்போ இன்டர்வியூ அங்கே அட்டன் பண்ணி எனக்கு இந்த வேலை கிடைச்சிது. அதுக்கப்புறம் நான் 87 ஜான்வரி இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். அப்போது இங்கே டிரான்ஸ்மிஷன்லாம் ஆரம்பிக்கலை நான் வந்து ஜாயின் பண்ணும்போது. அதுக்கப்புறம் ஜூன் மாதம் தான் இங்கே வந்து டிரான்ஸ்மிஷன் ஆரம்பித்தாங்க. ஸோ 87 12th ஜான்வரி ஜாயின் பண்ணி கண்டினியூஸ் சர்வீஸ் வந்து இந்த ஆல் இண்டியா ரேடியோ மதுரையில் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆடிஷன் வாசி ஏ கிரேட், அதுக்கப்புறம் டாப் ரேங்கிங்லாம் வந்தது. அதே மாதிரி வந்து இங்கே நிறைய விசிட்டிங் ஆர்டிஸ்ட் வந்து பாடியிருக்காங்க, அதெல்லாம் யாரெல்லாம் வந்தாங்கன்னு ஞாபகம் கூட வச்சுக்க முடியாது அத்தனை ஆர்டிஸ்ட்டு. அதனால் அதே மாதிரி அப்போ இருந்த டைரக்டர்ஸ்லாம் நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி நிறைய கச்சேரிகள் அரேஞ்ச் பண்ணி இன்வைட்டட் ஆடியன்ஸ் ப்ரோக்ராம்லாம் நிறைய நடந்துகிட்டு இருந்தது. அப்போ சவுத் ஜோன் ஹுக்கப் ப்ரோக்ராம் ஃப்ரைடேஸில் நடக்கும், அதெல்லாம் இங்கே லைவ்லேயே நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் லைவில் இன்வைட்டட் ஆடியன்ஸாக வந்து நடந்து அதுக்கெல்லாம் வந்து என்னை வாசிக்க வச்சு நிறைய என்கரேஜ் பண்ணதுனால தான் நான் வந்து ஒரு இந்த ஒரு லெவலுக்கு வர முடிஞ்சது அப்படிங்கிறதுல என்னால் அது சந்தேகமே கிடையாது. ஸோ என்னுடைய வாழ்க்கையில் மிருதங்கம் எப்படி ஒரு ஒரு மூச்சு மாதிரி யோசிச்சு சொல்கிறேனோ அதே மாதிரி தான் ஆல் இண்டியா ரேடியோ மதுரையும் அதே மாதிரி தான். இது வந்து இதுக்காக இந்த இன்டர்வியூக்காக சொல்லலை, என்னோடய மனசார நான் சொல்கிறேன். ஸோ என்னோடய லைஃப்பில் இருந்தால் ஆல் இண்டியா ரேடியோ மதுரையோட பங்கு வந்து பெரிய லெவலில் இருந்தது அப்படிங்கிறதுல என்றைக்குமே அதில் மாற்று கருத்தே கிடையாது.
0: அதாவது மிருதங்கம் அப்படின்னு

0: சொல்லும்போது அது என்னோட வாழ்க்கையோட பயணத்துல எப்பொழுதுமே இருக்கிற ஒண்ணு, என்னையும் அதையும் பிரிக்கவே முடியாது அப்படின்றதான் ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னைக்கு நிலையத்துக்கு வருகை புரிந்து உங்களோட வாழ்க்கை பயணம், ஏன்னா கேட்கிற நிறைய நேயர்களுக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி இது ஒரு வாழ்க்கை பாடம். நாம எந்த ஒரு விஷயத்தை முழுமையா செஞ்சாலும் அதற்கான பலன் வந்து கிடைக்கும் அப்படின்றதான் உங்களோட வாழ்க்கை பாடத்தை நீங்க இன்னைக்கு எங்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட பேசுனதுல. நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
1: நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த மதுரை வானொலியில் ஒர்க் பண்ணி இப்போ ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு என்னுடைய அனுபவத்தை பற்றி ஜனங்களுக்கு, அதாவது நேயர்களுக்கு சொல்ல சொல்லி இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்துக்காக ரொம்ப நன்றிம்மா.
2: நேர்களே, இதுவரை இசையின் இதய துடிப்பு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் பணி ஓய்வு பெற்ற நிலைய மிருதங்க இசைக்கலைஞர் பல்லடம் ஆர் ரவி அவர்கள் பங்கு பெற்றார். உடன் உரையாடினார் ஆர் பி பரிமளாதேவி அவர்கள்.
3: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
4: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
5: நேரம் 12:01. ஆகாஷ்வாணியும் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 சிநேகிதியே. சிநேகிதிகள் மட்டும் பங்கு பெறலாம், உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு மகிழலாம். அதற்கு என்ன பண்ணலாம், 04-52 மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170 25-30-171 என்ற எண்களில் பெறலாம். வந்திருக்கக்கூடிய சிநேகிதியை சந்திக்கலாம். அதற்கு முன்பாக
6: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி +2 பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2ஆம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
5: சிநேகிதிய நிகழ்ச்சியில சிநேகிதிகள் பேச ஆசையோட காத்துட்டு இருக்காங்க. அதற்கு முன்பாக இங்க ரெண்டு பேரும் காத்துட்டு இருக்கோம் இல்லையா. இன்னைக்கு சிநேகிதி நிகழ்ச்சியில் உங்களோட செண்பகவல்லி மற்றும்
7: சிவசங்கரி.
5: சொல்லுங்க சிநேக், சிநேகிதி நிகழ்ச்சியில பேசிடலாமா?
7: கண்டிப்பாக. நம்மளுடைய மதுரை மற்றும் நம்மளுடைய சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய சிநேகிதிகள்கிட்ட பேசுறதுக்கு நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இணைந்திருக்கக்கூடிய முதல் சிநேகிதி யார்? வணக்கம்.
8: வணக்கம்.
7: வணக்கம் மேடம். நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
8: அன்பர்கள் வணக்கம் மேடம். 103.3 ராமேஸ்வரம் மற்றும் ராமேஸ்வரம் பந்தலை 100.9 அனைத்து நேயர்களுக்காகவும் ஆர்ஜே எல்லாருக்காகவும் நிர்வாகி அனைவருக்கும் முதல் தான் என் நன்றிகள். அந்த வணக்கம்.
5: உங்க பேர் மறுபடியும் ஒரு முறை, உங்க பேர்?
8: சகுந்தலா தேகிந்தபுரம் மேடம்.
5: சரி சகுந்தலாமா, சொல்லுங்கம்மா. முதல் நேரா வந்திருக்கீங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
8: மேடம் ஆதி பராசக்தி படத்துல இன்னைக்கு கோயில் திருவிழா மேடம், தெருவில் கீரகாளியம்மன் கோயில் திருவிழா, அதற்காக இந்த பாடல் மேடம் பேசினேன்.
5: ஆதி
8: பராசக்தி அதிராமி சொல்லடி, அதிராமி வாழ்வில் சுடர் வரும் இடத்தில் இடர் வரும் அதில் சொல்லடி அதிராமி. மேடம் இன்னொரு கை கேட்க சொல்லலாம், அதுல வந்து தொகையரா வருங்கள அபிராமி அந்தாதி 24 படம். மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி துணை, அணியும் அணி கழகை அணுகாத

மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.

0: நேரம் 12:09 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். ஸ்நேகிதிகள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி
1: யார்? எங்க இருந்து? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க?
2: ரெண்டு மரத்துக்கு வணக்கம் தருது. மாதிரி காஜாதுல இருந்து பஞ்சவளம் பேசுறேன். காலை மதிய வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம், இரவு வணக்கம், எல்லா வணக்கமும் பஞ்சவர்ணத்திற்கு.
2: ஆமா மேடம், சரிங்க மேடம், நன்றி மேடம். மேடம் இன்னொன்னு மேடம், இன்னைக்கு வந்து அவரக்காய் ஊத்து சாம்பார் வச்சிருக்கேன், புடிச்சிருக்கேன், நீங்க வாங்க மேடம், சாப்பிட
0: சாப்பிட. அப்படியே எங்களை நினைச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா நாங்க சாப்பிட்ட மாதிரியே நினைச்சுக்கிறோம், சரிங்களா?
2: அப்படி வச்சிருக்கேன் மேடம்.
0: இப்ப எல்லாருக்கும் பசிய தூண்டி விட்டுட்டீங்க நீங்க. எப்படி இருக்கும்? ஆஹா, சரி, என்ன பாட்டு கேக்க போறீங்க?
2: இன்னைக்கு வந்து வீரமகாலி இன்னைக்கு திருநாள் மேடம், பாரதியாரோடு சத்தி மாதிரி, கங்கை கொண்ட சத்தி மாதிரி.

0: பௌரஸ்தி மாதிரி ரெண்டு மாதிரி மூணு மாதிரி எத்தாருக்கும் திருவிழா மேடம். அது நான் வந்து மதுரை குழுங்க குழுங்க எங்க மீர மகாலி அந்த பாட்டு வரும் மேடம், அந்த அந்த வரி வரும், அதனால அந்த பாட்டு போடுங்க மேடம்.
1: சரி, கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடல் கொடுத்துடலாம். நன்றி உங்களுக்காகவும், கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையும் அப்போ ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செலுத்திடணும் சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையும் அப்போ கோயில் குழந்தை ஊருக்கு அழகு கோயில் இருந்தா

மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: வணக்கங்களை இசையாய் பிரதிபலிக்கும் இசைவாணி, இது நம்மளுடைய ஆகாஷ்வாணி. மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிநேகிதியே. இது மங்கையரின் மனம் விரும்பும் பாடல்களின் தொகுப்பு.
1: வந்திருக்கக்கூடிய சிநேகிதி வணக்கம்.
2: இனிமையான நண்பர்கள் வணக்கம் கூறுபவர் மேட்டூர் வட்டம் 50 கலைச்செல்விங்கம்மா.
1: கலைச்செல்வி சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: அன்பு படத்துல இருந்து தவமின்றி கிடைத்த வரமே அனைவருக்காக கொடுத்துருங்க சகோதரி.
1: கண்டிப்பா, தவமின்றி நீங்க கிடைத்த வரம்னு எதை சொல்லுவீங்க?
2: எனக்கு என்னோட குழந்தைகளை தாங்கம்மா சொல்லுவேன்.
1: பெரிய தவம் அப்படிதானே, அவங்கதான் வரம்.
2: ஆமாங்கம்மா, குழந்தைகள் தாங்கம்மா.
1: சரி, பாடல் கேட்டுடலாமா?
2: கேட்டுடலாங்கம்மா. நன்றிங்கம்மா.
1: நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
5: நேரம் 12:24. ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9.
6: வருக. வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம் அம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
7: ஐயா படத்துல சுத்தி போட வேணும். இந்த ஜோடிக்கு
6: சிறப்பு சிறப்பு சிறப்பு
5: பாடல் கேட்டுலாமா?
7: கேட்கலாம். நன்றி.
5: நன்றி. உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்

0: நேரம் 12:30.
1: மதுரை தனவாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2ஆம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வந்திருக்கக்கூடிய ஸ்நேகிதி
1: வருக. வணக்கம்.
2: வாழ்க வளமுடன்.
1: வாழ்க வளமுடன். வணக்கம்மா.
2: ராமநாதத்துல இருந்து வேலுநாச்சியா பேசுறேன்.
1: வேலுநாச்சியார், உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும் அம்மா?
2: பத்திரகாலில இருந்து தன்னன் ஒரு கை குழந்தை.
1: சூப்பர் சூப்பர், போற்றலாம் உங்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து செல்கிறார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு மற்றும் கல்வி குறித்து

யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் ஆனியா ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு, வர்த்தகம், கல்வி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது ஆஸ்திரேலிய பயணத்தின் கடைசி நாளான இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அந்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஆங்குஸ் டெய்லரை சந்தித்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் பாதுகாப்பு, முதலீடு, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவை குறித்தும் அவரிடம் விவாதித்ததாக பிரதமர் கூறியுள்ளார். இரு நாடுகளும் வளர்ச்சிக்கான பல புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இருதரப்பு நட்புறவு மிகுந்த மதிப்பு மிக்கது என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆந்தனி அல்பனீஸுடன் மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தையும் பிரதமர் பார்வையிட்டார். விளையாட்டுத்துறையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை வெளிப்படுத்தும் வகையில் இது அமைந்துள்ளது. கிரிக்கெட் விளையாட்டில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலிய பிரதமருடன் திரு நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். விளையாட்டு கட்டமைப்பு, தடகள மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பது குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். இந்தியா முன்னின்று நடத்தும் ஒலிம்பிக் போட்டி குறித்தும் ஐபிஎல் பிபிஎல் ஒத்துழைப்பு குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக்கொண்டு இரண்டு நாள் பயணமாக நியூசிலாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டின் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். நியூசிலாந்து நாட்டின் தலைவர்களை சந்தித்து பேசும் திரு நரேந்திர மோடி நட்புறவை மேம்படுத்துவது குறித்தும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கவுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு, பள்ளிக்கல்வி மற்றும் மனிதவள மேம்பாடு குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் ஆனியா புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக நித்தி ஆயோக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குழந்தைகளுக்கு அடிப்படை எழுத்தறிவை ஊக்குவிப்பது, எண்ணியல் கல்வியை வளர்ப்பது, ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி, இணையதள தாக்கத்திலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல், பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல் மற்றும் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னோடி மாவட்டங்கள் மற்றும் தாலுகாக்களில் குழந்தைகள் மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. குழந்தைகள் மேம்பாட்டுக்கான கொள்கைகளை வகுத்தல், மக்கள் பங்களிப்பு மற்றும் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மூலம் குழந்தைகளின் நலன் மற்றும் கல்வியை ஊக்குவிப்பது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக நித்தி ஆயோக்கின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த 6ஆம் தேதி நிலவரப்படி 50.2% மின் விநியோகம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் தூய்மை எரிசக்திக்கான கட்டமைப்பு வலுப்பெற்று வருவதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய வழிகாட்டுதல்களால் மின் உற்பத்தியில் நிலையான நீடித்த வளர்ச்சியை நாடு பெற்றுள்ளதாகவும் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இன்று மனித வனவிலங்கு மோதல்களை தடுப்பது குறித்த தேசிய கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், புலிகள் காப்பகம் அமைந்துள்ள பகுதிகளில் மோதலை தவிர்ப்பதற்கான கொள்கைகளை வகுக்குமாறு வலியுறுத்தினார். சிறுத்தை மற்றும் யானைகளால் கால்நடைகள் மற்றும் பயிர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை களைவதற்கான திட்டங்களை வரையறை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வனப்பரப்பை ஒட்டியுள்ள நகர்ப்புறம் மற்றும் கிராமப் பகுதிகளில் மக்களிடையே வனவிலங்குகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி பாதுகாப்பான வழிமுறைகள் குறித்தும் எடுத்துரைக்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மனித வனவிலங்கு மோதலை தடுக்க நீண்டகால செயல் திட்டத்தை வகுக்க வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மனித வனவிலங்கு மோதல் குறித்த இணையதளம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த கையேட்டை அமைச்சர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங், இந்தியாவில் மட்டுமின்றி ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் மனித விலங்கு மோதல் பிரச்சினையாக உள்ளது என்று குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் இதற்கான தீர்வுகளை கண்டறிந்து அவற்றை மற்ற நாடுகளுக்கு தெரிவிக்கும் வகையில் சர்வதேச கருத்தரங்குகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்த கருத்தரங்கில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வனத்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: மகாராஷ்டிர மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான வரைவு சட்டத்தை தயாரிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் 7 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், அரசியல் சட்டம் மற்றும் மாநிலத்தின் அடிப்படை கொள்கைகளின் அடிப்படையில் பொது சிவில் சட்டத்தை இந்த குழு தயாரிக்கும் என்று கூறினார். 6 மாதங்களில் இதுகுறித்த அறிக்கையை மாநில அரசிடம் குழுவினர் சமர்ப்பிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அவர்கள் அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் பொது சிவில் சட்ட மசோதா தயாரிக்கப்பட்டு குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் உயர்கல்வி பெறுவதற்கு உதவும் வகையில் கொண்டுவரப்பட்ட பிரதமரின் வித்யாலட்சுமி கல்விக் கடன் திட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் தங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதா என்று கடனுதவி பெற்ற மாணவி மற்றும் பெற்றோர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என் பேர் ஜான்சி, நான் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன். ஃபீஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப எனக்கு லோன் கிடைச்சிடுச்சு, 150,000 கிடைச்சிருக்கு எஜுகேஷன் லோன். இது வந்து என்னோட படிப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, முக்கியமா என்னோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
3: டாக்டர் பேரு பிரீத்தி, அவங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல பிடெக் ஐடி கோர்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்க 1 இயர் முடிச்சிட்டாங்க, இப்ப செகண்ட் இயர். 1 இயர் ஃபீஸ் கட்டிட்டேன். 1 இயர் ஃபீஸ் வந்து 270,000. 1 இயர் கட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பிஎம் வித்யாலட்சுமி மூலமா ஆன்லைன்ல அப்ளை பண்ணியிருந்தோம் எஜுகேஷன் லோனுக்காக. அது இப்ப 6,15,000 சாங்ஷன் ஆயிருக்கு. எங்க டாக்டர் படிப்புக்கு நல்ல ஒரு உதவியா இருக்கும்.
1: ஈரான் நாட்டின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் உடல் இமாம் ரிசா வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரது இறுதிச் சடங்கில் பங்கேற்றனர். அவரது மூத்த மகனான சையத் முஸ்தபா கமேனி இறுதிச் சடங்குகளை செய்தார். கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். தமிழகம், கர்நாடகா, கேரளம், நாகாலாந்து, மணிப்பூர், திரிபுரா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் கன மற்றும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை ஹிமாச்சல் பிரதேசத்தில் தீவிரமடைந்து வருவதன் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மண்டி, ஷிம்லா, சோலன், காங்க்ரா, சிர்மாவூர் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இம்மாவட்டங்களில் பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-0, 5-7, 10-3 என்ற செட் கணக்கில் கனடாவின் கேடன்ஸ் பிரேஸ், அமெரிக்காவின் கேட்ரினா ஸ்காட் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாக்கெட் மைனேனி, இங்கிலாந்தின் லியாம் புரோடி இணை மற்றும் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா, தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணைகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. லார்ட்ஸில் இப்போட்டி பிற்பகல் 3:30 நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமது ஆஸ்திரேலிய பயணத்தை முடித்துக் கொண்டு நியூசிலாந்து செல்கிறார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தி திட்டங்களின் மூலம் பெறப்பட்டுள்ளதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மனித வனவிலங்கு மோதல் சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகள் மேம்பாடு மற்றும் கல்வி குறித்து யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதி திருமதி சிந்தியா மெக்கஃப்ரியுடன் நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஜோரம் அனியா ஆலோசனை நடத்தினார். அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, பிரார்த்தனா தோம்ப்ரே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: நேரம் 12:50. நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஆகாஷ்வாணி.

زبان سے بوال سے چل پڑے دہاڑ کے بھارتیہ سینا بھارتیہ سینا

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் வசந்த கானங்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கேட்கலாம் ஏ எம் ரஜேஷ் மற்றும் பி சுசிலா குரல்களில், எஸ் ராஜேஸ்வரராவ் இசையில் மிசியம்மா திரைப்படத்திலிருந்து பாடல்.

காலத்தால் அழியாத கானங்களாக வசந்த கானங்கள் நிகழ்ச்சிதான் கேட்டிணைந்திருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மாயாபஜார் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் கேட்கலாம் நேயர்களே.

அப்பம்மா பதம்மா மகத்தாலி கட்ட வருவானா?

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டு இணைந்திருக்கீங்க நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக காற்றோலைகளில் பலம் வர இருக்கும் பாடல் வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி ஜானகி குரல்களில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

நேரம் 1:11. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் காலம் கடந்தாலும் மயங்காத மெட்டுக்களுடைய பாடல்களை தான் கேட்டு இணைந்திருக்கும் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வலம் வர இருக்கும் பாடல் அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திலிருந்து ஏ.எம். ராஜா மற்றும் பி. பானுமதி ஆகியோர் குரல்களில் பாடல்.

வசந்த கணங்கள் நிகழ்ச்சிக்கு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில்.

நிகழ்ச்சியின் அடுத்த காவிய கானமாக நாம் கேட்க போகும் பாடல் கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து, கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: என்னண்ணே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
4: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா?
3: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
4: அதுக்கு என்னமா பண்றது?
3: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
4: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
3: வெப்ப அலை வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
4: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
3: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
4: அதுக்கு
3: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
4: சூப்பர் தங்கச்சி, மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோம் ஆகாஷ்வாணி மதுரை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்தங்கானங்கள். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக கேட்கலாம் பாவமணிப்பு திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில்.

0: காலத்தை மிஞ்சிய மெட்டுகளாக வசந்த கணங்கள் நிகழ்ச்சி தான் கேட் இணைந்திருக்கும். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் தேனிலவு திரைப்படத்திலிருந்து AM ராஜா குரலில்.
1: பாட்டு பாடவா, பாட்டு கேட்டவா.

இன்னும் வானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா? பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா? பால்நிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாதை கே

காலத்தால் அழியாத காவிய கானங்களை தான் கேட்டு இணைந்திருக்கோம். வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக கேட்கலாம் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷிலா ஆகியோர் குரல்களில் பாடல்.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பு நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த கானங்கள். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக கேட்கலாம் பணத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா ஆகியோர் குரல்களில் ஒரு பாடல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். மனித விலங்குகள் மோதலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் எளிதில் அணுகும் அரசாக தாவேகா தலைமையிலான அரசு திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று நியூசிலாந்து புறப்பட்டார். ஆக்லாந்தின் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். வணிகம், வர்த்தகம், பாதுகாப்பு பிரிவுகளில் கடந்த 2 ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட முன்னேற்றங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆய்வு மேற்கொள்கின்றனர். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் அங்குள்ள தொழில் முனைவோர் மற்றும் விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடுகிறார். இந்திய வம்சாவளியினரிடையேயும் அவர் உரையாற்ற உள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பின்னர் நியூசிலாந்து செல்லும் முதல் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி என்பது குறிப்பிடத்தக்கது.

0: பிரதமர் தமது ஆஸ்திரேலிய பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு அங்கிருந்து நியூசிலாந்து புறப்பட்டார். வந்தே மாதரம் தேசிய பாடல் தேசத்திற்கான கடமையை நிலைநாட்டி விடுதலை போராட்ட வீரர்களுக்கு உத்வேகம் அளித்ததாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஷிம்லாவில் வந்தே மாதரம் சர்வதேச கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், இப்பாடல் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு துணிச்சலையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தியதாக பெருமிதம் வெளியிட்டார். ஒரே தேசம் ஒரே அரசியல் சாசனத்திற்கான வலுவான அடித்தளத்தை சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏற்படுத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தேசபக்தி என்பது வெறும் வார்த்தைகளாக மட்டுமல்லாமல் அனைத்து செயல்களிலும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். வந்தே மாதரம் தேசிய பாடல் மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் சீரிய கொள்கைகளுடன் ஒருங்கிணைந்த உள்ளடக்கிய இந்தியாவை உருவாக்க குடிமக்கள் உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். மனித விலங்குகள் மோதல் சம்பவங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் உயர் முன்னுரிமையுடன் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். கோவை மத்திய வன அலுவலர் பயிற்சி மையத்தில் இது தொடர்பான தேசிய கருத்தரங்கை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் இது தொடர்பான விளக்கங்களை வழங்கினார். இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் பேசுகையில் மனித விலங்கு மோதலை தடுக்க நவீன தொழில்நுட்ப முறைகளின் அவசியத்தை எடுத்துரைத்தார். முன்னதாக மனித விலங்கு மோதல் குறித்த தகவல் கையேட்டினை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டார். நாட்டின் 50% மின் தேவை தூய்மை எரிசக்தியின் மூலம் பெறப்பட்டதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். நம் நாட்டின் தூய்மை எரிசக்தி கட்டமைப்பின் திறனையும் மேம்பாட்டையும் இது பறைசாற்றுவதாக சமூக வலைதள பதிவில் அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் நம் தேசம் நிலையான வளர்ச்சியுடன் வேகமான முன்னேற்ற பாதையில் ஆற்றலுடனும் உறுதியுடனும் பயணிப்பதாக அவர் குறிப்பிட்டார். தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 ஒப்பந்தங்கள் LNT நிறுவனத்துடன் கையெழுத்தானதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். கரூர் வெண்ணைமலையில் இன்று மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். அரசு அலுவலகங்களில் மக்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படுவதாக கூறிய அவர், ஊழலற்ற ஆட்சியை தாம் வழங்குவதாக கூறினார். மக்கள் எளிதில் அணுகும் அரசாக தாவே காட்சி திகழும் என்று கூறிய அவர், தொகுதி மறுவரையை தமது அரசு ஏற்காது என்றார். மேகதாது விவகாரத்தில் திமுக நீதிமன்றத்தில் முறையாக வாதிடவில்லை என்றும் அவர் குறை கூறினார். தேர்தல்களில் பணபலம் செல்லாது என்பது தமது வெற்றியின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று பிற்பகல் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கும் முதலமைச்சர், மணவாசி ஊராட்சியில் 13,500 பேருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கும் வகையிலாக 1,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள தோல் அல்லாத காலனி உற்பத்தி தனியார் தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டவுள்ளார். காவிரி நீரில் தமிழகத்திற்கு உரிய பங்கை பெற்றிட மாநில அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட பள்ளி வகுப்பறைகள் உள்ளிட்ட 74 அரசு கட்டடங்களை இன்று திறந்து வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அண்மையில் ஆர்சுத்திப்பட்டு கிராமத்தில் நெல் மூட்டைகள் சரிந்து உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் அமைச்சர் வழங்கினார். இந்த விபத்தில் காயமடைந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு 50,000 ரூபாய் நிவாரணத் தொகையையும் அவர் அளித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சிப்பாய் புரட்சி நினைவு தூணிற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220வது ஆண்டின் நினைவு தினம் வேலூரில் இன்று அனுசரிக்கப்பட்டது. வேலூர் கோட்டையில் 1806 ஜூலை 10 நள்ளிரவில் ஆங்கிலேய வீரர்களை இந்திய வீரர்கள் சுட்டுக் கொன்றனர். வேலூர் கோட்டையில் ஏற்பட்ட இந்த முதல் சிப்பாய் புரட்சியே நம் நாடு விடுதலைக்கு வித்திட்ட முதல் சம்பவம் என வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. சம்பவம் நினைவு

0: தொடர்பாக இன்று காலை வேலூர் கோட்டை எதிரே உள்ள சீப்பாய் புரட்சி நினைவு தூணில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். வேலூரில் இருந்து மோகன்.
1: தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், தாராபுரம், மதுராந்தகம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரிய வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல்கட்ட சுய கணக்கெடுப்பு பயிற்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக 31 பொறுப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளனர். கணக்கீட்டாளருக்கான பயிற்சி வகுப்பு வருகிற 18/7/2026 வரை நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் பா இளஞ்செழியன்.
1: அரியலூர் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் வரும் 14 பொதுமக்கள் தங்களது குறைகள் தொடர்பான கோரிக்கை மனுக்களை வட்டாட்சியர் அலுவலகத்தில் அளிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் வரும் 31 பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்து பயனடையுமாறு ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2026-27 ஆண்டில் குறுவை பருவத்தில் நெற்பயிரை பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்ய அரசு அனுமதி அளித்துள்ளது. குறுவை பருவத்திற்கு விவசாயிகள் பதிவு செய்ய வருகிற 31 கடைசி நாளாகும். இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் பயிர் காப்பீடு திட்டத்தில் விருப்பத்தின் அடிப்படையில் பதிவு செய்ய.
1: நாமக்கல் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள தோட்டக்கலை பயிர்களை கோடை வேலின் தாக்கத்திலிருந்து காப்பாற்ற விவசாயிகள் மேலாண் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
4: நாமக்கல் மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள மா, வாழை, தென்னை, மரவள்ளி, தர்பூசணி, தக்காளி உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்கள் கோடை வெயில் மற்றும் வெப்ப அலை காரணமாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதால் சொட்டுநீர் பாசனம், காலை அல்லது மாலை நேரங்களில் பாசனம் செய்தல், வைக்கோல் மற்றும் தேங்காய் நார் போன்றவற்றால் நிலப்போர்வை அமைத்தல், நிழல் வலை பயன்படுத்துதல், இலை வழி ஊட்டச்சத்து தெளித்தல் உள்ளிட்ட பராமரிப்பு முறைகளை கடைபிடித்தால் வறட்சியின் தாக்கம் குறைந்து நல்ல மகசூல் பெற முடியும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு செவிலியர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் செயல்படும் சகி ஒருங்கிணைந்த சேவை திட்ட பணிகளை ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை சின்ன சொக்கி குளத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்படவுள்ள மகளிர் மதி அனுபவ அங்காடி மற்றும் புதிய வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக கட்டிடம் அமையவுள்ள இடங்களை ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா பார்வையிட்டார். திருச்சி மாவட்டத்தில் குடும்ப அட்டைகளில் பெயர் மாற்றம் திருத்தம் மற்றும் முகவரி மாற்றங்களுக்கான சிறப்பு குறைதீர் நாள் முகாம் 11 வட்டங்களிலும் நாளை நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. பெல்ஜியத்தில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இன்று இந்தியாவின் மனஸ் தம்னே ஸ்பெயினின் மிகுவல் தமஸை எதிர்கொள்கிறார். பிரிஸ்டலில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் 9 வித்தியாசத்தில் இங்கிலாந்து வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. 5வது இறுதிப் போட்டி சவுத்ஹாம்டனில் நாளை நடைபெறுகிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 2வது காலிறுதி ஆட்டத்தில் இன்றிரவு ஸ்பெயின் பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். மனித விலங்கு மோதலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் எளிதில் அணுகும் அரசாக தாபேகா தலைமையிலான அரசு திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வேலூர் சிப்பாய் புரட்சியின் 220வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் லார்ட்ஸில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: நேரம் 1:01:55.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15.
0: ஆகாஷ்வாணி இசைக்கூரல் 1000.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் கிராமத்து மனம் வீசும் தெம்மாங்க பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடலாக காவல்காரன் திரைப்படத்திலிருந்து.

நாம செய்யற வேலையில அலுப்பு தெரியாம இருக்கணும்னா பாட்டு பாடிக்கிட்டே இல்லை பாட்டு கேட்டுக்கிட்டே வேலையை பார்த்தோம்னா அந்த வேலையோட அலுப்பு தெரியாது. அடுத்ததாக வரும் பாட்டு தங்கமான ராசா திரைப்படத்திலிருந்து.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: ரத்னவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நேரம் 2:29. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz காற்றில் கலந்திருக்கிற கிராமத்து மெட்டுக்களை நாம கேட்டுகிட்டு இருக்கோம். தேவாவின் இசையில் வாய்மையை வெல்லும் திரைப்படத்திலிருந்து

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2nd year எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 years இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில் மதுரை.
2: வண்டி வருகுதுல வளவழிஞ்சி வளவில தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷனில வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்புந்தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்னா

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கரகாட்டம் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது நாட்டுப்புற பாடல்கள்னு சொல்லலாம். அடுத்த பாடலா பாரதி கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நாம் இணைந்திருக்கிறோம் தெம்மாங்கு பாடல் நிகழ்ச்சியில். இயற்கையின் அழகு, ஆண் பெண் காதல், இதையெல்லாம் எளிய வடிவில் இசையோடு பாடுவது தான் தெம்மாங்கு பாட்டு. கஸ்தூரி ராஜாவின் இயக்கத்தில் தேவாவின் இசையில் தாய் மனசு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.
1: தொண்டையில தான் நினைச்சி

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மதுரை தனபாலியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2ஆம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாலியின் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

தெமாங்க பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக இளையராஜாவின் இசையில் கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து.

0: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இத்துடன் தெம்மாங்கு பாடல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. இன்னும் சில நொடிகளில் வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். நீலகிரி மாவட்டம் குன்னூர் 6 சென்டிமீட்டர், விண்ட்வர்த் 5 சென்டிமீட்டர், சென்னை அம்பத்தூர், தஞ்சாவூர் மாவட்டம் எச்சன் விடுதி ஆகிய இடங்களிலும் 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. திருவள்ளூர் மாவட்டம் கொரட்டூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, சோலையாறு, பள்ளிப்பட்டு, திருவள்ளூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரவாயல், சின்கொனா, வில்லிவாக்கம், கோயம்புத்தூர் மாவட்டம் உபாசி, பூவிருந்தவல்லி, புதுக்கோட்டை, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, ஆவடி, கேளம்பாக்கம், வால்பாறை, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், கும்மிடி பூண்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், சோழிங்கநல்லூர், திருவாலங்காடு, செம்பரம்பாக்கம், சென்னை பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பணப்பாக்கம், காஞ்சிபுரம், எம்ஜிஆர் நகர், சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், தாம்பரம், திருநின்றவூர், திருமயம், ஸ்ரீபெரும்புதூர், செங்கல்பட்டு, சேத்தியாத்தோப்பு, குன்றத்தூர், தண்டையார்பேட்டை, புழல், ஊத்துக்கோட்டை, சென்னை ஆட்சியர் அலுவலகம், ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், கரம்பக்குடி, திருத்தணி, பூண்டி, சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், ஹாரிசன், செங்குன்றம், தேவாலா, கொடைக்கானல், படகுக்குழாம், மலையூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக வெப்பநிலை 2 முதல் 3

டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டின் ஓரு இடங்களில் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக அளவு பகல் நேர வெப்பநிலையான 41.4 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.8 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், மதுரை, திருப்பத்தூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்திருந்தது. கன்னியாகுமரி, கரூர், திண்டுக்கல், மதுரை, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, கடலூர், தருமபுரி, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. இன்று பலத்த காற்றுடன் இடிமழை நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சில இடங்களிலும் பெய்யக்கூடும். ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, மதுரை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தென் தமிழ்நாடு, கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழை தூறலுக்கு வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 34.4 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி இம்மாதம் 14 தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3 மணி. தொடர்வது NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

शाबाश मेरे वीरो, मुझे तुमसे यही आशा थी।

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:30.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: மதுரை தனபாணியன் பாலிடெக்னிக் கல்லூரி +2 பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2nd year எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாணியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் இனி கேட்கலாம் இதமான பாடல்களின் தொகுப்பாய் மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியோட முதல் பாடலாக கேட்கலாம் தங்கமகன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸில் மெல்லிசை பாடல்களை மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் கேட்டு இணைந்திருக்கிறோம் நேர்களே. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக கேட்கலாம் அமரன் திரைப்படத்திலிருந்து பாடல்

0: மதுரை தனவாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸில் மென்மையான இசை கொண்ட பாடல்களை மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் கேட்டு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக கேட்கலாம் சித்தா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: மென்மையான மெட்டுக்களுடைய பாடல்களா கேட்டு இணைந்திருக்கோம் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக கேட்கலாம் வாத்தி திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

மான ராகங்களாய் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக கேட்கலாம் இமைக்கா நொடிகள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ, இதை கேட்க யாருமே இல்லையா? அவங்களுக்கு மட்டுமா பிரச்சனை? ரோட்ல நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டியை விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் நிறைவு பெறுகிறது மெல்ல வரும் பாட்டு. தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. ஆஸ்திரேலியாவிலிருந்து தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க 11 மற்றும் 12 நூற்றாண்டுகளைச் சேர்ந்த விலைமதிப்பற்ற கலைப்பொருட்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி மீட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றடைந்தார். மருந்து ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மருத்துவ குணம் கொண்ட மரங்களை நடுவதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வலியுறுத்தியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கான நினைவிடம் தாவேகா சார்பில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேகா அரசு நிறைவேற்றவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திரமோடி திகழ்கிறார் என்று பிஜேபி கூறியுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரிய வழக்கின் தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி, பிரித்திகா, பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான 20 பேர் கொண்ட இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி உட்பட 9 பேர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். லார்ட்ஸில் இன்று தொடங்கிய இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 26 ரன் எடுத்துள்ளது. சர்வதேச இணைய செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். இந்தியா பெல்ஜியம் இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி OTG-ஐ எடுத்துச் செல்லுங்கள். ஃப்ரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16-20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
4: நேரம் 4:04. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அதிரடியாக சூப்பர் டூப்பராக நம்ம விளையாட போகிற நிகழ்ச்சி தான் ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களம்ல என்ன களம்னா
5: ஸ்டார்ட் த பாட்டு.
4: ஆமாம் நேயர்களே, ஸ்டார்ட் த பாட்டு அப்படின்னா என்னன்னா
6: ஆரம்பிச்சுட்டாங்க.
4: நாங்கள் ஒரு பாட்டோட மிட்டு, அதாவது சரணமோ பல்லவியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிப்போம். நீங்கள் அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் வெற்றியாளர். நிகழ்ச்சியில் அழைக்கலாம். 25-30-170 அறிமுக நேர்களும்,
5: 25-30-171 மற்ற அனைத்து நேர்களும், 04-52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு
4: வாங்க நேயர்களே பேசலாம். நீங்க டயல் பண்ணுங்க. இணைப்பில் காத்திருக்கும் முதல் நேயர் யாரு, எங்க இருந்து கேட்கலாம். வருக வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டது, அடுத்த நேயர்கிட்ட நம்ம பேசிடுவோம். வருக வணக்கம்.
7: ஹலோ,
4: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு ஒரு பாட்டை நாங்க பிளே பண்ணி காமிச்சிடவா? என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சிடுறீங்களா?
7: தெரியற மாதிரி பாட்டு போடுங்க.
4: எல்லாருக்குமே தெரியற மாதிரி தான் ஐயா பாட்டு போட போறோம். இதோ கேளுங்க. உங்களுக்கு
6: என்ன
4: செஞ்சிருவோம், அட்டாக் செஞ்சிருவோம். பாட்டு கேளுங்கயா.

0: ஐயா கேட்டிங்களா? ஐயா இனிப்பில் இருக்கீங்களா? ஐயா கேட்டிங்களா? அடுத்த நேரத்தை நம்ம பேசிடுவோம். வருக வணக்கம், வருக வணக்கம்.
1: வணக்கம், இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: சொல்வது யார்?
1: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: ஐயா என்ன கேம்னு தெரியுமாயா? களத்துல என்ன கேம்னு?
2: கண்டுபிடிச்சிட்டீங்களே, சிறப்பையா. பங்கு பெற்றமைக்கு நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வருக வணக்கம்.
3: உங்களுக்கான
2: பாடல் கொடுத்துடலாமாங்க?

0: பாத்தீங்களா?
1: பாஷா திரைப்படத்தில் ஏஆர் ரஹ்மானுடைய இசையில
0: பாட்டு, நீங்க பாடுற பாட்டு கரெக்ட், ஆனா அது பாஷா திரைப்படம் இல்ல, அருணாச்சலம் திரைப்படத்துல இருந்து. பாட்டு ஒரு ரெண்டு வரி பாடிறீங்களா?

0: வரி ஞாபகம் இல்லையே.
1: ஒரு ரெண்டு வரி நகுமோ, அதுக்கு அடுத்து என்னது?
2: நகுமோ சுகமோ வெக்கம் வீடுமோ,
0: அவ்வளவுதான் தெரியும்.
1: ஆஹா, அருமையா பாடுங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேர சஞ்சலம். நேரம் 4:08
3: வருக. வணக்கம், வருக வணக்கம். இணைப்பில் இருக்கீங்கயா?
4: மதுரை புல்லாபுரம் மீனாட்சி நகரம் ஈஸ்வரலால் பேசுறேன்.
3: ஐயா, என்ன களம்னு தெரியுமாயா இன்னைக்கு ஆட்டக்களத்துல?
4: ஆட்டக்களம், ஆட்டக்களம். ஒரு பாடல் போடுவீர்கள், அதை கரெக்டா பாடணும், டக்குன்னு பாடணும்,
3: டக்குன்னு பாடணும். பாடலை போட்டுலாமா?
4: டக்குன்னு நீங்க பாடணும்.
3: இந்த போட்டுருவயா?

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி பரவாயில்ல, முயற்சி செய்தமைக்கு நன்றி. ஒரு விளம்பர இடைவேளைக்கு பின் நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த நேயர்
1: வருக. வணக்கம், வருக வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வருக வணக்கம், வணக்கம். விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
2: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்னைக்கு நம்ம ஆட்டக்களம் நிகழ்ச்சியிலாங்க இணைந்துட்டு இருக்கோம். வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம்ல இன்னைக்கான களம் என்ன?
1: ஸ்டார்ட் த பாட்டு.
0: ஸ்டார்ட் த பாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம்.
3: புது ட்ரெண்டா இருக்கு.
1: ஆமா ஆமா, புது ட்ரெண்டு தான். நாங்க வந்து என்ன பாட்டு வந்து பிளே பண்ணுவோம்னா, மிட்ல இருக்க ஒரு சரணமோ பல்லவியோ பிளே பண்ணுவோம். நீங்க அது என்ன பாட்டுன்றத டக்கு டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிடணும். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்துன்றதை கேட்டலாம். வருக வணக்கம்.
4: வணக்கம்மா, சந்திரகலா பேசுறோம்மா, அண்ணாநகர்ல இருந்து.
1: அம்மா என்ன கலம்ன்றது கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: கேட்டுக்கிட்டுதான்மா இருக்கிறோம்.
1: சரிங்கம்மா, உங்களுக்கு ஒரு பாட்டை நாங்க வந்து பிளே பண்ணி காமிச்சிடவா?
4: ஏற்கனவே போட்ட பாட்டுக்கு சொல்லவாம்மா?
1: ஏற்கனவே போட இல்லம்மா, புது பாட்டு இப்ப போடுறோம்மா, நிறைய பாட்டு வச்சிருக்கோம்.
4: சரிங்கம்மா.
1: சரிங்க, வந்து பிளே பண்ணவா?
4: ஆ
1: ஆ, பிளே பண்ண.

0: அம்மா கேட்டீங்களா என்ன பாக்கறீங்க?
1: திரு திருன்னு முடிச்சிட்டு காரக்குடி பஸ் எப்ப வரும்னு காரக்குடியில கேட்டுக்கிட்டு இருக்கு.
0: அம்மா கேட்டீங்களா?
2: கேட்டம்மா?
0: தெரியலம்மா. இனிமேல் வந்தமைக்கு நன்றி. அடுத்த காலர நம்ம சந்திச்சிடலாம். வருக வணக்கம், வருக வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, வருக வணக்கம். வருக வணக்கம்.
3: அன்பான அன்பு சோரலுக்கு இனிய மாலை வணக்கம்ப்பா. மதுரை ஜவர் பிரச்சனை உங்கள் அன்பு வந்து நீங்க பயிர் சோரலுக்கு இனிய மாலை வணக்கம்ப்பா.
4: மாலை வணக்கம் ஐயா.

பாட்டை கொடுத்துடலாம், கேளுங்க.

0: கேட்டீங்களா? சரியா பாடி காட்டணும், தவறு பிள்ளைகள் எதுவும் இல்லாம
1: ராகம் வருது அந்த தொண்டக்கிறதுக்கு வர மாட்டேங்குது, அடுத்த நேரத்துக்கு வழி விட்டுறீங்க.
0: நன்றி நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு இணைப்பில் நீங்க காத்திருக்கும். அடுத்த நேயர் யார் எங்கன்னு கேட்டலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தோன்று, மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
3: இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.

0: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பார்க்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நேரம் 4:19 நிமிடங்கள் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வசந்தன் கோவாளுங்கும் ஆட்டக்களம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். ஆட்டக்களம்ல இன்னைக்கான கேம் என்ன?
4: ஸ்டார்ட் த பாட்டு. இன்னைக்கு ஸ்டார்ட் த பாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். ஸ்டார்ட் த பாட்டில் நீங்களும் பங்கு பெறணும்னா 25-30-170 அறிமுக நேர்களும், 25-30-171 மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு
3: நிகழ்ச்சியில அடுத்து இணையக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வருக, வணக்கம்.
5: வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: நிகழ்ச்சி
3: கேட்டுட்டு இருக்கீங்களா ஐயா?
5: கேட்டுருக்கேன்.
3: பாடல் கொடுத்துடலாமா உங்களுக்கான பாடல்? உங்களுக்கான பாடல்

0: ஐயா பாட்டு கேட்டீங்களா?
1: கேட்ட பாட்டு தான் யாவும் இருக்கு, வர மாட்டேது.
0: வர மாட்டேங்குதா? கொஞ்சம் முயற்சி பண்ணலாமா? இன்னொரு தடவை கேக்குறீங்களா? ஐயா இன்னொரு தடவை நாங்க பிளே பண்ணி காமிக்கவா? இதோ பாடல் வருகிறது.

0: ஐயா கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இல்லை மேடம், தெரியல மேடம்.
0: சரிங்க, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வருக வணக்கம். வருக வணக்கம்.
2: மதுரை பண்பலை 103.3 நேயர்களுக்கும், ராமேஸ்வர பண்பலை 100.9 நேயர்களுக்கும், அறிவிப்பாளர் இருவருக்கும் உற்சாகமான மாலை நேர வணக்கங்கள் சகோதரிகளே.
0: யார், எங்கிருந்து?
2: விருதுநகர் மாவட்டத்திலிருந்து. இணைப்புல 10 நிமிஷமா வெயிட் பண்ணிக்கிட்டேன். இணைப்புல 11 வேணுமா? 10 நிமிஷம்
0: இணைப்பு கிடைச்சிருச்சு, அவ்வளவு சந்தோஷம் என்னங்கய்யா?
2: ஆமாங்க, ஸ்டார்ட் அப் பாட்டுன்ற இப்ப வண்ணக்கூடிய ஒரு பாட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க, கண்டுபிடிக்க. இல்ல இப்ப போட்டவா, சிவப்பு ரோஜாக்கள் படத்தில் இருந்து நினைவு ஒரு பறவை.
0: சரிங்க சரிங்க, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. வருக வணக்கம். அடுத்த நேயர் யார் தான் பேசிடலாம்? வருக வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: பேசுறேன்
0: ஐயா. இன்னைக்கு என்ன கேம் விளையாண்டு இருக்கோம்ன்றது தெரியுமா?
3: பாட்டு போடுங்க, அது என்னன்னு பாடணும்.
0: சரிங்க, உங்களுக்கு பாட்டு போட்டுடலாமா?
3: போடுங்க
0: பாடுங்க.

0: நினைப்பதெல்லாம் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும்.
1: படத்தை கரெக்டா கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அழகா பாடியும் காட்டிட்டீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கிருந்து கேட்டலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: நல்லா இருக்கோம். யார் எங்கிருந்து
2: அனைவரும் நலம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்னது?
3: சாமிநாதன்.
2: சாமிநாதன் ஐயா, இன்னைக்கு என்ன கலம்ன்றது தெரியுமா?
3: அபிராமியா
2: ஐயா, நிலையத்துல வந்து தொடர்ந்து நிகழ்ச்சியை கேருங்க. யாரு எங்க இருந்து அப்படின்றத சொல்லுவோம். இந்த அறிவிப்பாளர் பேசுறன்றத சொல்லுவோம். சரிங்கய்யா, கடைசி நிகழ்ச்சி முடியும் போது சொல்லுவோம். இப்ப வந்து என்ன
4: கலம், பயங்கரமான ஆளா இருக்கீங்களா?
2: என்ன கலம் தெரியுமாங்கய்யா?
3: சொல்லுங்க. பாட்டு போடுறீங்க.
2: சரிங்க, உங்களுக்காக பாட்டை நாங்க வந்து பிளே பண்ணி காமிச்சிடட்டுமா? கண்டுபிடிக்கிறீங்களா?

0: பாடல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: மேடம் மாய வேலைக்கு இருக்கு, வர மாட்டேங்குது. வேற பாட்டு போடலாமா?
0: ஐயா, இந்த பாட்டு என்னன்னு
1: கண்டுபிடிங்க. அது சரியா மருந்து படத்துல இருக்கு, வர மாட்டேங்குது.
0: இன்னொரு ஒரு முறை உங்களுக்காக பிளே பண்ணி காமிக்கட்டுமா?
1: போறது நான் இந்த பாடுறேன். ஒரு மாதிரி குறை குறைன்னு கேட்குது.
0: இதோ பாடல் வருகிறது காட்சலைகளில்.

0: மன்னவன் வேஷத்தில் வந்தான், அவனிடம் ராஜாங்கம் கிடையாது. மாப்பிள்ளை வேஷம் போட்டான், அவனிடம் பெண்ணொன்று கிடையாது.
1: ஐயா என்ன பாடுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: ரஜினி பாட்டு,
1: ரஜினி பாட்டு தான். அடுத்து
2: அந்த மன்மத ரோஷத்தினால் கிடையாது.
1: ஐயா முதல் வரி என்னன்றது சொல்லுங்க.
2: என்னங்க? என்ன மேடம்?
1: முதல் வரி பாட்டோட முதல் வரிய பாடி காமிங்கய்யா.
3: வெற்றியாளராக வேணாமா? முதல் இரண்டு வரிய பாடி காட்டுங்க. நல்ல பாட்டுதா? சரி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நாளைக்கு வந்து மீண்டும் முயற்சித்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேர சஞ்சலம். நேரம் 4:26.
1: வருக வணக்கம். ஐயா வணக்கம்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விளையாடிட்டு இருக்கோம் ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்தோட களம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்ட் த பாட்டு அப்படின்ற கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். நேயர்கள் பங்கு கொண்டு விளையாட அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையோட முன்னணிப்பை தொட்டு 25:30 மற்றும் 25:30 ஆகிய எண்களில் வரலாம். நேரம் சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்த நேயர் வந்துட்டாங்க, யார் எங்கன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
4: 103.3 மதுரை பண்பலை மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பலை நேரில் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். வணக்கம்மா.
3: வணக்கம் ஐயா. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: செல்வரும் குமரன் பேசுறேன். கேட்டுக்கிட்டேன்
3: நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன? இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம்? கேமோட டாபிக் என்ன?
4: இடைப்பட்ட பாட்டு போடுங்க. முத வரி படத்தோட தெரிஞ்சுள்ள
1: ஐயா, இடைப்பட்ட பாட்டு இல்ல, ஒரு பாட்டோட இடைப்பட்ட வரி. வரியை தான் நாங்க வந்து உங்களுக்காக பிளே பண்ணி காமிப்போம். அது என்ன பாட்டுன்றத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. அதாவது முதல் வரி இரண்டு வரிய பாட போறீங்க.
4: சரி, நடுத்தரமான பாட போறீங்க.
1: சரிங்க, உங்களுக்காக பாடுறேன். இதோ காற்றலைகளில்

0: ஐயா கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இறைச்சலா இருக்கு, வேற பாட்டு போடுங்களேன்.
0: இறைச்சலா இருக்கா? கண், இன்னொரு ஒரு தடவை உங்களுக்காக அதே பாட்டை பிளே பண்றோம், கண்டுபிடிச்சிருங்க.

0: ஐயா கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: செவ்வான வெக்கம் கொண்டது அதா?
0: இல்லையே. அதாவது முதல் வார்த்தை கரெக்ட், நீங்க வேற ஒரு பாட்டை கண்டுபிடிக்கிறீங்க. செவ்வானம்ன்றது கரெக்ட். ஒரு இரண்டு வரி பாடி காட்டிட்டீங்கன்னா நீங்க வெற்றியாளர் இன்னைக்கு நிகழ்ச்சியில.
2: முயற்சி பண்ணுங்க ஐயா.
0: வெற்றி பெற்றுட்டீங்க. அடுத்த நேர சஞ்சலன் வருக. வணக்கம்.
2: வணக்கம். இணைப்பில் இருக்கிறீங்க.

0: வணக்கம், வருக வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, இனிப்புல தான் இருக்கீங்க?
0: வருக
1: வணக்கம்,
0: வணக்கம்.
1: வருக வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? அம்மா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களாமா? சூப்பர்மா, அதே தான் கேம். உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமாமா? உங்களுக்கான பாடல் இதோ.

0: மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
1: நேரமாலை 4:30 நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம்ல அதிரடியா சூப்பர் டூப்பரா நம்ம விளையாண்டுட்டு இருக்க களம் தான் ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களம்ல என்ன களம்னா
3: ஸ்டார்ட் த பாட்டு.
4: டைட்டில் மாதிரி இருக்கு சார்.
3: டைட்டில் தான், டைட்டில் தான். நிகழ்ச்சியில் நேயர்களும் பங்கு பெறலாம். பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அல்லது 25 30 171 என்ற எண்கள்ல 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு அழைக்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: நிலையத்தில்
0: அனைவரும் மேடம் இன்னைக்கு என்ன களம்ன்றதை கேட்டுட்டு இருக்கீங்களா?
5: புதுப்பாட்டு
0: கொடுத்துறோங்கய்யா.

0: ஐயா என்ன பாட்டுன்றத கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இந்த பாட்டு அந்த பாட்டு அவ்வளவுதான் தெரியும்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், யா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, வெற்றியாளரா அறிவிக்கப்பட்டீங்க. இணைப்பில் இணைக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் மேடம். மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். ஐயா யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: மாமதுரை முத்துப்பட்டி பாலமுருகன்.
0: ஐயா இன்னைக்கு ஆட்டக்கலம்ல என்ன கலம்ன்றது தெரியுமா?
2: என்ன
0: கலம் யா, டாபிக் என்ன, தலைப்பு என்ன?
2: இடைப்பட்ட ஒரு பாட்டு போடுவீங்க, சொல்லணும் பாடணும்.
0: இடைப்பட்ட பாடலோட வரியை நாங்க சொல்லுவோம், பிளே பண்ணுவோம், நீங்க வந்து அது என்ன பாட்டுன்றதை கண்டுபிடிப்பீங்க.
3: கண்டுபிடிச்சு அப்படியே அழகா ரெண்டு வரி பாட போறீங்க. ரெடிங்களா? உங்களுக்கான பாட்டு கொடுத்துடலாமா? ஐயா
2: போடுங்க
3: உங்களுக்கான பாடு.

0: ஐயா என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: சரிங்க,
0: இணைய பேர் வந்தமைக்கு நன்றி.
2: நிகழ்ச்சி இணைய கூட அடுத்த நேயர் சந்திச்சிடலாம். வருக, வணக்கம்.
1: வள்ளுவனின் குரல் போல் வான் அருகில் உயர்ந்து நிற்கும் எங்கள் வானவில் பண்பலை 103.3 மற்றும் சேதுபதி சீமையிலிருந்து வரும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மூன்று சகோதரிகளுக்கும் இனி மாலை வணக்கம் சொல்லிவரும் மதுரை ஆண்டாள்புரம் சாமிநாதன்.
0: ஐயா என்ன களம் சொல்றது தெரியுமா? கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: பாட்டு பாட்டு.
0: சரிங்க ஐயா, இனிப்புல வந்து நம்ம வந்து என்ன பாட்டு

0: ஐயா கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இது என்ன பாட்டா போறீங்க? எல வீட்டுல ஒப்பாரி வைக்கிற மாதிரி இருக்கு. வாங்க மாதா.
0: இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: இணைப்பில் இணையும் நேயர்கள் வந்து தங்களுடைய வார்த்தைகளை பார்த்து பிரயோகிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது வந்து ஆட்டக்களம் விளையாண்டிருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேர்கள் விளையாட அழைக்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையோட முன்னிணைப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில் விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம் மேம். மதுரை மாவட்டத்தில இருந்து ரம்யா பேசுறேன்
0: மேம். அம்மா என்ன களம்ன்றது தெரியுமா? இன்னைக்கு ஆட்டக்களம் நிகழ்ச்சியில
3: நீங்க நடுவுல வரி போடுவீங்க, அதை முதல் லைன் கண்டுபிடிக்கணும்.
4: உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமாமா?
3: ஆ, கொடுங்கம்மா.
4: உங்களுக்கான பாடல் இதோ.
0: இதோ காற்றலைகள் உங்களுக்குரிய பாடல்.

0: சொன்னா கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நான் போகிறேன் மேலே அந்த பாட்டு.
2: ஆ, அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: பாருங்க பாருங்க, இன்னும் ரெண்டு வரி பாடுங்க, இனிமையா இருக்குல்ல.
1: நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
3: தெய்வமே தெய்வமே,
0: செமையா கண்டுபிடிச்சீங்கம்மா. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வருக வணக்கம்.
2: வணக்கம்.
4: பேரு கேட்டா பாடுறீங்க.
0: இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: இணைப்புலதான் இருக்கீங்க. வணக்கம்.
5: எல்லாருக்கும் மாலை வணக்கம். மதுரை காமராஜபுரத்துல இருந்து முனீஸ்வரி.
0: அம்மா, இன்னைக்கு ஆட்டக்கலங்க என்ன கலம்ன்றது கேட்டுட்டு இருக்கீங்களா? என்ன கலம்மா? நான் ஸ்டாப் பாட்டா? இது என்ன
6: நான் ஸ்டாப் பாட்டு விளையாடலாம். அதுக்கு முன்னாடி உங்க வானொலியோட ஒலி அளவு கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்களா? அமர்த்திருங்க. வாங்க, நம்ம ஜாலியா இங்க பாட்டு கேட்போம், விளையாடுவோம். அதுக்கப்புறமா ரேடியோ திருப்பி ஆன் பண்ணி கேட்டுவோம், சரிங்களா? உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
5: இடைக்கால பாட்டா போடுங்க.
6: இதோ உங்களுக்கான பாடல்.

இன்னொரு முறை கேக்குறீங்களா? உங்களுக்காக பாடல் இதோ காட்சி அடைகளில்.

0: கண்டுபிடிச்சாங்களாமா? வரலையா? சரிமா, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நீ இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர்
1: வருக. வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
2: தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி வடக்கு பேர் ராமராஜ் மேடம்.
1: சரிங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
0: உங்களுக்குரிய பாடல் இதோ காட்சிகளில்.

0: ஐயா கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: வருது மேடம், ஞாபகம் வருது. பத்து பாரு சிட்டு
2: யோசிக்கிறீங்க, சட்டு போட்டு கிளம்புங்க.
1: அந்த பாட்டு மேடம்
0: இன்னொரு முறை கேக்குறீங்களா?

0: இப்போ கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: வரும் மேடம், ஞாபகம் வர மாட்டேன்.
0: சரி, நல்ல முயற்சி பண்ணீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: ஹலோ உலக, வணக்கம்.
3: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: சிவா பாலமுருகன்.
3: ஐயா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன கேம்ன்றது தெரியுமா?
2: ஒரு பாட்டு போடுறீங்க, பின்னாடி உள்ள பாட்டை கண்டுபிடிக்கணும்.
3: அதோட முதல் வரியை நீங்க ரெண்டு வரியை பாட போறீங்க, சரிங்கய்யா?
2: முதல் வரியா?
3: ஆமாய்யா, நாங்க வந்து நடுவுல இருந்து பாடல் போடுவோம், நீங்க முதல் வரியை பாட போறீங்க.
2: நீங்க போற பாட்டு போ, நாங்க பண்ணுமா?
3: நீங்க போடுற பாட்டை நாங்க போடுற பாட்டை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க,
0: அவ்வளவுதான். உங்களுக்கு பாட்டு கொடுத்துடலாமா?
2: நல்ல பாட்டா போடுங்க, நல்ல பாட்டா போடுங்க.
3: இதோ காட்டுறேன்.

0: இத கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: எனக்கு

0: முதல் வரிய பாடுங்க,
1: அதாவது திருப்பி பாடுங்கன்னா அப்படியே திருப்பி பாடக்கூடாது, பாடலோட முதல் இரண்டு வரிகளை நீங்க பாடி காட்டணும்.
0: இப்ப கண்டுபிடிச்சிருவாங்க பாருங்க, பாருங்க ஐயா பாருங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர்
2: வருக. வணக்கம்
3: மேடம், உங்கள் மூவருக்கும் வணக்கம் சொல்வது விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர். நீங்க பேரே சொல்லல, உங்க பேரே
2: நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில நாங்க பேர் சொல்லுவோமா? நீங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
3: கொடுங்க மேடம்.
2: உங்களுக்கான பாடல் இதோ.

0: அம்மா கண்டுபிடிச்சிட்டீங்களா? அம்மா கண்டுபிடிச்சிட்டீங்களா இந்த பாட்டு என்னன்றத?
1: ஒவ்வொன்றாய் திருடுகிறாய், திருடுகிறாய்.
2: கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே, சூப்பரா
0: கண்டுபிடிச்சிட்டீங்கம்மா. ஒரு பாடலுக்கு பின்பு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
3: இல்லனே, கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
5: நேரம் 4:45.
6: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும்
5: ராமேஸ்வரம் FM 100.9 அதிரடியா சூப்பர் டூப்பராம விளையாண்டு இருக்கோம் ஆட்டக்காலம். இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில என்ன கலம்னா,
6: ஸ்டார்ட் த பாட்டு.
5: ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யாரு, எங்க இருந்துன்றதை கேட்டலாம். வருக, வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம்
5: வணக்கம். இணைப்பில் யார்?
7: முன்னாடி
5: வரிய நீங்க வந்து பாட போறீங்கயா, உங்களுக்குரிய பாட்டு இதோ காட்சிகளில்.
6: ஐயா கண்டுபிடிச்சிட்டீங்களா?
7: இன்னொரு
6: முறை கேட்டுலாங்க ஐயா.
5: ஐயா கண்டுபிடிச்சிங்களா?
7: சொல்லாதே
6: உங்களுக்காக ஒரு கேள்வியா ஒரு பாடல் கொடுத்தோம் இல்லையா, ஒரு கீற்று. என்ன பாடல் நீங்க கண்டுபிடிக்கணும் ஸ்டார்ட் த பாட்டுலன்னு சொல்லி? இல்லங்கய்யா, இப்ப உங்களுக்காக ஒரு ஒலிக்கீற்று ஓடுச்சு இல்லையா, அதை நீங்க கண்டுபிடிக்கணும். நாங்க என்ன பாட்டு பிளே பண்ணணும் நீங்க கண்டுபிடிக்க தேவையில்லை. இப்ப நாங்க உங்களுக்கு ஒலிக்கீற்று கொடுத்தோம் இல்லையா.
5: சரி, இணைப்பில்
6: காத்திருக்கும் அடுத்த நேயர்.
5: வருக, வணக்கம்.
6: வணக்கம்
5: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
8: நான் வேதாரண்யை விட்டு அகஸ்தியன்பள்ளி இருந்து ஈஸ்வரி பேசுறேன்.
6: அம்மா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களாமா?
8: கேட்டுட்டு
6: இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட கேம் பேர் என்னம்மா? உங்களுக்கான பாடல் கேட்டுலாமா?
8: சொல்லுங்க மேடம்.
6: இது உங்களுக்கான பாடல்மா?

0: அம்மா என்ன பாடுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: வேற பாட்டு இல்லையா மேடம்?
0: வேற பாட்டாமா? இத கண்டுபிடிங்க,
2: முயற்சி பண்ணுங்க.
1: போன நேருக்கு சொன்ன பாட்டு கூட எனக்கு தெரியும்.
2: அப்படிங்களா?
0: சரிமா, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: நேரம் 4:48. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அட்டக்கலம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
0: நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம்?
2: ஸ்டார்ட் த பாட்டு.
0: ஸ்டார்ட் த பாட்டுனா நம்ம என்னன்னா, நம்ம ஒரு பாடலோட மிட், அதாவது பல்லவி இல்லை சரணம் வந்து நம்ம பிளே பண்ணி காமிப்போம். நீங்கள் வந்து அந்த பாடலோட வரிகள் முதல் இரண்டு

0: வரிகளை பாடி காமிக்கணும். பாடி காமிச்சிட்டீங்கன்னா நீங்க தான் வெற்றியாளர்.
1: ஒரு விளம்பர இடைவெளிக்கு பின்பு மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.
2: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரம் 4:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும்
0: ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல்ல மதுரடியா சூப்பர் டூப்பர் விளையாண்டுட்டு இருக்கோம் ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில என்ன கலம்னா
1: ஸ்டார்ட் த பாட்டு
0: நிகழ்ச்சியில எல்லா நேயர்களும் வந்து சூப்பர் டூப்பரா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, முயற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இணையக்கூடிய அடுத்த நேர் யாரு எங்க இருந்து பேசிடலாமா?
1: வாங்க பேசலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம். மூவருக்கும் மாலை வணக்கம். ஜெயந்தபுரத்திலிருந்து பாலசுரம்.
1: வணக்கம் ஐயா. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டுட்டு இருக்கேன்.
1: உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
2: கொடுங்க.
1: உங்களுக்கான பாடல் இதோ.

0: ஐயா கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: தலைப்போடி மட்டும் வர மாட்டேங்குது.
0: சரிங்க, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, வருக. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: சிதம்பரம், நாகேசந்தரம்.
0: ஐயா, இன்னைக்கு என்ன தலைப்புன்னு தெரியுமா? ஆட்டக்களத்துல
2: பாட்டு போடுறீங்க, அதுல அடுப்புல கண்டுபிடிக்க வர்றீங்க.
0: சரிங்க, உங்களுக்குரிய பாடலை கேட்டுறீங்களா?
2: போடுங்க.
0: இது உங்களுக்குரிய பாடல். ஐயா
3: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: அந்த பாட்டு இல்லையே.
2: நல்ல பாட்டு தானே?
0: நல்ல பாட்டு தான். அந்த பாட்டு இல்லையே. இந்த பாட்டு இன்னொரு தடவை கேளுங்க.
2: நல்லா போடுங்க,
0: கேளுங்க. ஐயா இப்ப
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: இணைப்பில் இடையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
5: வணக்கம்மா, அனைவருக்கும் வணக்கம். மொத்த கடையில இருந்து புஷ்பலதா பேசுறேங்கப்பா.
4: வணக்கம்மா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நிகழ்ச்சியோட தலைப்பு என்னமா? என்ன கேம் விளையாண்டு இருக்கோம்?
5: இடையில உள்ள வரிகளை போட்டு விடுறீங்க, முதல் வரியை கண்டுபிடிக்கணும்.
4: ஓகேம்மா, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
5: எனக்கு இடைக்கால பாட்டு, பழைய பாட்டு, அந்த மாதிரி.
0: சரி, உங்களுக்குரிய பாட்டு இது.

0: சூரலுக்கும் இல்லாத ரகம் முந்தன் வார்த்தையோ அங்கங்கே தொட்டுக்கொள்ள.
1: சூப்பர் சூப்பர்,
2: அங்கங்கே தொட்டுக்கொள்ள முதல் இரண்டு வரி வாங்க.
0: அதை இருங்க இருங்க, அதாவது
2: இருங்க இருங்க, எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண, நேரம் போயிட்டே இருக்குல்ல.
1: பாடி இருங்கம்மா, சூப்பரா பாடுறீங்க. முதல் இரண்டு வரி
2: இன்னும் ஒரே ஒரு முறை உங்களுக்காக இது.

0: இப்ப எப்படி பாடுவாங்கன்னு பாருங்க. முதல் இரண்டு வரி அம்மா பாடிருங்க. தொண்டக்குழி வரைக்கும் வருது, வார்த்தைகளா வரமாட்டேங்குது அப்படின்றீங்களா? சூப்பர் சூப்பர், பாடுங்க பாடுங்க.
1: மாசியில் போட்டா மாறா பொண்ணு,
0: என்ன கலம் தெரியுமா?
2: பாட்டு போடுவீங்க, அது என்ன பாட்டு கண்டுபிடிக்கணும்.
0: சரி, உங்களுக்குரிய பாடல் இதோ.

0: ஐயா கண்டுபிடிச்சிட்டீங்களா? நல்ல முயற்சி பண்ணீங்க. இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்மா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? முதல்ல யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: இணைப்பு
2: கிடைச்சிருச்சு. அதே ஜோர்ல இன்னைக்கான விளையாட்டு விளையாண்டுலாமா? உங்களுக்கான பாடல் கேட்டுடலாமா?
1: போடுங்க மேடம்.
2: உங்களுக்கான பாடல் இதோ.

0: கண்டுபிடிச்சிங்களாமா? என்ன பாடல்? ஆஹா, அருமையா கண்டுபிடிச்சிங்க. நான் க்வெஸ்சன் பேப்பர் டஃபா செட் பண்ணேன்னு நினைச்சேன், இல்ல போல. சரி, மீண்டும் அடுத்த நேயர் யார் எங்கன்னு கேட்டலாம், நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க. இணைப்பில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? அழகரையா, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
1: கொடுங்கம்மா, கொஞ்சம் பெரிய மாதிரி கொடுங்கம்மா.
0: இதோ உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: மனமெல்லாம் செண்பகப்பு, வானெல்லாம் குங்குமப்பு, செண்பொதிகே காத்தினிலே செந்தாளம்பு.
0: ஆஹா, அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இணைப்பில் நேயர் காத்திருக்கும். அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: மதுரை அருந்தாஸ் முதல் மஞ்சுளா பேசுறேன்.
2: ஆமா, இன்னைக்கு ஆட்டக்கலம்ல என்ன கலம் தெரியுமா? சரி, உங்களுக்குரிய பாடல் இது.
0: அதேதாம்மா, பாடல் கேட்டுலாமா? உங்களுக்கான பாடல்
4: இசையாய் விரிந்தாய், நிறமாய் இறைந்தாய், மனமாய் நிறைந்தாய், சுவையாய் கரைந்தாய்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களாமா? அப்படிங்களா?
2: இன்னொரு முறை உங்களுக்காக.
4: இசையாய் விரிந்தாய், நிறமாய் இறைந்தாய், மனமாய் நிறைந்தாய், சுவையாய் கரைந்தாய்.
2: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஷ்

0: கரம் எஃப்எம் 100.9 நம்ம சூப்பர் டூப்பராக விளாண்டுட்ருக்கோம். ஆட்டக்கலம் இணைப்பில் இணைக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம். மகபுட்பாளையம் அஜ்மீர் ராஜா.
0: ஐயா, உங்களுக்குரிய பாடல் கேட்டுறீங்களா?
1: தெரியுற மாதிரி போடுங்க.
0: இது உங்களுக்குரிய பாடல்.
2: ஒரு காதல் கடிதம் வெளி போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும்.
3: கண்டுபிடிச்சிங்களா?
1: படம் வந்து சத்யா கமலஹாசன் அமலா நடிச்ச படம்.
3: சூப்பரா கண்டுபிடிச்சிங்க. நிறைவான நேரா வந்து நீங்க வெற்றி பெற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுவரைக்கும் ஆட்டக்களம் நிகழ்ச்சியில சூப்பரா 30 நேயர்கள் இன்னைக்கு அட்டன் பண்ணி நம்ம வந்து சாதனை புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு நிகழ்ச்சி நாங்க எப்படி என்ஜாய் பண்ணுமோ அதே அளவுக்கு நீங்களும் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நிறைவு செய்து நன்றி கூறி விடைபெறுவது அஜிதா,
0: அகிலாண்டேஸ்வரி மற்றும்
4: ஹரிணி.
3: நன்றி நேயர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஆஸ்திரேலியாவிலிருந்து தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்பு மிக்க 11 மற்றும் 12 நூற்றாண்டுகளைச் சேர்ந்த விலை மதிப்பற்ற பொருட்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி மீட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றடைந்தார். மருந்து ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மருத்துவ குணம் கொண்ட மரங்களை நடுவதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வலியுறுத்தியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கான நினைவிடம் தவேக சார்பில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று பிஜேபி கூறியுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி, பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான 20 பேர் கொண்ட இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சந்திரிகா புஜாரி உள்பட 9 பேர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். லார்ட்ஸில் இன்று தொடங்கிய இங்கிலாந்துக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 99 ரன் எடுத்துள்ளது. சர்வதேச இணைய செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். இந்தியா பெல்ஜியம் இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஹாக்கி போட்டி இன்று பெல்ஜியத்தில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நேரம் மாலை 5:03. காற்றோடு காணும் மனதோடு ரீங்காரம் இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை

93.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மனதை மயக்கும் இன்னிசை பாடல் பெட்டகத்தோடு உலா வருகிறது. மாலை தென்றல். இன்றைய மாலை தென்றலில் முதலாவதாக உலா வரும் பாடல் கொம்பேரி மூக்கன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில். இதோ பாடல் காற்றலைகளில்.

நேரம் மாலை 5 மணி 8 நிமிடம். பரபரப்பாக அலுவலகத்தில் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டுருப்போம். அதே வேளையில் பள்ளிகள்லேயும் குழந்தைகளை கூட்டிக்கிட்டு வேகமாக போயிட்டுருப்போம். சாலைகளில் பயணம் செய்யும்போது மிக கவனமாக மிதமான வேகத்தோடு நம்ம வாகனத்தை இயக்கணும்னா மிகவும் அருமையான, யாருக்கும் வந்து பிரச்சனை இல்லாமல் நம்ம செயல்படலாங்கிறத சொல்லிட்டு மாலை தென்றலில் அடுத்து வரும் படலாக நினைவில்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் இதோ கானம் காற்றலையில்

நேரம் மாலை 5:13. இருசக்கர வாகன ஓட்டிகளுடைய கவனத்திற்கு, நம்ம தலைக்கவசம் அணிந்து பயணிப்போம். அது மட்டுமல்லாது பாதசாரிகள் தங்களுக்கான இடங்களில் சாலையை கடந்தோம்னா நிச்சயமாக வந்து நம்ம சிறப்பான பயணத்தை மேற்கொள்வோம். மாலை தென்றலை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். மாலை தென்றலில் நம்ம மனதை வருடக்கூடிய பாடலாக 100வது

நேரம் மாலை 5:17. தினசரி வண்டியை இயக்க முன்னாடி வண்டியில் பெட்ரோலுடைய அளவும் டயரில் காற்றுடைய அளவும் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா சாலை பயணத்தை மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கை பயணத்தையும் இனிமையாக்க அது வாய்ப்பாக அமையும்னு சொல்லிக்கிட்டு மாலை தண்டலை இனிமேல் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். மாலை தண்டலை தொடரும் பாடலாக நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் இதோ காணும்.

நேரம் மாலை 5:22. மாலை நேரத்தை இனிமையாக்கும் இதமான இடைக்கால திரைப்பாடல்களை தந்து கொண்டிருக்கும் மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்து உலாவரும் பாடல் என்னென்னு நீங்கள் யோசிக்கிறதுனால உணர முடியுது. ஆமாங்க, கிராமத்து மின்னல் திரைப்படத்திலிருந்து வாளியின் வரிகளில் இளையராஜா இசையமைத்து சித்ராவோடு இணைந்து பாடியிருக்கிறாங்க ஒரு அழகான பாடல் காற்றலையிலும்.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தச்சு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா?

0: சரி ஒன்று பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கிலோ 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை குடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட 50 வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற என்ன?
1: பாட்டி பாட்டி,
0: அத்தடி அத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
2: பாட்டி நீ
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேரம் மாலை 5:30.
5: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान. जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
6: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार.
7: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
5: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान.
6: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.
4: இன்னிசை சாரல் இதமாய் மாலை வேளையில் நம் உள்ளங்களை நனைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. மாலை தென்றலில் அடுத்து தொடரும் பாடல் ஒருவர் வாழும் ஆலயம் திரைப்படத்திலிருந்து, மலேசியா வாசுதேவன் மற்றும் சித்ரா குரல்களில் இதோ அந்த இதம்.

நம் மனங்களை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது மாலைத்தென்றல். இதமான இடைக்கால இன்னிசை பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மாலைத்தென்றலில் அடுத்து வரும் பாடல் எங்க ஊரு மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து. வாளியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் மனோ சித்ரா குரல்களில் இதோ பாடல்.

நேரம் 5:39. மெல்லிசை தென்றலாய் வீசிக்கொண்டிருப்பது மாலை தென்றல். மாலை தென்றலில் தொடரும் பாடல் வாத்தியார் வீட்டுப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்பிரமணியம் சித்ரா குரல்களில். இதோ பாடல் காற்றலையில்.

0: நெஞ்சுக்குள்ள பண்ணா வச்சு கீரக்கா
1: நித்தனித்தம் வந்த சுத்தி வரட்டா நெஞ்சுக்குள்ள பொண்ணா வச்சு கீரக்கா என்னங்கிறது
2: நேரம் மாலை 5:44. இன்னிசையால் அழகோவியம் படைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இன்னிசை மனம் கமழ்ந்து கொண்டிருக்கும் வேளை மாலை தென்றல். மாலை தென்றலில் அடுத்து வரும் பாடல் நினைவு சின்னம் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் சித்ரா குரல்களில் கங்கை அமரனின் வரிகளில்.
3: வைகாசி மாசத்துல பந்தர் ஒண்ணு போட்டு ரெண்டு வாழ மரம் கட்ட போறேன்டி.

தேனினும் இனிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மாலைத்தென்றல் நிகழ்ச்சியில். மாலைத்தென்றலில் அடுத்து வரும் பாடல் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் கே எஸ் சித்ரா குரல்களில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் தென்றலாய் இதோ.

நேரம் மாலை 5:54. மாலை தென்றல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலாக மனதில் இசை கவிதையை தூவிச் சென்று இருக்கிறது மாலை தென்றல். புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்களில். இதோ கானம் காற்றலையில்.

0: பண்ணுங்க.
1: இதுவரை நாம் கேட்டு ரசித்தது மனம் மயக்கிய இடைக்கால இன்னிசை தொகுப்பாய் வளம் வந்தது மாலை தென்றல். நன்றி நேயர்களே.
2: ஆகாஷ்வாணி இசைத்து

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொடர்வது சேவை செய்திகள். தமிழக அரசு மாவட்ட தொழில் மையத்தின் மூலம் வேலை தேடும் இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுவதற்காக 25% மானியத்தில் தொழில் கடனுதவி வழங்க வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற 18 முதல் 45 வயது வரை உள்ள இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் சிறப்பு பிரிவினரான ஆதி திராவிடர், பழங்குடியினர், பின்தங்கிய வகுப்பினர், மிகவும் பின்தங்கிய வகுப்பினர், சிறுபான்மையினர், முன்னாள் படைவீரர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநர் ஆகியோர்கள் 55 வயது வரையில் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஆண்டு வருமானம் 800,000 மிகாமல் இருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரர் விருதுநகர் மாவட்டத்தில் 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். இத்திட்டத்தின் கீழ் வியாபார தொழில்களுக்கு மட்டும் அதிகபட்ச தொகையாக 15 லட்சம் வரை கடனுதவியாக பெறலாம். இக்கடனுக்கு 25% அல்லது அதிகபட்சமாக 375,000 மானியமாக பெற்று பயன்பெறலாம். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விண்ணப்பங்கள் வங்கிக்கு பரிந்துரைக்கப்பட்டு வருவதால் ஆர்வமுள்ள இளைஞர்கள் மற்றும் பெண்கள் www.msmeonline.tn.gov.in/UYEGP என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பித்து அரசு மானியத்தை பெற்று பயன்பெறலாம். மீண்டும் ஒருமுறை இணையதள முகவரி www.msmeonline.tn.gov.in/UYEGP என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பித்து அரசு மானியத்தை பெற்று பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இயங்கி வரும் மாவட்ட தொழில் மையத்தினை நேரிலோ அல்லது 04562-2527-39 என்ற தொலைபேசியிலோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: இதுவரை கேட்டது சேவை செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:10. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அந்திமாலை மங்கும் பொழுதில் தெய்வீக ராங்களோடு விளக்கேற்றும் வேலை.

வீடுதோறும் விளக்குகள் ஒளிர, மனங்களிலும் நம்பிக்கையின் தீபம் ஏற்றும் நேரம் இது, விளக்கேற்றும் வேலை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒவ்வொரு தீபமும் ஒரு நல்ல நாளுக்கான பிரார்த்தனையை சொல்லும். நேரம்தான் விளக்கேற்றும் வேலை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 இனிதே நிறைவு பெற்றது விளக்கேற்றும் வேலை. இனி தொடர்வது நம் பண்பலையில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளையும் அதன் நேரமுமாய் நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம்.

6:30 மாநில செய்திகள், 6:40 அந்திப்பூக்கள், 7:10 மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் கண்ணன் அவர்கள். ஏழு 25 பாட்டு இது ஹிட்டு. 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி தகவல் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:32 பாட்டு இது ஹிட்டு தொடர்ச்சி. 8:00 செய்தி அறிக்கை.

எட்டு ஐந்திற்கு பட்டாம்பூச்சிகள், எட்டு முப்பதிற்கு இலக்கிய உலா. திருக்குறள் என்றைக்குமான இலக்கியம் சிறப்புரை வழங்குகிறார் டாக்டர் எஸ் தேவி அவர்கள்.

பத்து மணிக்கு பட்டுச்சிறகு. பத்து 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவடையும். பதினோரு மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 தேனும் பாலம், 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் யாவும் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இவை யாவும் இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சியும் நேரமுமாய்.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் சுகாதார இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு உட்பட 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 11 மற்றும் 12 நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழகத்தின் வரலாற்று சிற்பங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை 600 மேற்பட்ட கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழை அரசியல் ஆதாயத்திற்காக சிலர் பயன்படுத்தி வரும் வேளையில் தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் சுகாதார இயக்கமாக ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் வழிகாட்டு குழு கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதில் 105 கோடி மருத்துவ ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் 500,000 மேற்பட்ட மருத்துவமனைகளும் 1,000,000 மேற்பட்ட சுகாதார பணியாளர்களும் பதிவு செய்துள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 31 பேருக்கு அவர் நியமன ஆணைகளை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பள்ளிக்கல்வி, வருவாய், சமூக நீதி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் கரூரில் பேசிய நிகழ்ச்சி அரசு பள்ளிகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் திமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள பதிவில், பள்ளி வளாகங்களில் அரசியலுக்கு இடமில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்வது முறையல்ல என்றும், வகுப்பறைகளை சுய விளம்பர களங்களாக மாற்ற தாவேக அரசு முயற்சித்தால் மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், இதனை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு எடுக்க வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகம் முழுவதும் தகுதியான நபர்கள் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மற்றொரு தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 125 கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இத்தகைய சூழல் தொடர அனுமதிக்கக்கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தாவேக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை

0: வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. இம்மனு தொடர்பாக தேர்தல் ஆணையமும் முதலமைச்சர் திரு விஜயும் வரும் 30ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அதுவரை இந்த தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிடக்கூடாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படை மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை 307 புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 25 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தெலுங்கானாவிலிருந்து மத்திய கிழக்கு அரபிக்கடல் வரை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேற்கு மலை மாவட்டங்கள் ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, தெற்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: இதற்கிடையே திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இன்று மாலை கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மிக பலத்த மழை பெய்து வருகிறது. காலை முதல் கடும் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் மாலை 4:30 மணிக்கு பிறகு பலத்த சூறாவளி காற்று வீச துவங்கியது. அதனைத் தொடர்ந்து மிக கனமழை நீடித்து வருகிறது. சாலைகள் ஆறுகளைப் போல காட்சியளிக்கிறது. மன்னார்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
1: மாவட்ட செய்திகள். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயிலில் மத்திய அரசின் மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டத்தில் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்த பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. மதுரையில் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் மண்டல புற்றுநோய் மையம் கட்டுவதற்கான இடம் தேர்வு குறித்து ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் குறுவை பருவத்திற்கு விவசாயிகள் பதிவு செய்ய வரும் 31ஆம் தேதி கடைசி நாளாகும் என்று ஆட்சியர் திரு பிரவீன்குமார் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் ஷகீலும், மகளிர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் புர்மேஸ்வரி தேவி ஹுய்ட்ராமும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 6 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் சந்திரிகா புஜாரி, ஜாய்ஸ்ரீ தேவி, பிராச்சி, சாகத், அன்ஷிகா, குஞ்சன் ஆகியோர் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலீமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் 19 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்தியா இங்கிலாந்து இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று லார்ட்ஸில் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனை அடுத்து பேட் செய்து வரும் இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் பழங்கால கலைப்பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் சுகாதார இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு

தெரிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு உட்பட 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 6:41. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அந்தி சாயும் இந்த அழகான நேரத்தில் வானம் பூசிக்கொள்ளும் வண்ணங்களைப் போல மனதையும் இனிமையால் நிறைக்கும் பாடல்களின் தொகுப்பாய் அந்தி பூக்கள். முதல் பாடலாக லிங்குசாமி இயக்கத்தில் வித்யாசாகர் இசையில் கபிலனின் வரிகளில் ஒரு பாடல் இதோ காற்றலைகளில்.

ஜி திரைப்படத்துல இருந்து அற்புதமான பாடலை கேட்டோம். அடுத்த பாடலாக மணி சர்மா இயக்கத்தில் பா விஜயோட வரிகள்ல ரஞ்சித் மற்றும் ரவீன் மாதாவோட குரல்ல படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 6:52. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம்மில் மாலை நேரத்தின் அழகை இசையோடு ரசிக்கும் நிகழ்ச்சி தான் அந்திப்பூக்கள். அடுத்த பாடலாக 2003 வெளிவந்த திரைப்படம் தான் தூள். தாரணி இயக்கத்தில் வித்யாசாகரோட இசையில், மாணிக்க விநாயகம் மற்றும் விது பிரபாகரோட குரலில் இது பாடல்.

சூரியன் விடைபெறும் நேரம், நிலவு வருகை தர தயாராகும் நேரம், இயற்கையே அமைதியின் மொழியில் பேசும் நேரமாக அந்திப்பூக்கள். அடுத்த பாடலாக தாரணி இயக்கத்தில் வித்யாசாகர், இசையில கபிலனோட வரிகளில் சுக்வீந்தர் சிங் மற்றும் மாணிக்க விநாயகம் குரல்ல, கில்லி திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடலை கேட்டுட்டு வந்துடுவோம் நேயர்களே.

மாலை நேரத்தின் இனிமையை இரட்டிப்பாக்கும் மனமுருடும் பாடல்களின் தொகுப்பாக தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அந்திப்புக்கள். அந்திப்புக்கள் நிகழ்ச்சியில நிறைவு பாடலாக யூனிவர்சிட்டி திரைப்படத்திலிருந்து கார்த்திக் குரலில் இது.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் அந்திப்புகள் நிகழ்ச்சியில் எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட் லிஸ்ட் சாங் தான் நீங்களும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க என்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். இனி தொடர்வது மாவட்ட செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: பிரதம மந்திரியின் சமூக பாதுகாப்பு திட்டங்களில் பலரும் இணைந்து வருகின்றனர். எதிர்பாராத நிகழ்வுகளால் பாதிக்கப்படுவோருக்கு இந்த திட்டம் உறுதுணையாக உள்ளது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டு திட்டம், பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டம் மற்றும் அடல் ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி 2015 மே 9 கொல்கத்தாவில் தொடங்கி வைத்தார். நாட்டின் அமைப்பு சாரா பிரிவைச் சேர்ந்த மக்கள் நிதி ரீதியாக பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்காக மத்திய அரசு காப்பீட்டு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அனைத்து வங்கிகள், அஞ்சல் அலுவலகங்களில் இத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. பிரதம மந்திரியின் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் இதுவரை 2,10,000 பேரும், பிரதம மந்திரியின் விபத்து காப்பீட்டு திட்டத்தில் இதுவரை 5,46,000 பேரும் சேர்ந்துள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி இந்தியன் வங்கி தெரிவிக்கின்றது. எருமப்பட்டி வரதராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த லதா என்ற பெண்மணி தனது கணவர் இந்த திட்டத்தில் சேர்ந்த நிலையில் உடல்நிலை சரியில்லாமல் இறந்த காரணத்தினால் அவருக்கான காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டது. முன்னோடி வங்கி மேலாளர் திரு மு சரவணன், இந்திய ரிசர்வ் வங்கியின் முதன்மை மேலாளர் திரு ரமண பிரகாஷ் உள்ளிட்டோர் அதற்கான சான்றிதழை அப்பெண்ணிடம் வழங்கினர்.
1: என் பேர் லதா, வரதராஜபுரம் பஞ்சாயத்து இந்தியன் பேங்க்ல வந்து இன்சூரன்ஸ் போட்டுனேன். எங்க வீட்டுக்கார் வந்து இறந்துட்டாரு. அதுக்கு வந்து இந்தியன் பேங்க்ல பிரதமர் மோடியில 2,00,000 ரூபாய் போட்டுனேன். 1,00,000 ரூபாய்க்கு நகை வச்சிருந்தேன். மீதி 1,00,000 வந்து டெபாசிட் பண்ணிட்டேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த பிரதமருக்கும் இந்தியன் வங்கிக்கும் மிகவும் நன்றி.
0: பிரதம மந்திரியின் 3 சமூக பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து வங்கி தொடர்பாளர்கள் கிராமங்கள் தோறும் நேரில் சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். இதன் மூலம் அதிக மக்கள் இந்த திட்டங்களில் சேர்ந்து வருவதாக வங்கி தொடர்பாளர் பிரேமா கூறுகிறார்.
2: எரும்பட்டி பிரான்ச்ல 8 வணிக தொடர்பாளர்கள் வேலை செய்யறோம். இதுல வந்து இன்சூரன்ஸ் பத்தி வில்லேஜுக்கு நாங்க விழிப்புணர்வு முகாம் பண்ணிட்டு இருக்கோம். வரதராஜபுரம் பஞ்சாயத்துல ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, ஜீவன் ஜோதி சுரக்ஷா பீமா யோஜனா, அடல் பென்ஷன் யோஜனா, 3 ஸ்கீம் இருக்கு. அதுல ஜீவன் ஜோதி பீமா யோஜனாவில் ஒரு கஸ்டமர் கிட்ட நாங்க பண்ணிருந்தோம். அவங்க இறந்துட்டாங்க. அவங்க ஒரு கட்டட தொழிலாளி. 5 நாள்ல அவங்களுக்கு கிளைம் வாங்கி கொடுத்துருக்கோம்.
0: நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உலக ரத்த கொடையாளர் தினம் June 14 கொண்டாட தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு லி மதுபாலன் தன்னார்வ ரத்த தான கொடையாளர்கள் 51 பேரை பாராட்டி கேடயம் வழங்கினார். மேலும் 75 முறை ரத்த தானம் வழங்கிய மருத்துவர் திரு கண்ணன் என்பவரை பாராட்டி வாழ்நாள் விருதும் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் அரசு ரத்த மையங்களின் மூலமாக 2025 மொத்தம் 9,771 யூனிட்டுகள் தானமாக பெறப்பட்டன. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ரத்த மையத்தில் மட்டும் 6,667 யூனிட்டுகள் தானமாக பெறப்பட்டன. இதில் 3,137 யூனிட்டுகள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும், 6,000 மேற்பட்ட யூனிட்டுகள் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை, அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்ற மற்ற பிரிவுகளுக்கும் வழங்கப்பட்டன. நவனி ஊராட்சியில் கடந்த 2 விக்ஷித் பாரத் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கம் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு லி மதுபாலன் இதில் கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றினார். இந்திய அரசின் புதிய வழிகாட்டுதலின்படி கிராமப்புற மேம்பாட்டிற்காகவும் வாழ்வாதார பாதுகாப்பிற்காகவும் விபிஜி ராம்ஜி திட்டம் 2025 என்ற புதிய சட்டம் இயற்றப்பட்டுள்ளது என்றும், இச்சட்டத்தின் தொடர்ச்சியாக 1/7/2026 முதல் ஊரகப் பகுதிகளில் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதையும் மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 125 சட்டப்பூர்வ வேலைவாய்ப்பு அளிக்கப்படுகிறது. வேலை செய்ததற்கான ஊதியம் குறிப்பிட்ட காலத்திற்குள் வழங்கப்படாவிடில் அதற்கான தாமத ஊதிய இழப்பீடு சட்டப்படி வழங்கப்படும் என்றார். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் குவைத் பயணத்தின் போது நடைபெற்ற ஹாலா மோடி நிகழ்ச்சிக்கான வீணை மற்றும் வயலின் இசைகளை வழங்கிய நாமக்கல் மாவட்டம் பாச்சல் கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட குவைத் நாட்டில் வசித்து வரும் இசை சகோதரிகள் செல்வி மௌத்திகா மணிகண்டன், செல்வி கமலிகா மணிகண்டன் ஆகியோரின் கர்நாடக சங்கீத குரல் அரங்கேற்ற விழா ராசிபுரத்தில் கடந்த 5 நடைபெற்றது. இதனை மூத்த கர்நாடக சங்கீத பாடகர் டாக்டர் சுதா ரகுநாதன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கே பி ராமலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து இளம் இசை கலைஞர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு லி மதுபாலன் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுக்கு நினைவு பரிசு பெட்டகத்தினை வழங்கினார். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமானது பெண் குழந்தைகளின் பிறப்பினை உறுதி செய்து அவர்களின் கல்வி, திறன் மற்றும் பங்கேற்பினை மேம்படுத்துதல் ஆகும். பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பெண் குழந்தையின் பிறப்பை உறுதி செய்வதற்காகவும், பெண் குழந்தையின் பிறப்பினை கொண்டாடும் பொருட்டும் மகப்பேறு பிரிவில் உள்ள 20 மேற்பட்ட பெண் குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுக்கு நினைவு பரிசு பெட்டகம் மற்றும் மரக்கன்றுகள் ஆகியவற்றை வழங்கி தாய் மற்றும் குழந்தைகளின் நலம், அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார்.
3: நாமக்கல் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சாகர்மாலா நிதிக் கழகத்தின் சார்பில் 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகார் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்புப் பணிகள் நிறைவடைந்துள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் கிருத்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக நியூசிலாந்து சென்றுள்ள அவர் ஆக்லாந்தில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்திய வம்சாவளியினர் சார்பில் நடைபெற்ற இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் பஞ்சாப் மக்களின் சார்பில் நடைபெற்ற நடனம் மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நமது பண்பாட்டு பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் வகையில் அமைந்ததாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக மற்றும் ஹிந்துஸ்தானி சேர்ந்திசையும் வந்தே மாதரம் பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டின் கடல்சார் வளர்ச்சியில் சாகர்மாலா நிதிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இந்த நிதிக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிதிக் கழகத்தின் மூலம் இதுவரை 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதில் இதுவரை 3,700 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடருக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய இணையமைச்சர்கள் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால், டாக்டர் எல் முருகன் ஆகியோர் இன்று விரிவாக ஆய்வு மேற்கொண்டனர். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால், இந்த கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கூட்டத்தொடர் குறித்த பல்வேறு ஆலோசனைகளும் இந்த ஆய்வின் போது வழங்கப்பட்டுள்ளதாக திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறினார். தில்லியில் பசுமை பரப்பை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இது தொடர்பாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்வதற்கும் தில்லி அரசின் இந்த நடவடிக்கை உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். மரக்கன்றுகள் நடும் இயக்கத்தின் கீழ் மூலிகை தாவரங்களை நடுவதற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். மழைநீரை சேமிப்போம் இயக்கத்திற்கு மக்கள் ஆதரவு அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் இது தொடர்பாக விடுத்த வேண்டுகோளை ஏற்று நாடு முழுவதும் நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் ஒரு பகுதியாக சத்தீஸ்கட்டில் பலோட் மாவட்டத்தில் 285,000 நீர்நிலைகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராம பஞ்சாயத்து அமைப்புகளும் மாவட்ட நிர்வாகமும் சமூக ஆர்வலர்களும் இப்பணியில் ஆர்வத்துடன் ஈடுபட்டதாக அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர காவல்படை சார்பில் ஒருநாள் மாநாடு இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. கடலோர காவல்படையின் தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் இந்த படையின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. கடல்சார் பாதுகாப்பில் எதிர்கொண்டுள்ள சவால்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக கடலோர காவல்படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக இருக்கும் என்று இதுகுறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர் திரு அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார். இன்று பனாஜியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக விரிவாக ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அரசு நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கும் முதலீடுகளை கூடுதலாக ஈர்ப்பதற்கும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இது உதவிடும் என்றும் திரு அனுராக் தாக்கூர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்கள் முக்கிய

முக்கிய பங்கு வகிப்பதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் கூறியுள்ளார். பெங்களூருவில் உள்ள இந்திய அறிவியல் கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். இங்கு பயின்று பட்டம் பெற்ற மாணவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் திரு நாராயணன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டம்

கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமாக ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டம் திகழ்கிறது என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 40 கோடிக்கும் மேற்பட்ட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகிச்சை இலவசமாக வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக 9,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் பங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிஜேபி வேட்பாளராக திரு நீரஜ்குமார் சின்ஹா அறிவிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் மத்திய பிரதேசத்தின் டாட்டியா சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திரு அசுதோஷ் திவாரி போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவு வரும் 30ஆம் தேதி நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 3ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். பீகாரில் மாதந்தோறும் 10ஆம் தேதி ஓய்வூதிய தினமாக கடைபிடிக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். பட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இன்று 1,423 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் 97 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் எந்த ஒரு பயனாளியும் விடுபடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த முகாம்களில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் என்றும் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறினார். அசாம் அரசின் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை அம்மாநில சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் திரு ஜெயந்தா மல்லா பருவா இதனை தாக்கல் செய்து பேசினார். முதலீட்டு செலவினங்கள் 38,152 கோடியே 65 லட்சம் ரூபாயாக இருக்கும் என்று கூறிய அவர், வருவாய் பற்றாக்குறை 3% இருக்கும் என்று தெரிவித்தார். சாலை மேம்பாட்டு பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு ஜெயந்தா மல்லா பருவா கூறினார். கேரளத்தின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு பி கே பஷீர் கூறியுள்ளார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதியை இன்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு பி கே பஷீர் தெரிவித்தார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. இதற்கான ஆபரேஷன் அமிஸ்டர் நடவடிக்கையின் கீழ் வெனிசுலா சென்ற இந்திய படையினர் இன்று புதுதில்லி திரும்பியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் கீர்த்தி 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயினின் எலியா கெனல்ஸை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரித்திகா பிரதீப் 140-135 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயினின் ஆண்ட்ரியா முனோஸை வென்றார். பிரான்சின் லா பிளேனில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் இனியன் பட்டம் வென்றார். 9 சுற்று முடிவில் 7.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். சர்வதேச இணைய செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய அணிக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. 126 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி கிளாஸ்கோவில் வரும் 23ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினரும் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சாகர்மாலா நிதிக் கழகத்தின் சார்பில் 10,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகார் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்களை பிஜேபி அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவில் இந்தியா சார்பில் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.

0: என்னே மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட் வேலையை முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசி கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல் நீனோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல் நீனோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அல வீச போகுது. ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி.
2: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

நேரம் 7:32. நாம் இனி கேட்கவிருப்பது பாட்டு, இது ஹிட்டு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் புது மெட்டுக்களால் வளம் வருகிறது. முதல் பாடலாக டிராகன் திரைப்படத்திலிருந்து லியோன் ஜேம்ஸ் இசையில் இதோ பாடல் காற்றலையில்.

நேரம் இரவு 7:36. இசையால் நாம் இணைந்திருப்பது பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக விக்ரம் வேதா திரைப்படத்திலிருந்து சாம் சி எஸ் இசையில் இதோ பாடல்.

0: ஆரம்பம்.
1: நேரம் 7:40. நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டில் தொடரும் பாடலாக என்ஜிகே திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில்.

ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின்

இன்னிசையால் வர்ணஜாலம் படைத்துக் கொண்டிருப்பது பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் என்ஜிகே திரைப்படத்திலிருந்து, யுவன் மெகந்தி சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து, ஷான்ரோல்டன் இசையில்.

0: நேரம் 7:50.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பம்.

இன்னிசையால் புது ஜாலம் படைத்துக் கொண்டிருப்பது பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டில் அடுத்து வரும் பாடல் நிமிர் திரைப்படத்திலிருந்து. பி. அஜ்னேஷ் லோக்நாத் இசையில்.

இரவு 7:55. பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒழிப்பது ஓ மை கடவுளே திரைப்படத்திலிருந்து லியோன் தாமஸ் இசையில்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகத்தின் பழங்கால கலைப் பொருட்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 11 மற்றும் 12 நூற்றாண்டுகளைச் சேர்ந்த தமிழகத்தின் வரலாற்று சிற்பங்கள் மற்றும் கலைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரை 600க்கும் மேற்பட்ட கலைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும்

0: நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க கலைப்பொருட்கள் மீட்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழை அரசியல் ஆதாயத்திற்காக சிலர் பயன்படுத்தி வரும் வேளையில் தமிழ் மொழியையும் கலாச்சார பெருமைகளையும் கொண்டாடும் பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் சுகாதார இயக்கமாக ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இயக்கத்தின் வழிகாட்டு குழு கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த இயக்கத்தின் கீழ் 94 கோடிக்கும் மேற்பட்ட மருத்துவ கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதில் 105 கோடி மருத்துவ ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த இயக்கத்தில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்களும் பதிவு செய்துள்ளதாக திரு ஜே பி நட்டா கூறினார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 31 பேருக்கு அவர் நியமன ஆணைகளை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பள்ளிக்கல்வி, வருவாய், சமூக நீதி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் கரூரில் பேசிய நிகழ்ச்சி அரசு பள்ளிகளில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் திமுக கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள பதிவில், பள்ளி வளாகங்களில் அரசியலுக்கு இடமில்லை என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்வது முறையல்ல என்றும், வகுப்பறைகளை சுய விளம்பர களங்களாக மாற்ற தவேக அரசு முயற்சித்தால் மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இதனை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு எடுக்க வேண்டும் என்றும் அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகம் முழுவதும் தகுதியான நபர்கள் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மற்றொரு தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள முதல்வர் பணியிடங்களை விரைவாக பூர்த்தி செய்ய தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 125 கல்லூரிகளில் முதல்வர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். கல்லூரிகளின் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இத்தகைய சூழல் தொடர அனுமதிக்கக்கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தவேக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை மற்றும் அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இதுதொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. இம்மனு தொடர்பாக தேர்தல் ஆணையமும் முதலமைச்சர் திரு விஜயும் வரும் 30ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அதுவரை இந்த தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட கூடாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சிங்கப்பெண் அதிரடி படை மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 3ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை 307 புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுதொடர்பாக 25 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கீர்த்தி மற்றும் பிரித்திகா பிரதீப் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பிரான்சின் லாப்ளேனில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் இனியன் பட்டம் வென்றார். சீனாவின் ஆடோஸில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் ஹாக்கி அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலீமா டேட் தலைமையிலான இந்த அணியில் 19 பேர் இடம்பெற்றுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி இசைத்து

நேரம் 8:05. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸில் சுட்டி குழந்தைகள் விரும்பும் நிகழ்ச்சியான பட்டாம்பூச்சிகள்

வருக வணக்கம். யார் பேசுறது? ஹலோ, லைன்ல இருக்கீங்க, யார் பேசுறீங்கப்பா? சத்தமா பேசுங்க, கேட்கல. ஹலோ வணக்கம், நீங்க லைன்ல இருக்கீங்க. குழந்தைகளே, நீங்கள் உங்களோட திறமையை வெளிப்படுத்தணுமா, நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கணுமா, உங்கள் மொபைல் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்களில் அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில்
1: நாளை 9:30.
0: சக்ரவியூகம் அத்தியாயம் 2.
2: என்ன என்ன சொல்ற ஸ்ரீதர், அந்த சுறாக்கள் எல்லாம் ரொம்ப கிட்ட வந்துருச்சு.
1: சீனாவின் மர்மத்தீவுக்குள் புலனாய்வு குழு.
0: சுறாக்களிடம் சிக்கிய எம்ஐபி குழுவினர்.
3: அப்ப நம்ம எம்ஐபி ஏஜென்ட் பிரபாகரை கொன்னது இவனாதான் இருக்கும் கனல் சார்.
1: நிகழ்ந்தது என்ன? திக் திக் நிமிடங்கள். கேட்க தவறாதீர்கள் நாளை 9:30.
0: சக்ரவியூகம்.

8:19 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸில் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். குழந்தைகளே, நீங்கள் உங்களோட திறமையை வெளிப்படுத்தணுமா, நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கணுமா, உங்கள் மொபைலை எடுங்க, டயல் பண்ணுங்கள். 25:30 மற்றும் 25:30 என்ற எண்களில் அழைக்கலாம். 04:52 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண் 1800.

0: 0000-425-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
0: 9498-34-5350.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253-1366.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இலக்கிய உலாம். இன்றைய இலக்கிய உலா நிகழ்ச்சியில் திருக்குறள் என்றைக்குமான இலக்கியம் சிறப்புரை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எஸ் தேவி அவர்கள்.
3: திருக்குறளை பலரும் பல்வேறு கண்ணோட்டத்தோடு அணுகி வருகின்றனர். அறநூல், அரசியல் நூல், ஆலோசனை நூல், சட்ட நூல் என்று பலரும் பலவிதமாக பகுப்பதுண்டு. எவ்வாறு

ஆயினும் காலம் கடந்த பெருமை திருக்குறளுக்கு உண்டு. அனைத்து குறள்களுமே எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியவை. வள்ளுவர் சிறந்த ஆலோசகராகவும் அவரது குறள்கள் அனைத்தும் ஆலோசனை தரும் கருத்து பெட்டகமாகவும் விளங்குகின்றன. மனிதனை மனிதனாக்கும் முயற்சியை திருக்குறள் மேற்கொள்வதால்தான் இன்றைக்கும் திருக்குறளின் தேவை அதிகரித்துள்ளது. இனி வரக்கூடிய காலங்களிலும் குடும்பங்கள் கட்டப்பட இக்குறளின் தேவை இன்னும் அதிகரிக்கும். கூடி வாழ்வது குடும்பம், அதாவது கணவனும் மனைவியும் ஒரு வீட்டில் இல்லறத்தில் அன்பால் இணைந்து பிள்ளைகளை பெற்று பெரும் செல்வத்தை உருவாக்க உறைந்து வாழும் இடமே குடும்பம் எனலாம். குடும்பம் என்ற சொல்லுக்கு உறவு, ஒரு இல்லத்தில் உள்ளோர், வீடு, மனை, குலம், குடி, இனத்தார், ஒரு குடிசையில் உள்ளோர் என்று அகராதிகள் பொருள் விளம்புகின்றனர். மனித சமுதாயத்தின் அடிப்படை குடும்பம் என்பர் சமூகவியலார். கணவன், மனைவி, பிள்ளைகள், மாமனார், மாமியார், உடன் பிறந்தவர்கள், நாத்தனார், மைத்துனர், இவர்கள் ஒருவர் மீது ஒருவர் காட்டும் அன்பு, பாசம், தியாகம், விட்டு கொடுக்கும் தன்மை போன்ற நற்பண்புகள் நிறைந்த ஒரு இடமே குடும்பம் என்று சொல்லுவதும் பொருந்தும். குடும்பம் என்பது கட்டிடம் சார்ந்த மனை அல்ல, மனமும் மனம் சார்ந்ததுமே இல்லறமாகும். குடும்பம் சிறந்து விளங்க வேண்டுமெனில் தேவையான சிறந்த வாழ்க்கை துணை, நன்மக்கட்பேறு, அன்பும் அடக்கமும், இனியவை கூறல், விருந்தோம்பல், இன்னும் இவை போன்ற பல பண்புகளை வள்ளுவர் பட்டியலிட்டுள்ளார். இப்பண்புகள் எல்லாம் இல்லத்தில் மனைவிக்கு மட்டுமே குறிப்பிட்டதாக கொள்ளாமல் கணவன் மனைவி இருவருக்குமானது என எண்ணி இருவரும் கடைபிடித்தால் மட்டுமே குடும்பம் மாட மாளிகை போல உயர்ந்து விளங்கும். மனித வாழ்க்கையில் வாழ்க்கை துணை என்பது திருமணம் என்ற உறவின் வழியாய் கிடைக்கப்பெறுவது. ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் திருமணத்திற்கு பின்பு வாழ்நாள் முழுவதும் துணையாக இருப்பது. வாழ்க்கை எனும் வழித்தடத்தில் இருவரும் ஒன்றாக பயணிக்க இருவருக்குமிடையே புரிதல் மிக அவசியம். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது பழமொழி. இருவருக்குமான மன இயலாகிய குடும்பத்தில் பொறுமை மிக அவசியமாகிறது. வாழ்க்கை துணை அறியாமையால் செய்யும் சிறு சிறு தவறுகளை பொறுத்து கொள்ளும் குணம் இருவருக்கும் வேண்டும். மனமிருந்தால் மார்க்கம் உண்டு என்பர். இதனை விளக்குவதாக, ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் என்ற குறள் அமைந்துள்ளது. மலையளவு போராட்டங்களாக இருந்தாலும் சிறிய புரிதல் மற்றும் பொறுமை இருந்தாலே போதும், அது மடு அளவாக மாறிவிடும். இத்தகைய புரிதலாகிய நல்ல பண்பும் பொறுத்து கொள்ளும் குணமும் உடைய வாழ்க்கை துணை அமைந்தால் சமூகத்தில் தலை நிமிர்ந்து மிடுக்குடன் உலாவலாம். மனைத்தக்க மாண்புடையல் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை என்ற குறளில் வாழ்க்கை துணையின் இயல்பினை வள்ளுவர் படம் பிடித்து காட்டுகிறார். மாறிவரும் இக்கால வாழ்க்கையில் குடும்பத்தின் வருவாய் அறிந்து செலவு செய்யும் வாழ்க்கை துணையாக இருவருமே இருக்க வேண்டும். சிலர் துணை இழந்தவராக அல்லது இருவரில் ஒருவர் மட்டுமே வருவாய் ஈட்டுபவராக இருப்பதால் இன்று இஃது இருவருக்குமே பொருந்தும். இறையருளால் கிடைத்த மக்கள் பேற்றினை சிறந்த முறையில் பேணி நல்லொழுக்கத்தில் வளர்க்க வேண்டும். ஆண் பெண் இரு குழந்தைகளையும் சமமாக பாவிக்க வேண்டும். சான்றோன் என கேட்கும் தாயாக, எண்ணோற்றான்குள் என கேட்கும் தந்தையாக இருக்க வேண்டுமெனில் தம் பிள்ளைகளை தம்மின் தம் மக்களை அறிவுடையவராக வளர்ப்பதில் இருவருமே அக்கறையுடையவர்களாக இருக்க வேண்டும். மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலன் நன்மக்கட்பேறு என்ற குறளில் வள்ளுவர் மனைமாட்சி எது என குறிப்பிடுகிறார். பிள்ளைகளுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே நீதி கதைகளை எடுத்துரைத்து இறை உணர்வோடு வயதில் மூத்தவர்களை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்று குடும்பத்தில் ஒன்று அல்லது இரண்டு என்ற எண்ணிக்கையில் உள்ள பிள்ளைகளுக்கு அதிகமாக செல்லம் கொடுப்பதால் பிடிவாதம் அதிகரிக்கிறது. குழந்தைகள் தவறிழைக்கும் போது கண்டித்து வளர்ப்பதில்லை. இந்நிலையில் அன்பு, பொறுமை, விட்டுக் கொடுத்தல், பகிர்ந்து உண்ணுதல், பெரியவர்களை மதித்தல்,
தோல்விகளை தாங்குதல், கிடைக்காத பொருளுக்கு ஏங்காமை போன்ற நல்ல பண்புகளை குழந்தைகள் கற்றுக்கொள்ள தவறிவிடுகின்றனர். இணையம் வந்த பின்பு அலைபேசிக்கு அடிமைகளாய் மாறிவிட்டனர். இவ்வாறு வளரும் பிள்ளைகள் பிற்காலத்தில் பெற்றோரை கவனிக்க தவறி முதியோர் இல்லத்தில் சேர்க்கின்றனர். இந்த நிலை மாற வேண்டுமெனில் கணவன் மனைவி இருவரும் குழந்தை வளர்ப்பில் அக்கறை செலுத்த வேண்டும். குடும்பங்கள் சிதைய

குழந்தைகள் காரணமாவதை தவிர்ப்போம், நல்ல சந்ததியை உருவாக்குவோம் என்பதை உறுதிமொழியாக நாம் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பம் கட்டப்படுவதற்கு அன்பே அடித்தளமாகின்றது. இந்த அன்பு தன்னலமற்றதாய் விட்டு கொடுக்கும் தன்மையுடையதாய் இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் உள்ளன்போடு வாழும்போது உள் பகை வளராது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்ற குறளில் வள்ளுவர் அன்பின் முதன்மையை சுட்டுகிறார். இன்றைய அன்பு சுயநலமுடையதாய் கணக்கு பார்ப்பதாய் இருக்கிறது. அன்பு அதிகமாக இருப்பதால்தான் அது தனக்கானது என்ற சுயநலம் தோன்றுவதாக காரணம் கூறுகின்றனர். இந்த சுயநலம் காலப்போக்கில் சந்தேகத்தை தோற்றுவித்து குடும்பம் சிதைய காரணமாகின்றது எனலாம். அதேபோல குடும்பம் கட்டப்பட அடக்கம் என்பதும் மிக அவசியம். அடக்கம் என்பதில் நாவடக்கம் மற்றும் மன அடக்கம் இரண்டும் அடங்கும். அடக்கமின்றி தான் என்ற எண்ணம் தலை தூக்கும் பொழுது ஆணவ சொற்களின் ஆரவாரம் ஒழிக்கத் தொடங்கும். இச்சூழலில்தான் வள்ளுவர் யாகாவாராயினும் நாகாக்க என்கிறார். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்ற குறளில் வள்ளுவர் சுடு சொற்களினால் ஏற்படும் விளைவினை சுட்டுகிறார். நாவில் சுடு சொற்கள் பிறக்கும் போது குடும்பம் சிதைந்து விடுகின்றது. அதேபோல மன அடக்கம் மிக அவசியம். இதனை வள்ளுவர் பிறனில் விளையாமை என்கிறார். பிறனில் விளையும் குற்றத்தை செய்பவர்களை வள்ளுவர் செத்தவர்களாகவே கருதுகிறார். இதனை விளைந்தாரின் வேறல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுகுவார் என்ற குறள் விளக்குகிறது. குடும்பம் கட்டப்பட இனியவை கூறல் இன்றியமையாதது என்கிறார் வள்ளுவர். வாழ்க்கை துணையிடம் காணப்படும் குறைகளையோ அல்லது கருத்து வேறுபாடுகளையோ அவர்கள் மனம் புண்படாத வகையில் எடுத்துரைப்பது குடும்பம் கட்டப்பட வழிவகுக்கும். இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன்கொளோ வன்சொல் வழங்குவது அது என்ற குறளில் இன்சொல்லின்மையினை விளக்குகிறார். பிறர் கூறும் இன்சொற்கள் தனக்கு இன்பம் தருவது போல பிறருக்கு இன்சொற்களையே வழங்குவது நன்மை பயக்கும். எதிர்மறையான சிந்தனையோடு கடுமையான சொற்களை பயன்படுத்துவதால் குடும்பங்களில் வீண் குழப்பங்களோடு உறவுகளில் விரிசலும் ஏற்பட்டுவிடும். எனவேதான் வள்ளுவர் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்கிறார். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்பர். நாம் பேசக்கூடிய சொற்கள் சிலரை தன்னம்பிக்கையோடு வாழ்வில் வெற்றியடையவும் செய்யும், சிலரை மனம் அடிவாக்கி தன்னம்பிக்கை இழக்கவும் செய்யும். எனவே காய் போன்ற வன்சொற்களை தவிர்த்து கனி போன்ற இனிமையான சொற்களால் குடும்ப உறவுகளை வெளிமையாக்குவோம். குடும்ப வாழ்வின் நோக்கமே விருந்தோம்பல் என்கிறார் வள்ளுவர். அவர் குடும்பம் கட்டப்பட இந்த உன்னத நெறியை கடைபிடிப்பது நல்லது என்கிறார். குடும்ப உறவுகளுக்கு விருந்தளிப்பது ஒரு சுவையான அனுபவம். ஒருவருக்கு வயிற்றுக்கு உணவளிப்பதன் வாயிலாக அவரது இதயத்தில் எளிதாக இடம்பெறலாம் என்பர். விருந்தோம்பலின் சிறப்பினை வள்ளுவர் செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு என்ற குறளில் சுட்டுகின்றார். அக்காலத்தில் வந்த விருந்தினர்களை இன்முகத்தோடு உபசரித்து இனி வரும் விருந்தினர்களை எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஆனால் இன்று விருந்தினர்களை உபசரித்து அவர்களிடம் நேரம் செலவிடுவதை யாரும் விரும்புவதில்லை. அப்படியே யாராவது வீட்டிற்கு வந்தாலும் நம் குழந்தைகளை அவர்களுடன் நெருங்க விடுவதில்லை. அவர்களை எந்த உறவு முறையில் அழைக்க வேண்டும், எப்படி உபசரிக்க வேண்டும் என்றெல்லாம் கற்றுக் கொடுக்காமல் அவர்களை விளையாடுவதற்கோ படிப்பதற்கோ அனுப்பிவிடுகிறோம். இதனால் வருங்கால சந்ததியினரை சரியான பாதையில் நெறிப்படுத்த தவறிவிடுகிறோம். எனவே குடும்பங்களுக்கு இடையேயான உறவுகள் பலப்பட வரும் விருந்தினர்களை கணவன் குடும்பத்தார், மனைவி குடும்பத்தார் என்று பிரித்து பார்க்காமல் அனைவரையும் உபசரிப்போம். குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். இதன் வழி குடும்ப உறவுகளை கட்டுவோம். மனிதன் விண்ணை தொடும் அளவு உயர்ந்து விட்டான். வேற்று கிரகத்திற்கும் சென்று வர வழிவகுத்து விட்டான். மனிதன் சிந்திக்கும் அளவிற்கு இயந்திரத்தையும் கூட சிந்திக்க வைத்து விட்டான். ஆய்வு கூடங்களில் அழகான குழந்தைகளை உருவாக்குகின்றான். எல்லாம் என் கையில் என்று புற வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதனுக்கு அக வாழ்க்கையில் அனைத்துமே அவன் கைகளை மீறிய நிலையில் அவன் கட்டுப்பாட்டிற்குள் அடங்காமல் இருக்கின்றன. காரணம், புற வாழ்க்கையில் ஆண் பெண் இருவரும் தங்களுக்கு தேவையானதை கற்கவும் அதன்படி நடக்கவும் செய்கின்றனர். ஆனால் அக வாழ்க்கையில் வாழ்க்கைக்கு தேவையான அறப்பண்புகளை கற்றுக்கொள்வதுமே

இல்லை, கற்க முயற்சிப்பதும் இல்லை. இதன் காரணமாகத்தான் புற வாழ்க்கையில் 1000 பேருடன் இணைந்து செயல்படும் அவர்களால் அக வாழ்க்கையில் 2 கூட இணைந்து வாழ்வது பெரிய கேள்விக்குறியாகிறது. உலகமே தன்னை திரும்பி பார்க்கும் அளவிற்கு சாதிக்கும் இவர்கள் குடும்பத்தை கட்டுவதற்கான வழியறியாமல் திகைத்து நிற்கின்றனர். குடும்ப அமைப்பில் உள்ள கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் உயர்ந்தவர்களும் அல்லர், தாழ்ந்தவர்களும் அல்லர். குடும்பம் கட்டப்படுவதில் இருவருக்குமே சம பங்கு உள்ளது. இன்றைய 2K கிட்ஸ் குடும்பம் நடத்தும் போது வாழ்க்கையில் துன்பம் என்றால் என்ன, விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை, சகிப்புத்தன்மை, பொறுமை போன்ற அறப்பண்புகளை கடைசி வரை கற்றுக்கொள்ளாமலேயே வாழ்க்கையை இழக்கின்றனர் அல்லது முடித்து கொள்கின்றனர். இவர்களுக்காகவே குடும்ப நல ஆலோசகராக வள்ளுவர் தந்துள்ள கருத்துக்கள் ஏராளம் தாராளம். இவை அனைத்தும் இலவசமானவை. மருத்துவர் என்ற பெயரில் ஆலோசனை வழங்குபவர்களுக்கு லட்சக்கணக்கில் பணத்தை செலவழிப்பதை விடுத்து குரலை கற்போம், குரல் வழி குடும்பத்தை கட்டுவோம். குடும்ப வாழ்க்கைக்கு இவ்வாறு நெறிமுறைகளை கற்றுக் கொடுத்த வள்ளுவன் மேலாண்மை செய்வதற்கு அலுவலகத்திலும் நமக்கு உதவி நிற்கின்றான். மேலாண்மை என்பது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் இன்றியமையாதது. தலைமை பொறுப்பில் இருக்கும் உயர் பதவியாளரது மேலாண்மை திறம் அத்துறை சார்ந்த வெற்றிக்கு பெரும் பங்கு வகிக்கின்றது. மேலை நாட்டவர் இன்று கூறிய மேலாண்மை கருத்துக்களை அன்றே திருக்குறளில் கூறி மேலாண்மை சிந்தனைக்கு வித்திட்டவர் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். அவர் விதைத்த மேலாண்மை சிந்தனைகளை காண்பதே நம்முடைய வாழ்க்கை நோக்கமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய பணிகளானது சிறந்து விளங்கும். ஒரு நிறுவனம் வெற்றிகரமாக நடைபெற முடிவெடுக்க ஆராய்ந்து அறிந்து செய்யும் முறை ஒன்று உள்ளது. அதனை ஆங்கிலத்தில் ஸ்வாட் அனாலிசிஸ் என்று சொல்வார்கள். நம்முடைய பலம், சக்தி, திறமை என்ன என்பதை நன்கு அறிந்து அதனை நாளும் வளர்த்து கொள்ள வேண்டும். இதனை வள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பதை பார்க்க முடிகிறது. வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல் என்ற குறளில் பணியின் தன்மை செய்து முடிக்கும் திறமை, தடுக்கக்கூடியவர் வலிமை, இதனை செய்வோர் திறமை பற்றி நன்கு அறிந்தவரே சிறந்த மேலாண்மை இயக்குனர் என கூறியுள்ளார். எந்த ஒரு செயலையும் செய்ய தொடங்குவதற்கு முன்பு திட்டமிடுதல் என்பது இன்றியமையாதது. ஒரு செயலை செய்ய தொடங்குவதற்கு முன்னரே அச்செயலில் ஈடுபட்டால் நமக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதா, அதில் காணப்படும் இடர்பாடுகள் எவை, அதனை களைய என்ன செய்ய வேண்டும் என திட்டமிடுதல் அவசியம் என்பதை வள்ளுவர் தம் குறளில் கூறியுள்ளார். அவை தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடம் கண்ட பின்னால் அது முடிவும் இடையூறும் முற்றியாங்கி எய்தும் படுபயனும் பார்த்து செயல். இதன் மூலம் திட்டமிடல் மேலாண்மைக்கு அவசியம் என்பது புலனாகின்றது. ஒரு நிறுவனத்தை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கு முடிவெடுக்கும் திறம் என்பது மிகவும் அவசியமானது. முடிவெடுத்தல் என்பது மேலாண்மையின் அவசியம் என்பதை தம் குறளில் வலியுறுத்தியுள்ளார். சூழ்ச்சி, முடிவு, துணிவெய்தல், அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. தனியாக முடிவெடுத்தல் அன்றி தாம் தேர்ந்தெடுத்த துறையில் வல்லவரை தேர்வு செய்து கலந்து ஆலோசித்து முடிவெடுத்தல் மேலாண்மைக்கு அவசியம் என்பது இக்குறளின் வாயிலாக புலனாகிறது. ஒரு பொருளை ஈட்டுவதற்காக செய்யப்படும் செலவு தொகை அதன் மேல் வருவாய் தரக்கூடியதா என்பதை முதலில் ஆராய வேண்டும். இதனை அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் என கூறியுள்ளார். மேலும் முதலிலாருக்கு ஊதியம் இல்லை, மதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை. பொருளை எவ்வாறு ஈட்ட வேண்டும், எதற்கு எப்படி செலவிட வேண்டும் போன்ற கருத்துக்களை பொருள் செயல் வகை என்ற அதிகாரத்தில் முதலீட்டின் முக்கியத்துவம் குறித்து செய்திகளையும் வெளிப்படுத்தியுள்ளார் வள்ளுவர். தொடர்ந்து பணியாளர் மேலாண்மை என்பதையும் குறளில் பதிவு செய்கிறார் வள்ளுவர். நிறுவனத்தை திறம்பட நடத்த நல்ல மேலாண்மை திறம் வாய்ந்த பணியாளர் இருக்க வேண்டும். பணியாளர் மேலாண்மை என்பது பணியாளரை தேர்ந்தெடுத்தல், தேர்ந்தெடுத்தவரிடம் தொழிலை ஒப்படைத்தல், பணியாளரை பேணுதல் போன்ற கடமைகள் திறம்பட செய்தலை குறிக்கிறது. தொழில் ஒப்படைத்தல் குறித்து வள்ளுவர் வினைக்கு உரிமை நாடிய பின்றை அவனை அதற்கு உரியனாக செயல்,
தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும்

தீரா இடும்பை தரும் எனும் குரட்பாக்களில் பணியாளர் மேலாண்மை குறித்து விளக்கமாக கூறியுள்ளார் வள்ளுவர். தொடர்ந்து, நாம் தொழில் செய்யும் இடம் காலம் போன்றவற்றை சிறப்பாக ஆராய்ந்து தேர்வு செய்ய வேண்டும் என்பதை இடம் கால மேலாண்மை என்று விளக்கியுள்ளார். நன்கு மேலாண்மை திறம் வாய்ந்தவர் எந்த ஒரு செயலையும் நன்கு திட்டமிட்டு மற்றவரிடம் கலந்து ஆலோசித்து செய்தாலும் அச்செயலில் வெற்றி பெற இயலாது. அச்செயலை தக்க இடத்தில் தக்க காலத்தில் செய்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். இதனைத்தான் வள்ளுவர் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செயின் என கால மேலாண்மை குறித்து விளக்கியுள்ளார். பொருள், கருவி, காலம், வினை, இடனுடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல். ஒவ்வொரு செயலையும் செய்யும் முன்பு நன்கு யோசித்து செயல்பட்டால் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று கால மேலாண்மையையும் இட மேலாண்மையையும் மிகவும் அழகாக விளக்கியுள்ளார் வள்ளுவர். திருக்குறள் ஆளுமை திறம் மற்றும் எதிர்கொள்ளும் சிக்கலுக்கு தக்க தீர்வுகளை தரும் கலைக்களஞ்சியமாகும். திருவள்ளுவர் மேலாண்மை வல்லுநராகவும் திகழ்கிறார். எனவே அவர் கூறிய மேலாண்மை கொள்கைகளை மனதில் இருத்தி செயல்பட்டால் நமது தொழில்களில் மிகவும் சிறந்த வெற்றிகளை அடைய முடியும். மனித சிந்தனை வளத்தின் களஞ்சியம் திருக்குறள். திருக்குறளின் சிந்தனைகள் எக்காலத்திற்கும் ஏற்றவை, தேவையானவை. மனிதனில் உதிக்கும் அத்தனை சிந்தனைகளுக்கும் வழியும் வாய்ப்பும் தெளிவும் திருக்குறளில் உண்டு. தற்காலத்தில் கணினித்துறையின் புதிய சிந்தனை மற்றும் செயல்வளமாக விளங்கும் செயற்கை நுண்ணறிவியல் துறைக்கான பல கூறுகளும் அத்துறையின் சிந்தனை மற்றும் செயல் நேர்த்திக்கும் வழிவகை காட்டுகிறது. திருக்குறளை இன்றைய செயற்கை நுண்ணறிவியல் துறையுடன் இணைக்கும் முயற்சியை பண்டைய ஞானத்தை நவீன தொழில்நுட்பத்துடன் ஒருங்கிணைத்தல் என்ற நோக்கில் எதிர்கொள்கிறது அத்துறை. செயற்கை நுண்ணறிவியல் துறைக்கான சிந்தனையும் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கிறது என்ற காரணத்தினால் திருக்குறள் என்றைக்குமான இலக்கியம் என்ற கூற்றினை நாம் ஒத்துக்கொள்ளலாம். மனிதன் சிந்தித்து செயல்படுவது போன்று பல்வேறு கணினி செய்நிரல்களை உருவாக்கி அவற்றை கணினியில் உள்ளீடு செய்து அதன் வழியாக ஒரு இயந்திரத்தை சிந்தித்து செயல்பட வைக்கும் முறையினை செயற்கை நுண்ணறிவு என்று எளிமையாக சொல்லலாம். கேட்டல், பார்த்தல், சுவைத்தல் என்ற நம்முடைய உணர்வுகள் அனைத்தையும் கொண்டு மனிதன் செய்யக்கூடிய பல்வேறு பணிகளை மனிதன் உதவியின்றி ஒரு இயந்திரமே செய்திட செயற்கை நுண்ணறிவு உதவுகிறது என்ற விளக்கம் எளிதில் செயற்கை நுண்ணறிவு பற்றி புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது. செயற்கை நுண்ணறிவியல் என்பது இயந்திரங்களுக்கு சிந்தனை ஆற்றலை ஏற்படுத்தும் துறையாகும். மனித மூளையை மனிதனை வழிநடத்தி செயல்பட வைக்கின்றதோ அதுபோல இயந்திரங்களை அவற்றினுள் சிந்திக்கும் ஆற்றலை கொண்டு வந்து தானாக செயல்பட வைக்கும் நடைமுறையே செயற்கை நுண்ணறிவியல் நடைமுறையாகும். ரோபோக்கள் தானாக செயல்படும் அளவிற்கு அறிவாற்றல் சிந்தனை ஆற்றல் பெற்றிருப்பது இதற்கான எடுத்துக்காட்டாகும். இருப்பினும் அதற்கும் மேலாக, அதாவது ரோபோக்களுக்கும் மேலாக மனித துணை இல்லாமல் சிந்திக்கும் ஆற்றலை இயந்திரங்களுக்கு வழங்குவதும் இயந்திரங்களை சிந்தித்து செயல்பட வைப்பதும் இத்துறையின் செயல்பாடாக அமைகிறது. அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று வள்ளுவர் அறிவை கருவி என்றே கருதுகிறார். அறிவு கருவியை கருவிக்குள் அடக்குகிறது. இன்றைய செயற்கை நுண்ணறிவியல் மனிதன் நுழைய முடியாத இடங்களிலும் மனித அறிவு செலுத்த முடியாத இடங்களிலும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த கருவிகள் பயன்படுத்த முடியும். இவ்வறிவினை அதிநுட்பம் என்கிறது திருக்குறள். அறிவறிந்து ஆழ்வினை உடைமை என்று திருக்குறள் செயற்கை நுண்ணறிவியலை எடுத்துரைக்கின்றது. செயற்கை நுண்ணறிவை மூன்று வகைகளில் வகைப்படுத்துகின்றனர். பொதுவான நிலை, குறுவட்ட நிலை, உயர்மட்ட நிலை. இதன் வகைகள் இப்படி மூன்றாக சொல்லப்பட்டுள்ளது. இதில் பொதுவான நிலை என்பது பரந்துபட்டது, மனித அறிவு செயல் சிந்தனைக்கு ஈடானது. குறுவட்ட நிலை என்பது குறுகிய நிலையில் ஒரு துறை சார்ந்து அத்துறையின் நுண்ணிய பகுதி, அதனால் பெறப்படும் பயன் ஆகியன கருதி அச்சிந்தனை தரத்தை மட்டும் உருவாக்குவது. முன்னது இன்னும் முழுமை பெற பல படிநிலைகள் உள்ளன. பின்னது தற்போது செயல்படுத்தப்படும் செயல்பாட்டுக்கும் வந்துள்ளது. உயர்மட்ட நிலை என்பது கருத்தளவில் தற்போது உள்ளது. இது மனித

0: தனை வளத்தை தாண்டி சிந்திக்கவும் செயல்படவும் நெருக்கடிகளை சமாளிக்கவும் ஆகிய பல திறன் கொண்டதாகும். செயற்கை நுண்ணறிவின் வழியாக சிறந்த இயந்திரங்களை உருவாக்கி அவற்றை தன் இயக்கமுடையதாக்கி பலமுறை ஒரே செயலை செம்மையுடன் செய்ய வைக்கும் செயல்திறனில் தர உயர்வு, நேரக்குறைவு, உற்பத்தி செலவினங்களை குறைத்தல், துல்லியமான விளைவு, உற்பத்தி அதிகரிப்பு முதலிய நன்மைகள் விளையும். செயற்கை நுண்ணறிவு தன்மையுடைய இயந்திரங்கள் தானே தகவல்களை பகுப்பாய்வு செய்து முன்னர் நடந்தவற்றை ஆய்ந்து பயனாளர்களுக்கு சிறந்ததை வழங்கும். செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் குழல். செயல்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க நல்ல வழி முன்னர் செய்தவர்களின் நடைமுறைகளை உள்வாங்கி அதன் பின் செய்தலாகும் என்கிறார் வள்ளுவர். இதுவே செயற்கை நுண்ணறிவு தன்மையுடைய இயந்திரங்களின் நடைமுறையாக கொள்ளப்படுகின்றது. இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ளவும் அதனை தாங்கி தகவல்களை பாதுகாக்கவும் செயற்கை நுண்ணறிவு இயந்திரங்களால் முடியும். மருத்துவத்துறை சார்ந்த செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தன் இயக்கமுடைய சிகிச்சையை அறுவை சிகிச்சையை வழங்க இயலும். பல உயிரினங்களை ஒரே நேரத்தில் காப்பாற்ற முடியும். புதிய மருந்துகளை கண்டறிய முடியும். கற்றலில் புதிய மாற்றங்களை கொண்டு வந்து தனித்தனியாக ஒவ்வொரு மாணவனையும் அருகே அமர்த்தி செய்முறை சார்ந்த திறன்மிக்க கல்வியை வழங்க இயலும். இவ்வாறு பல்வகை திறன் கொண்ட தன் இயக்கமாக சிந்தித்து வினையாற்றும் கருவிகளை கண்டறிதலே செயற்கை நுண்ணறிவியலின் வளர்ச்சியாகும். மனிதர்கள் பயன்படுத்திய இயந்திரங்கள் அவனால் இயக்கப்படும் நிறுத்தப்படும் தன்மை கொண்டவை. மனிதனால் இயக்கம் தொடங்கி வைக்கப்பெற்று இயந்திரத்தின் இயக்கம் குறிப்பிட்ட கால அளவு கருதி தானாக முடித்து வைக்கப்படும் கருவிகள் அடுத்த நிலையில் எழுந்தன. இன்று நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய துவைக்கும் இயந்திரம் இது போன்றதுதான். தற்போது தானாகவே தொடங்கி தானாகவே செயல்களை ஆற்றி அச்செயல்கள் வழியாக பயனையும் விளைவித்து தானே நிறுத்தி கொள்ளும் நிலையில் கருவிகள் வந்துவிட்டன. மனிதர்களால் இயக்கப்படுவது கருவி, தானே இயங்குவது செயற்கை நுண்ணறிவி கருவி. வள்ளுவர் கருவிகளின் இயல்பை செயற்கை நுண்ணறிவியலுக்கு ஏற்ப அறிவுறுத்துகிறார். அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின் என்ற குறளில் கருவியை காலத்திற்கேற்ப செயல்படுத்தினால் வினைகள் எளியனவாக அமையும் என்கிறார் வள்ளுவர். மருத்துவம், பயிரியல், விண்வெளி ஆய்வு, சுரங்க ஆய்வு போன்றவற்றில் தற்போது செயற்கை நுண்ணறிவு கருவிகள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. காலமறிந்த கருவிகளை உருவாக்கும் துறையாக செயற்கை நுண்ணறிவு துறை விளங்குகிறது. அரிய என்று அகாத இல்லை பொச்சாவா கருவியான் போற்றி செயின். இந்த குறளில் பொச்சாவா கருவி என்ற கருவியை குறிப்பிடுகிறார். பொச்சாவாத கருவி என்பதற்கு இடைவிடாத நிகழ்ச்சி, தப்பாத சூழ்ச்சியும் உடைய கருவி என்று பொருள் கொள்கிறார் பரிமேலழகர். தொடர்ந்து ஒரே பணியை செய்வதில் சலிப்படையாமல் ஒரே நேர்த்தியுடன் திரும்ப திரும்ப செய்யும் பண்பு செயற்கை நுண்ணறிவு சார்ந்த கருவிக்கு உண்டு. இதனையே இடைவிடாத நிகழ்ச்சி செயல்பாடு என்று கொள்ள வேண்டும். தப்பாத சூழ்ச்சி கணினி நிகழ்நிரல்களை குறிப்பதாக கொள்ள வேண்டும். பொச்சாவாமை என்ற அதிகாரத்தை தனியாக வள்ளுவர் இயற்றியுள்ளார். செய்யும் செயலில் ஆர்வக்குறைவு இல்லாமல் செயல்படுதல், நெகிழ்வின்றி செயல்படுதல் என்பதே பொச்சாவாத செயல்கள் ஆகும். இச்செயல்பாடு செயற்கை நுண்ணறிவு கொண்ட கருவிகளின் அடிப்படை செயல்திறமாகும். முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல் என்ற குறளில் ஒரு செயலை தொடங்குதல், செயலை முற்றுப்பெற வைத்தல், பயனையும் வெளிப்படுத்தல் என்ற நிலையில் வினை செயல்வகை அமைதல் வேண்டும் என்கிறது திருக்குறள். இவ்வினை செயல்வகை செயற்கை நுண்ணறிவு சார்ந்த கருவிகளின் இயக்கத்திற்கும் மிகவும் பொருந்தும். திருக்குறளை செயற்கை நுண்ணறிவு கொண்டு நோக்கும் இணையதளமும் உருவாக்க பெற்றுள்ளது. இத்தளத்தில் திருக்குறள் குறித்த எல்லா கேள்விகளுக்கும் விடை பகரப்படுகின்றது. மேலும் திருக்குறளை பகுப்பாய்வு செய்தல், உரைகளின் வழியாக உண்மையை பெறுதல், உலகளாவிய பார்வைக்கு திருக்குறளை முன்னிறுத்துதல், வாழ்க்கைக்கு திருக்குறளின் கொள்கைகள் கொண்டு வழிகாட்டல் போன்ற நோக்கங்களிலும் இத்தளம் செயல்பட வாய்ப்புகளை தருகின்றது. செயற்கை நுண்ணறிவால் பல பயன்கள் ஏற்பட்டாலும் அதற்கும் எல்லை உண்டு. மனிதநேயம், காலத்திற்கு ஏற்றபடி நடத்தல், செயல்படல், பண்பாடு காத்தல், நல்லவற்றை போற்றல் போன்ற நிலைகளில் பெரும் சவால்களை செயற்கை நுண்ணறிவியல் துறை எதிர்கொள்கின்றது. செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் என்ற திருக்குறள் உலக இயற்கையை அறிந்து செயற்கை நுண்ணறிவும் அதன் இயந்திரங்களும் செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறது. இது அமைச்சியல் சார்ந்த திருக்குறள் என்றாலும் செயற்கை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நிலையில் இக்குறள் நேரடியாக செயற்கை நுண்ணறிவியலுக்கு பொருளாகி வருகின்றது. நிகழ்கால உலகில் செயற்கை நுண்ணறிவியல் இயல்பான நடைமுறைக்கு வந்துவிட்ட துறையாக விளங்குகிறது. மேம்பட்ட தேடல், வழிமுறை நல்கும் தேடல், தகவல்களின் அடிப்படையில் பெறப்படுகின்ற தேடல் தேர்வு என்று தகவல் தொழில்நுட்பத்தில் அதிநுட்பம் காட்டுகின்ற துறையாக செயற்கை நுண்ணறிவியல் துறை அமைகின்றது. கணினி மொழி, நிரல் நிகழ்வு போன்றவற்றில் ஏற்பட்டுள்ள மிகச்சிறந்த வளர்ச்சி செயற்கை நுண்ணறிவியலாக பரிமளித்துள்ளது. மனிதரின் சிந்தனை ஆற்றல் தனித்தன்மை வாய்ந்தது. சிந்தனை வயப்பட்ட செயல்முறைகளை திட்பமுடன் செய்து வரும் துறை செயற்கை நுண்ணறிவு துறையாகும். இத்துறையின் நோக்கம், அடிப்படை, பண்பு ஆகியன குறித்தும் திருவள்ளுவர் எண்ணியுள்ளார். திண்ணியமான அவரின் எண்ணங்கள் தற்கால தகவல் வளர்ச்சியின் உயர்ச்சியாக செயற்கை நுண்ணறிவு சார்ந்தும் அமைந்துள்ளது என்பது ஏற்கத்தக்க முடிவாகும். திருவள்ளுவர் அறிவு எனும் கருவியை நேர்த்தியாக திட்பமுடன் தன் சிந்தனையுடன் செயல்படுத்தும் கருவி பற்றி எண்ணியுள்ளார். அவ்வெண்ணம் இன்றைய செயற்கை நுண்ணறிவு கருவிகளாக விளங்குகின்றன. செயற்கை என்பது உலகத்து இயற்கைக்கு ஒத்ததாக இருந்தால் மட்டுமே நன்மை செய்ய இயலும். மாறிடின் அக்கருவிகள் மனித இனத்தை அழிக்கும் நிலைக்கு சென்றுவிடும். இயந்திர ஆட்சி நடைபெறும். இவ்வெச்சரிக்கையை முன்வைத்து செயற்கை நுண்ணறிவு துறையினை நன்மையின் பக்கமாக வளர்த்து எடுத்துச் செல்ல வேண்டும். இப்படியாக வள்ளுவர் குடும்பம், மேலாண்மை, பேச்சு கலைஞர்களுக்கு வழங்கக்கூடிய பயிற்சியாளனாக வள்ளுவன் திகழ்வது, இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு பற்றிய செய்திகளை எடுத்துரைத்தது என்று இக்காலத்திற்கு ஏற்ற ஒரு படைப்பாக திகழ்கின்றது என்ற காரணத்தினால் வள்ளுவம் என்றைக்குமான இலக்கியம் என்று கூறலாம்.
1: இலக்கிய உலா நிகழ்ச்சியில் இதுவரை திருக்குறள் என்றைக்குமான இலக்கியம் சிறப்புரை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எஸ் தேவி அவர்கள்.

0: Benchmark domestic equity indices ended over 1% higher today, led by broad-based buying. We have a report.
1: The Sensex rose 828 points to close at 77,569. Nifty also climbed 244 points to settle at 24,207. The broader markets on the National Stock Exchange outperformed the frontline indices. The mid-cap 100 advanced 1.4%, while the small-cap 100 climbed more than 1.5%. Both the indices touched their fresh 52-week highs during the trading session. Earlier today, the benchmark indices opened higher amid positive global cues and maintained upbeat momentum throughout the session. In the forex market today, the rupee appreciated by 6 paise to close at 95 rupees and 32 paise against the US dollar. With Ayushi's report, Lalema Aneja Dang for Akashwani News.
0: The India Meteorological Department, IMD, has issued an orange alert for heavy to very heavy rainfall with isolated extremely heavy rainfall over Bihar, Uttar Pradesh, Assam, Meghalaya, Nagaland, Manipur, Mizoram, Tripura and Sub-Himalayan, West Bengal and Sikkim to the next 3 to 4 days. We have more from a correspondent.
2: The IMD has forecast heavy to very heavy rainfall over Delhi, Haryana, Chandigarh, Punjab, Arunachal Pradesh, Gangetic West Bengal, Himachal Pradesh, Uttarakhand, Jammu and Kashmir and Ladakh till the 16th of this month. The weather agency has predicted thunderstorms accompanied by lightning and gusty winds over the Andaman and Nicobar Islands, Andhra Pradesh, Madhya Pradesh, Telangana, Karnataka, Odisha, Tamil Nadu, Puducherry, Karaikal, West Madhya Pradesh, Chhattisgarh, Jharkhand and parts of the northeastern region during the next 3 to 4 days. Meanwhile, Delhi NCR witnessed cloudy skies and humid conditions today. With Soumya Sharan, Ishani Yadav, Akashwani News, Delhi.
0: In sports news and football, Spain will face Belgium in the second quarterfinal of the FIFA World Cup at Los Angeles Stadium in Inglewood tonight. France has already stormed into the semifinals after defeating Morocco 2-0 in the first quarterfinal in Boston. In Wimbledon tennis, Germany's Alexander Zverev stormed into the men's singles final, beating British wildcard Arthur Ferry in the semi-final this evening. The second-seeded Zverev produced a clinical performance to defeat Ferry in a straight sets 7-6, 6-2, 6-4. Meanwhile, another men's singles semi-final is underway between world number one and defending champion Jannik Sinner of Italy and seven-time Wimbledon champion Novak Djokovic of Serbia. In women's one-off test cricket match, India were 257 for 6 in the first innings against England at the iconic Lord's Cricket Ground when reports last came in. Earlier, England won the toss and opted to field. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi arrives in Auckland on the final leg of his three-nation tour, receives warm welcome from his New Zealand counterpart Christopher Luxon and Indian community. External Affairs Minister S. Jaishankar meets his Omani counterpart Badr bin Hamad Al Busaidi in Muscat, discusses issues of cooperation in trade, investments, connectivity, maritime, technology and defence. Ministers of State for Parliamentary Affairs Arjun Ram Meghwal and Dr. L. Murugan review preparations for upcoming monsoon session. Railway approves covers deployment on 680 route kilometres of Northern Railway to enhance safety and operational efficiency. In football, Spain to face Belgium in the second quarterfinal of FIFA World Cup tonight. And in Wimbledon tennis, Alexander Zverev of Germany storms into the men's singles final, beating British wildcard Arthur Ferry. And that is all in the news at 9. Good night.
3: நேரம் 9:15.
4: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
5: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் எல்நினோ தாக்கம் குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்த வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். இந்த எல்நினோ தாக்கத்தை கணக்கிடுறதுல பின்பற்றக்கூடிய நடைமுறைகள் என்ன சார்?
6: நிலப்பகுதியில் வந்து அப்சர்வேட்டரி இருக்குது, எங்களுடைய மெட்டலாஜிக்கல் அப்சர்வேட்டரி, வெப்பநிலை மெசர் பண்ணுவோம். ஆனால் கடலில் போய் நாங்கள் மேனுவலாக மெசர் பண்ண முடியாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து சேட்டலைட்டை தான் நம்பியிருக்கோம். சேட்டலைட் வந்து ரிமோட் சென்சிங் சேட்டலைட் ஐஆர் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து அந்த சேட்டலைட் சென்சர்ஸ் அது மூலிமா வெப்பநிலையை வந்து எடுக்கும். அது போக வந்து அந்த இடங்களில் வந்து மிதக்கும் ஃப்ளோட்டிங் அப்சர்வேட்டரி இருக்குது. ஆய்வு கப்பல்கள் அங்கே வந்து பசிபிக் பெருங்கடலுடைய மத்திய பகுதியில் அனுப்பி அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சரை வந்து மெசர் பண்ணுவோம். அந்த டெம்பரேச்சரை

0: மெஷர் பண்ணி அதனுடைய அடிப்படையில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அது போக வந்து இன்னொன்று காற்றினுடைய அழுத்தத்தை நாங்கள் வந்து கணக்கிடுவோம். அது ரெண்டு பகுதி, இந்த ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு பகுதி, அதாவது அது வந்து நார்த் பசிபிக் ஓஷன் சைடில் இருக்குது, டார்வின் ஒரு இடம், இன்னொன்று வந்து தஹிதி அப்படி ஒரு இடம் இருக்குது, அது வந்து ஈஸ்ட் பசிபிக்கில் இருக்குது. அந்த ரெண்டு பகுதியினுடைய காற்றழுத்த வேறுபாடு அதையும் நாங்கள் கணக்கிடுவோம். ஈஸ்ட் பகுதி வந்து பொதுவாக வந்து கூலாக இருக்கிறதுனால வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். வெஸ்ட் பகுதி வந்து வார்மாக இருக்கும், வார்மாக இருந்ததுன்னா ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். இது ரெண்டுக்குள்ளேயே டிஃப்ரென்ஸ், நார்மல் கண்டிஷனில் வந்து இந்த ஈஸ்டில் உள்ள ப்ரெஷர் மைனஸ் வெஸ்ட் ப்ரெஷர் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வரும். ஏன்னா இது வந்து அதிக ப்ரெஷர், இங்கே கம்மியான ப்ரெஷர், ஸோ ஈஸ்ட் மைனஸ் வெஸ்ட்டு நார்மல் பாசிட்டிவ் வந்துட்டு இருக்கும். அந்த எல்லின பீரியடில் வந்து இது வந்து ஆக்சுவலாக வார்ம் ஆகிறதுனால ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், இது வந்து கூடுதலாக இருக்கும். ஸோ இப்போ கரண்ட்டில் வந்து 21 எக்டா பாஸ்கல் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் மானிட்டர் பண்ணி தான் நாங்கள் வந்து இதை வந்து இப்போ எல்லினோ அப்படின்னு சொல்லுவோம். இது கரண்ட். ஃபியூச்சர் வந்து ஆக்சுவலாக இந்த டேட்டாவெல்லாம் மாடல், நியூமெரிக்கல் கிளைமேட் மாடல்னு சொல்லுவோம். இந்த அட்மாஸ்பியர், இப்போ நாங்கள் வெதர் ஃபோர்காஸ்ட் கொடுக்க இல்லையா, வெதர் ஃபோர்காஸ்ட்டு கிளைமேட் ஃபோர்காஸ்ட்லாம் கொடுக்கும். இது வந்து எப்படின்னா இந்த அட்மாஸ்பியரவே சிமுலேட் பண்ணும். அட்மாஸ்பியர் உள்ள சேஞ்சஸை வந்து இப்போ கண்டிஷன் இப்படி இருக்குன்னா நாளைக்கு என்ன நடக்கும்,
1: ஃபியூச்சர் எப்படி
0: எப்படி இருக்கு, ஃபியூச்சர் நெக்ஸ்ட் இயர் ப்ரிடிக்ஷன். டைனாமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அந்த ஈக்குவேஷனை ஃபீட் பண்ணி ஒரு ஒரு பேராமீட்டர் இருக்கும். இப்போ அட்மாஸ்பியரில் வந்து காற்று இருக்குது, காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கும், காற்றில் உள்ள ஈரப்பதம் எப்படி ஆகும் நாளைக்கு, அப்போ காற்றினுடைய ப்ரெஷர் நாளைக்கு எப்படி மாறும், இதெல்லாம் வந்து அந்த ஈக்குவேஷன்ஸ் மூலமா நாங்கள் வந்து சிமுலேட் பண்ணி சூப்பர் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி அதனுடைய ஃப்யூச்சரை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ எல்நினோ மானிட்டர் பண்ணதுக்கு வந்து இது அப்சர்வேஷன். ஸோ அப்சர்வேஷன் வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்கும், இப்போ எப்படி இருக்குது, இப்போ எல்நினோ இருக்குது, நெக்ஸ்ட் மந்த் 2 மந்த் 3 மந்த் அப்டர் 6 மந்த் இது எல்நினோ இருக்குமா, இல்லை வந்து நியூட்ரல் கண்டிஷன் போகுமா, இல்லை ஃபர்தர் வந்து எல்நினோ வந்து வெரி ஸ்ட்ராங் எல்நினோ மாறுமான்னு கிளைமேட் டைனாமிக்கல் மாடல்ஸ் யூஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் வந்து ஆக்சுவல் நாங்கள் மாடல் வச்சுருக்கோம், மான்சூன் மிஷன் கிளைமேட் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் இருக்குது, அதை வந்து நாங்கள் அதை ரன் பண்ணுவோம். வேர்ல்டு ஃபுல்லாக எங்களுக்கு ஒரு காமன் தான் டேட்டா கிடச்சிட்ருக்கோம், நாங்கள் இங்கேருந்து சிமுலேட் பண்ணிகிட்ருப்போம். அது போக வந்து அந்த அப்சர்வேஷன் பார்ட் வந்து ஆக்சுவலி யூஎஸில் வந்து NWS நேஷனல் ரிசர்வ் சர்வீஸ்ன்னு இருக்குது, அவங்களுடைய சென்டர் கிளைமேட் ப்ரிடிக்ஷன் சென்டர்னு ஒன்று இருக்குது, அவங்க தான் இந்த இதை மானிட்டர் பண்ணிட்டு மூவிங் கப்பலை அனுப்பி அங்களுடைய அப்சர்வேஷன் எடுக்குது, சேட்டலைட்டை வச்சு அந்த அப்சர்வேஷன் எடுக்குது, எல்லாமே அவங்க டேட்டாவை அப்சர்வேஷன் டேட்டா கொடுப்பாங்க. அவங்க ஒன்ஸ் அப்சர்வேஷன் டேட்டா வந்துச்சுன்னா அந்த சிமுலேஷன் வந்து எல்லோரும் பண்ணலாம், எல்லா நாடும் பண்ணிகிட்ருக்கோம். அப்சர்வேஷனல் ஆஸ்பெக்ட் வந்து அந்த CPS கிளைமேட் ப்ரிடிக்ஷன் சென்டர் யூஎஸில் இருக்குது, NWS நேஷனல் ரிசர்வ் சர்வீஸ்னு அவங்க பண்ணுவாங்க. இன்னும் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து பியூரோ ஆஃப் மெட்ரோலஜின்னு இருக்குது, அதுவும் எங்களுக்கு அவங்க மாதிரி மெட் டிபார்ட்மெண்ட், ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுடைய மெட் டிபார்ட்மெண்ட் பியூரோ ஆஃப் மெட்ரோலஜி, அவங்களும் இந்த வேலை பண்ணிகிட்ருக்காங்க. பசிபிக் பெருங்கலனுடைய வெப்பநிலையை கணிக்கிறதுல ப்ரிடிக்ஷனில் வந்து எல்லா நாடுகளும் சேர்ந்துருக்கு. ஏன்னா வந்து இப்போ ஆக்சுவலாக இப்போ ப்ரிடிக்ஷன் மாடல்னால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மாடல் இருக்கும், ஒரு மாடல் ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுத்துட்ருக்கோம், ஃபைனலாக வந்து அதனுடைய ஆவரேஜ் எடுத்து சொல்லுவாங்க. இப்போ ஒரு மாடல் சொல்லுவோம், இன்றைக்கி வந்து இயல்பிலேருந்து 1 டிகிரி சென்டிகிரேட்டுன்னு சொல்லுவாங்க, அடுத்து 2 மாதத்தில் வந்து வெப்பநிலை வந்து 1 டிகிரியாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவோம் ஒரு மாடல். இன்னொரு மாடல் வந்து 2 டிகிரி கொடுக்கும், இன்னொரு மாடல் வந்து 0.5 கொடுக்கும், ஆவரேஜ் எடுத்துக்கிறோம். பல நாட்டினுடைய மாடல் எல்லாம் கன்சிடர் பண்ணி இதெல்லாம் வந்து பிடிஷனுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கும். பட் அப்சர்வேஷனுக்கு வந்து சேட்டலைட், இந்த புய் அப்சர்வேஷன், ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ், அதுலேருந்து அப்சர்வேஷன் எடுக்குது, அந்த சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எடுக்குது, அதை வந்து மானிட்டர் பண்ணுவோம். பிடிக்ஷனுக்கு வந்து மாடல்ஸ், ஸ்டேட்டிஸ்டிக்கல் மாடல், டைனாமிக்கல் மாடல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ப்ரிடிக்ஷன் பண்ணுவோம்.
1: அதாவது நாங்கள் வந்து கேட்குற அந்த வெதர் ரிப்போர்ட் அப்படின்றது கடினமான வேலைகளுக்கு பிறகு அந்த ரிப்போர்ட் வந்து தயாராகி வருதுன்றது இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து புரியுது ஏற்படுத்துறீங்க. இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க இந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து சொன்னீங்க, எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து வானிலையை முன்கூட்டியே கணிக்கிறதுல உதவிக்கிறமா இருக்குது சார்? ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் நிறைய முன்னேற்றம் இல்லையா, வானிலை ஆய்வு மையத்துக்கு நிறைய ரேடாஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய வாங்க
0: கிடைக்கும். ஒரு 8 o'clock மாடல் சப்மிட் பண்ணிங்கன்னா அட்மாஸ்பியர் ஃபுல்லாக சிமுலேட் பண்ணி 24 hour ப்ரிடிக்ஸ் நாளைக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்காஸ்டே வந்து ஈவினிங்கில் தான் கிடைக்கும். அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு ஃபோர்காஸ்ட் கொடுக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு மார்னிங்லேயே ஃபோர்காஸ்ட் கொடுக்கணும். ஸோ இது மாதிரி இருந்தது கம்ப்யூட்டிங் பவர் வந்து முன்னாலெல்லாம் ரொம்ப குறைவாக இருந்தது. இன்னொன்று வந்து அந்த அட்மாஸ்பியரிக் அண்டர்ஸ்டாண்டிங்குமே வந்து முன்னால் அந்த அளவுக்கு இல்லை. அட்மாஸ்பியரிக் ப்ராசஸ் கம்ப்யூட்டேஷன் இந்த அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா, ஏன்னா முன்னாலெல்லாம் வெதர் ப்ரிடிக்ஷன் மாடல்னா துல்லியத்தன்மை, துல்லியத்தன்மைனா முன்னால் வந்து இப்போ நம்ம ரன் பண்ணும்போது இப்போ இந்தியாவை நம்ம வந்து அப்படியே ஈக்குவலாக டிவைட் பண்ணுவோம். இப்போ நம்ம டைல்ஸ் போடுறது இல்லையா, டைல்ஸ் வந்து 1 மீட்டர்லேயும் டைல்ஸ் இருக்குது, 10 சென்டிமீட்டர்லேயும் டைல்ஸ் போடலாம், 5 மீட்டர் பை 5 மீட்டர் போடலாம். ஸோ இது மாதிரி தான் வந்து ஆக்சுவலாக நம்ம இந்தியாவை டிவைட் பண்ணுவோம், ஒரு ஈக்குவலாக டிவைட் பண்ணி அதில் வந்து கம்ப்யூட்டர்

நடந்துட்டு இருக்கும். ஸோ முன்னால் வந்து இந்த கம்ப்யூட்டேஷன் வந்து கம்ப்யூட்டிங் பவர் கம்மியாக இருந்ததுனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவை வந்து நம்ம வந்து 500 கிலோமீட்டர் பிரிப்பாங்க. இந்தியாவுக்கு மேலே பாயிண்ட்ஸ் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். மீன் பிடிக்கும் போது பெரிய வலையில் மீன் பிடிக்கிறதுக்கு சின்ன வலையில் மீன் பிடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ பெரிய வலையில் மீன் பிடிச்சா சின்ன மீன்லாம் வந்து உருகி போயிடும். ஸோ அதே மாதிரி தான் முன்னால் வந்து நாங்கள் வந்து 500 கிலோமீட்டரில் வந்து இந்த நியூமெரிக்கல் மாடல் ரன் பண்ணிட்டு இருந்தோம். வேர்ல்டு ஃபுல்லாக இதான் நடக்கும். ஒரு சில ப்ராசஸ் மட்டும் கேப்சர் ஆகும். இப்போ பெரிய சைக்ளோன் ஃபார்ம் ஆயிருக்கு. சைக்ளோனுடைய ரேடியஸ் வந்து 1000 கிலோமீட்டர்லேருந்து 1500 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கும். ஸோ சைக்ளோன்லாம் கேப்சர் ஆகும். இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவோம், அது எல்லாம் கேப்சர் ஆகும். இது மாதிரி இந்த பெரிய சினாப்டிக் ஸ்கேல் வெதர் சிஸ்டமில் அதில் கேப்சர் ஆகும். அந்த மாடலில் சின்ன சின்ன இப்போ தண்டர் ஸ்டார்ம் கேப்சர் ஆகாது, உள்ளே ஃபில்டர் ஆகி போயிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பெரிய கிரிட் போட்டிருக்கோம். ஏன்னா அப்போ நம்ம கம்ப்யூட்டிங் பவர் இல்லை. ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டிங் பவர் அதிகமானனால இப்போ எல்லாமே நம்ம 1 கிலோமீட்டர் கிரீட் சைஸில் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எதுவுமே உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாது, எதுவும் மிஸ் ஆகாது. ஃபுல் எல்லா சிஸ்டமும் கேப்சர் ஆகிட்டு இருக்கும். இன்னும் உனக்கு டேட்டாவும் அதிகமாகுது. ஏன்னா முன்னால் எங்களுக்கு வந்து டேட்டா சோர்ஸ் கம்மி, சேட்டலைட்டு ரேடார் இதெல்லாம் இது அதிகமாக இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு வந்து அனாலிசிஸ் அதிகமாக இருக்குது, கம்ப்யூட்டிங் பவர் அதிகமாக இருக்குது. இப்போலாம் வந்து பெட்டா பிளாப்ஸில் கம்ப்யூட்டிங் பவர்

0: அப்படின்னு போகிற அதிகமானதுனால இப்போ எல்லாமே நம்ம 1 கிலோமீட்டர் போய் 1 கிலோமீட்டர் கிரீட் சைஸில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ எதுவுமே உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாது, எதுவும் மிஸ் ஆகாது, ஃபுல் எல்லா சிஸ்டமும் கேப்சர் ஆகிட்டு இருக்கும். இன்னும் உனக்கு டேட்டாவும் அதிகமாகுது, ஏன்னா முன்னால் எங்களுக்கு வந்து டேட்டா சோர்ஸ் கம்மி, சேட்டலைட்டு ரேடார் இதெல்லாம் இது அதிகமாயிருக்கு. அதனால் வந்து உங்களுக்கு வந்து அனாலிசிஸ் அதிகமாயிருக்கு, கம்ப்யூட்டிங் பவர் அதிகமாக இருக்குது. இப்போலாம் வந்து பெட்டாப்ளாஸில் கம்ப்யூட்டிங் பவர் இருந்துட்டுருக்கு, ஒரு செகண்டுக்கு வந்து 10^15 அதை விட அதிகம். அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து இப்போ பெட்டாப்ளாப்க்கு அதுக்கு மேலேயும் போகுது கம்ப்யூட்டிங் பவர், அவ்வளோ கால்குலேஷன் ஒரு செகண்டில் பண்ணும்.
1: அதனாலதான் இப்போ வந்து ஹவர்லி ரிப்போர்ட்லாம் கூட ஒரு சில சமயத்தில் வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம் சார், இந்த புயல்கள் வரக்கூடிய காலங்களில் வந்து நிறைய ப்ரெடிக்ஷன் வந்து கொடுக்குறீங்க, மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுனால தான் இவ்வளோ வந்து நமக்கு கொடுக்க முடியுதா?
0: ஆமாம், வந்து இப்போ நம்ம ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும், அவர் ரிப்போர்ட் கொடுக்கணும், உங்களுக்கு அதை விட கம்மியான சமயத்தில் வந்து அப்சர்வேஷன் கிடச்சிருக்கணும். ஒன்று வந்து மேனுவல் அப்சர்வேஷன், அது வந்து லிமிட்டட் தான். இப்போ நீங்கள் கடலில் வந்து ஒரு புயலை வந்து மானிட்டர் பண்ணுதீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடாருடைய அப்சர்வேஷன் எவ்ரி 10 மினிட்ஸ் கிடைக்கும், சேட்டலைட்டுடைய அப்சர்வேஷன் 20-30 மினிட்ஸ் அந்த இன்டர்வெல்ல கிடைச்சிட்டு இருக்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு இருப்போம். இதெல்லாம் டெக்னாலஜி வளருது. இப்போ இஸ்ரோ வந்து ஆக்சுவலாக அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா இதை விட கம்மியான டேத்துக்கு வந்து சேட்டலைட் இமேஜை ப்ராசஸ் பண்ண மாதிரி நடந்துட்டு இருக்கு. இப்போ ரேடார் 10 மினிட்ஸ் கொடுத்துக்க மாதிரி அவங்களும் நாங்கள் வந்து 5-10 மினிட்ஸில் கொடுக்கும் அது மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது டெக்னாலஜி, இந்தியா ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிட்டு வந்து இமேஜ் அனுப்பும், ஸோ அதை குயிக்காக ஸ்கேன் பண்ணி அனுப்புற மாதிரி ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் டெக்னாலஜி வளர வளர ஸோ நமக்கு வந்து ஃபோர்காஸ்ட் இம்ப்ரூவ் ஆகும், முன்னால் வந்து கிடையாது. ஸோ இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இன்னொரு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் கூட அங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் முன்னால் ஏன் யூஸ் பண்ண முடியாது, அவங்களுக்கு டேட்டா கம்மியாக இருந்தது. இப்போ டேட்டா இருக்கனால வந்து ஏஐ கூட யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏஐ வந்து வெதர் பேட்டர்னை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்.
1: இப்போ இந்த எல்நினோ காலகட்டத்தில் வந்து புயல்களோட தாக்கம் அப்படின்றது எப்படி இருக்கும் சார், அதனால் ஏற்படக்கூடிய மழை அளவு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் சார்?
0: பொதுவாக ஆக்சுவலாக வந்து எல்நினோ பீரியடில் வந்து புயல் சிவியராக தான் இருக்கும். இன்னும் நம்ம வந்து ஒரு வெதர் சிஸ்டத்தை நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து தடுக்க முடியாது, கணிக்கலாம், அதனுடைய இம்பாக்டை மினிமைஸ் பண்ணலாம். ஒரு சைக்ளோனுக்கு வரப்போகுது தெரிஞ்சுன்னா அது தகுந்தபடி நம்ம வந்து தாழ்வான பகுதியில் இருக்க மக்களை வந்து மேடான பகுதி கொண்டு போகலாம். இது மாதிரி நம்ம வந்து இம்பாக்டை வந்து மினிமைஸ் பண்ணலாம், லைஃப் லாஸை வந்து மினிமைஸ் பண்ணலாம். அதனுடைய அந்த சிஸ்டத்தை நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ ஒரு சைக்ளோனுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா ஸ்டாப் பண்ண முடியாது,
1: எதுவும் பண்ண முடியாது. பட் அதோட இம்பாக்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இம்பாக்டை வந்து குறைக்கும்.
0: இப்போ முன்னாலெல்லாம் ஆக்சுவலாக வந்து நம்ம சூப்பர் சைக்ளோன்னு ஒன்று ஒடிசாவில் நடந்தது 1990 1000 பேர் இறந்துட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து நம்மளுடைய டெக்னாலஜி இல்லை, நம்ம ஃபோர்காஸ்ட்
1: கொடுத்து
0: கம்மியாக இருந்தது, நம்ம குடித்த இடம் வந்து மாறி போய் இதாகிடுச்சு. ஆனால் இப்போலாம் வந்து அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சைக்ளோனில் அந்த லைஃப் லாஸ் வந்து வெரி மினிமல், ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம அந்த எங்களுடைய டெக்னாலஜினால வந்து நாங்கள் ஏரியா வந்து சொல்லியிருந்தோம் இந்த இடத்துக்கு வரதுன்னா ஓகே அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 50 கிலோமீட்டர் ரேடியஸ் தான் உங்களுக்கு வந்து எரர் வரும்.
1: அந்த எரர் வந்து கூட அந்த கடைசி நேரத்தில் அது காற்றின் திசைவேக மாறுபாடு அந்த மாதிரி காரணமாக
0: கடலில் வந்து புயல் இருந்ததுன்னா புயலுடைய பாதையை டிசைட் பண்ணுறது வந்து ஒன்று வந்து கடலினுடைய வெப்பநிலை. கடலில் வந்து புயல் இருக்கும்போது அந்த வெப்பநிலை எங்கே கம்மியாக இருக்கோ அதை நோக்கி தான் நடக்கும். மெயின் வந்து லோ ப்ரெஷர் ஏரியா, அதை எடுத்து கொண்டு போகிறது வந்து அந்த அப்பர் லெவலில் உள்ள விண்டு ஸ்டீரிங்கர்னு சொல்லுவோம். சப்போஸ் வந்து இப்போது சைக்ளோன் வந்துருக்கு, அதில் வந்து மிடிலில் வந்து காற்றினுடைய விஷயம் எங்கே இருக்கோ அந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ காற்று வந்து கிழக்கிலேருந்து மேற்கு நோக்கி அடிச்சுன்னா கிழக்கு எனக்கு போயிட்டு இருக்கும். இப்போ காற்று வந்து வடகிழக்கிலிருந்து தென்மேற்கு நோக்கி அடிச்சதுன்னா அது வந்து தென்மேற்கு நோக்கி நாகணும். இது வந்து ஆக்சுவலாக எப்படின்னா நாங்கள் வந்து ப்ரிடிக்ஷன் வந்து கடலில் வந்து அப்சர்வேஷன் கிடையாது, எஸ்டிமேஷன் சேட்டலைட்டினுடைய டேட்டா வச்சு எஸ்டிமேட் பண்ணிகிட்டு இருப்போம். அதில் அந்த எஸ்டிமேஷன் வந்து அப்பப்போ மிஸ் ஆகலாம். இப்போ அப்சர்வேஷன் மிஸ் ஆகாது, மேனுவல் அப்சர்வேஷன். இப்போ லேண்ட்லன்னா நாங்கள் வந்து அப்பர் ஏரை மெஷர்மெண்ட் பண்ணுவோம், அப்பர் ஏரை ஃபுல்லாக நாங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய அப்படியே காற்றினுடைய விசை திசை எங்கே மூவ் ஆகிட்டு இருக்குது, எங்கே காற்று எங்கே மூவ் ஆகிட்டு இருக்கு, அதனுடைய இறப்பதை எப்படி எனக்கு எல்லாமே நாங்கள் லேண்டில் வந்து மெஷர் பண்ணுவோம். கடலில் வந்து
1: அது முடியாது,
0: அதனால் சேட்டலைட்டை வச்சு பண்ணுவோம். சேட்டலைட் வந்து எஸ்டிமேட் பண்ணுவோம், ஏன்னா மோஸ்ட்லி வந்து லோ எர்த் ஆர்பிட்டிங் சேட்டலைட் அது வந்து ஒரு 700 கிலோமீட்டர்லேருந்து பார்க்கும். பட் அதனுடைய ஃப்ரீக்வன்சி கம்மி, அது ஒரு நாளைக்கு 1 or 2 times தான் கவர் ஆகும். பட் மோஸ்ட்லி நாங்கள் ரன் பண்ணியிருக்கிறது வந்து ஜியோ ஸ்டேஷனரி தான். அந்த ஜியோ ஸ்டேஷனரி 36 கிலோமீட்டர்லேருந்து பார்த்துட்ருக்கு, அது ஒரு லிமிட்டேஷன். ஸோ அதனுடைய எஸ்டிமேஷனை வச்சு தான் நம்ம வந்து எல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரேடியேஷன் மேலே போவோம், ஸோ அதை வச்சு அதனுடைய நம்ம சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்லாம் எஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அலிவர்ஸில் லிமிட்டேஷன்லாம் இருக்குது, ஏன்னா வந்து இப்போது க்ளவுடு அதிகமாக இருக்க நேரத்தில் அந்த சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சரோட எஸ்டிமேஷன் வந்து கொஞ்சம் தப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால வந்து உங்களுக்கு வந்து அப்போ வந்து அந்த ட்ராக்னுடைய மிஸ்மேட்ச் ஆகும். நம்ம இந்த இடத்துல ட்ராக் கரெக்டாக இருக்குன்னு இருப்போம், பட் அந்த இடத்துல ட்ராக் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கலாம், இன்னொரு பகுதியில் வந்து கம்மியாக இருந்ததுன்னு அந்த அந்த நோக்கி போயிட்டு இருக்கும். கடலில் வந்து எல்லாம் ஓப்பன் தான், ஓப்பன் ஏரியா எங்கேனாலும் போகலாம், 360 degrees எங்கேனாலும் போயிட்டு இருக்கலாம். ஆனால் எல்லா டிகிரியும் போகாது,
1: அதுக்கு எந்த பக்கம் ஓகேவோ அந்த பக்கம்
0: அந்த பக்கம் எப்படி ஓகேன்னா கடலினுடைய மேற்பரப்பு வெப்பநிலை அதிகமாக இருக்கணும், ப்ரெஷர் கம்மியாக
1: இருக்கணும்,
0: ப்ரெஷர் கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த வெப்பநிலை அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் கம்மியாகும், ஸோ அந்த பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கோம். அது போக அந்த காற்றினுடைய திசை, ஸோ சைக்ளோன் வந்து இப்போ

0: 12 கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா, ஸோ மெயின் சென்டர் பகுதியில் எங்கே காற்று அடிக்கும் அந்த பகுதி அப்படி அந்த புஷ் பண்ணிச்சுன்னா அந்த அந்த பகுதியை போயிட்டு இருக்காங்க.
1: எல்நினோ பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. இப்ப பொதுமக்கள் வந்து இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க செய்ய வேண்டியது இல்லை சார், ஏன்னா தவறான தகவல்களை அவங்க வந்து நம்ப கூடாது. சரியான தகவல்களை வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து இப்ப சமூக வலைதளத்துல அடிக்கடி வந்து தகவல் கொடுத்துட்டே இருக்கீங்க, இதெல்லாம் வந்து அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னும் என்னென்ன விஷயம் செய்யலாம் சார் பொதுமக்கள் சரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், தேவையில்லாம பயப்படக்கூடாது.
0: எல்நினோ என்பது ஒரு இயற்கையான நிகழ்வு, அதை அவங்க புரிந்து கொள்ளணும் ஃபர்ஸ்ட். இது வந்து இப்போ சைக்ளோனோ அதாவது புயல் இல்லைன்னா சுனாமி மாதிரி ஒரு சிவியர் வெதர் பினாமினம் கிடையாது. கிளைமேட் பினாமின்னா அதனுடைய தாக்கம் இருக்கும். இப்போ இந்த சோசியல் மீடியானால மக்கள் வந்து ஆக்சுவலாக எல்நினோ அப்படின்னாலும் எல்லாம் பயத்தில் இருந்துட்டு இருக்காங்க, பயப்பட தேவையில்லை. வடகிழக்கு பருவமழை நேரத்தில் வந்து இயல்பை விட அதிகமான மழை இருக்கும். வெப்பநிலை வந்து ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் இறந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம், வெப்பநிலை இருந்துட்டு இருக்கோம். அது நம்ம வந்து அது தகுந்தபடி வந்து இப்போ சின்ன குழந்தைகள் வயசானவர்களை வந்து வெயில் நேரத்தில் வந்து அது மதியம் வெளியே போகாமல் இருக்கணும். ஆமாம், அது வெளியே போனால் கூட அவங்க தண்ணியும் குடிக்கணும், வெளியே போயிட்டு வரணும். முடிந்த அளவுக்கு இந்த விவசாயம் வேலை பண்ணதவங்க அந்த பகலில் 12 ஒரு 2-3 வரைக்கும் வந்து அந்த வேலையை வந்து தவிர்க்கிறது நல்லது, என் நிழல இருந்துக்கலாம். எல்நினோ என்பது இயற்கையாக ஏற்படும் ஒரு காலநிலை நிகழ்வு என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்நினோவை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, இதனால் மழை மற்றும் வெப்பநிலை மாற்றங்கள் ஏற்படலாம். விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மிக முக்கியமாக விவசாயிகள் இந்திய வானிலை ஆய்வு மையம் வழங்கும் அதிகாரப்பூர்வ வானிலை முன்னறிவிப்புகள் மற்றும் எச்சரிக்கைகளை தொடர்ந்து கவனித்து அதுக்கேற்ப செயல்பட வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சார், குறிப்பா வந்து இறுதியா நீங்க சொன்னது விவசாயிகளுக்கான ஒரு வானிலை முன்னறிவிப்பு அப்படின்றது வானிலை மையம் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. தேவையற்ற அச்சம் வந்து விவசாயிகளோ பொதுமக்களோ கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இதுக்கப்புறம் வந்து வானிலை ஆய்வு மையத்தோட தகவல்களை சரியா வந்து ஃபாலோ பண்ணி மக்கள் வந்து அச்சம் இல்லாம இருப்பாங்க. நம்மளாம் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்கள், எல்நினோனா என்ன, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், தேவையற்ற அச்சங்கள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. மேலும் நம்மளுடைய தொழில்நுட்பம் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, அதன் அடிப்படையில வானிலை ஆய்வு மையம் எவ்வளவு வந்து அட்வான்ஸ்டா வந்து கணிப்புகளை வந்து வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு, உங்களுடைய பணி எவ்வளவு சிறப்பா இருக்குன்றதையும் சொன்னீங்க. ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. மிக்க நன்றி சார்.
0: நன்றி.

நேரம் இரவு 9:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் நேயர்கள் விரும்பி தங்களது விருப்ப பாடல்களை கேட்க காத்திருக்கும் நிகழ்ச்சியாக காற்றில் விரியும் கடித மலர்கள். வழக்கம் போல இன்றைய காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் அடுக்கடுக்கான பல கடிதங்கள் என்னோட கைகளில் இருக்குது. இந்த கடிதங்களிலிருந்து வரக்கூடிய பாடல்கள், நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்களானது உங்களோட நினைவிற்கும் உங்களோட மனதிற்கும் ஒரு ஆறுதலான ஒரு விருப்பத்தை தரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் விக்னேஷ் அர்ஜுனன். நேயர்கள் தங்களது விருப்பமான பாடல்களை இந்த காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் எதிர்வரும் நாட்களில் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு சின்ன விஷயந்தான், ஒரு மடல் எழுதி இந்த நிகழ்ச்சிக்கு அனுப்புங்க. எழுத வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மது

மதுரை வானொலி நிலையம், சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு. காற்றில் விடியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில முதலாவதாக விருப்ப பாடலாக வந்து அலங்கரிக்கக்கூடியது யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பகுதியைச் சேர்ந்த எஸ்பி பாபு சரஸ்வதி பாலமுருகன் அவர்களோட விருப்ப பாடல் தான் பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து. சிறு கூட்டுல அப்படின்னு ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. இந்த இரவு நேரத்தை ரசிக்கும் விதமாக பாடல் இதோ உங்களது விருப்பத்திற்கேற்ப வளம் வர காத்திருக்கிறது.

0: தொடர்ந்து காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில யாரோட விருப்ப பாடல் வளம்பரம் காத்திருக்குது?
1: மதுரை கைத்தறி நகர் குமரன் காலனியில் இருந்து ஸ்ரீதேவி குமரன், சூரிய நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி விரும்பி கேட்டிருக்கும் பாடல் பொறி திரைப்படத்திலிருந்து, பேருந்தில் நீ எனக்கு ஜன்னல் ஓரம்.
0: இதோ நீங்கள் கேட்ட விருப்ப பாடல் உங்களுக்காக வருகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில்
1: நாளை இரவு மணி 9:30.
0: சக்ரவியூகம் அத்தியாயம் 2.
2: என்ன என்ன சொல்ற ஸ்ரீதர், அந்த சுறாக்கள் எல்லாம் ரொம்ப கிட்ட வந்துருச்சு.
1: சீனாவின் மர்மத்தீவுக்குள் புலனாய்வு குழு.
0: சுறாக்களிடம் சிக்கிய எம்ஐபி குழுவினர்.
3: அப்ப நம்ம எம்ஐபி ஏஜென்ட் பிரபாகரை கொன்னது இவனாதான் இருக்கும் கனல் சார்.
1: நிகழ்ந்தது என்ன? திக் திக் நிமிடங்கள். கேட்க தவறாதீர்கள் நாளை இரவு மணி 9:30.
0: சக்ரவியூகம்.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
6: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
7: நேரம் இரவு 9:44 ஆகுது. தொடர்ந்து காற்றோட இந்த அலைவரிசைகளில் நமது நேயர்கள் நமக்காக, அதாவது அவங்களோட விருப்ப பாடலை நமக்காக எழுதி அனுப்பின கடிதங்களோட விருப்ப பாடல்கள் தான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நேயர்களே. காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிறைவேறக்கூடிய விருப்ப பாடல் யாருடையது?
8: இளையான்குடி இக்பால், சித்தி கதிஜா விரும்பி அனுப்பியிருக்கக்கூடிய பாடல் இதய கோயில் திரைப்படத்திலிருந்து, இதயம் ஒரு கோயில்.
7: இதோ நீங்கள் கேட்ட பாடல். நீங்களுக்கும் இந்த அலைவரிசைகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அத்துணை நேயர்களுக்காகவும் பாடல் வருகிறது.

0: தொடர்ந்து காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில விருப்ப பாடல்கள் தொடர்ந்து வளம் வந்துகிட்டே இருக்குது. நேயர்கள் தாங்கள் விரும்பி கேட்ட பாடலையோ இல்ல விருப்பமாக தாங்கள் வானொலியில கேட்கணும் அப்படிங்கிற பாடல்களையோ நீங்க எங்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு. உங்களது விருப்ப பாடல்கள் அடங்கிய மடல்களை வரவேற்கும் விதமாக காத்திருக்கிறது காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒழிக்கக்கூடிய விருப்ப பாடல் யாருடையது?
1: குண்டந்தல் பட்டியலிருந்து மா தவமணி எழுதி அனுப்பியிருக்கிறார். படம் ராசாமகன் வெளிவந்த ஆண்டு 1994. பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், S ஜானகி. பாடல் வரிகள் கவிஞர் வாலி, இசை இளையராஜா, பாடல் 5 கஜம் காஞ்சிப்பட்டு. இத்துணை தகவல்களையும் நமக்காய் கடிதமலரில் எழுதி அனுப்பியிருக்கிறார். அவர் விருப்ப பாடல் அவருக்காகவும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அத்துணை நேயர்களுக்காகவும் பாடல் இதோ காற்றலையில்.
0: பொதுவாக பாடலை மட்டும்தான் கேட்டு எழுதுவாங்க, படம் பேர சொல்லுவாங்க. ஆனால் இந்த நேயரோ கூடுதல் தகவல்களையும் கொடுத்து இந்த பாடலுக்கான முக்கியத்துவத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதோ அவருக்காகவும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கானும் ஒரு பிடித்தமான பாடல் வருகிறது.

0: இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்த காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.
1: ஆகாஷ்வாணி இசைக்கு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 10 மணி.

மனதை வருடும் மெல்லிய தென்றலோடு வானலைகளின் வழியே உங்கள் இதய சிறகுகளை மென்மையாக வருட வருகிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பட்டு சிறகு. காதலிப்பது தவம், காதலிக்கப்படுவது வரம். தவம் யார் வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் வரம் சிலருக்குத்தான் கிடைக்கும். என்றும் தவமாய் காதலின் தீபமாய்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பட்டு சிறகு வான்மேகம் பூமிக்கு தந்த வரமாய் சிதறி கிடக்கும் சிந்திய வெண்மணிகள் காதருகே ஒலிக்கவிருக்கும் இந்த வெண்மணிகளின் ராகத்தில்

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டு சிறகு. பேச நினைத்த வார்த்தைகள் எல்லாம் மௌனமாய் உறைந்த வேளையில் பேனாவின் மை வழியே எழுதப்பட்ட ஆக சிறந்த உணர்வுகள்.
1: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும் படி.
2: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாக படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்ன நினைச்சு பார்க்கும் போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவு நடுவுல மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி
1: அதையும் எழுதணுமா?
0: காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான புனிதமான புனிதமான

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பட்டு சிறகு நெல் வயலின் வாசம், கிராமத்து தென்றலின் ஈரம், அதோடு இளையராஜாவின் புல்லாங்குழல் இசை, இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்தால்

அதே சமயம் மனதை வருடும் துள்ளல் இசையில் காதலர்களின் இதய துடிப்பை மல்லிகை சரமாய் தொடுத்திருக்கும் வரிகளோடு அடுத்த பாடல்.

காற்றின் ரகசியத்தை காதில் சொல்லும் புல்லாங்குழலும் நம் மனதின் ஆழத்தில் உறங்கி கிடக்கும் மௌனமான நினைவுகளை மெதுவாக எழுப்ப வரும் ஒரு பாடல்.

பட்டு மேகம் மண்ணில் நழுவி விழுவதைப் போல் வார்த்தைகளுக்குள் அடங்காத பேரழகுடன் தொடங்குகிறது ஒரு இசை.

பகலின் பரபரப்புகள் ஓய்ந்து வான்மகள் பொன்னிற ஆடையை போர்த்தி கொள்ளும் ஓர் அந்தி பொழுது அமைதியான கிராமத்து மாலையின் அழகை சுமந்து வரும் மெல்லிசை.

ததும்பி நிற்கும் ஏரியின் நீரில் ஓர் பனித்துளி விழுந்து அலைகளை உருவாக்குவது போல் இரவின் மௌனத்தை கலைக்காமல் நம் செவியின் உள் நுழைந்து இதயம் வருட வரும் பாடல்.

அமைதியையும் காதலின் ஏக்கத்தையும் மனதை வருடும் மென்மையான மெலடியாக. சில பாடல்கள் காதில் கேட்பதற்கு மட்டுமல்ல மனதின் உணர்வுகளாகவும் இருக்கின்றன.

0: சிறகுகள் போல மனதை வருடிய பாடல்களுடன் இன்றைய பட்டுச்சிறகு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் இனிய இசைகளுடன் சந்திப்போம். நன்றி கூறி விடைபெறுவது கார்த்திகா.
1: நேரம் 10:59 நிமிடம். ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

0: வேகம் 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11 மணி. இனி தொடர்வது நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 4:45 மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து நாளொரு குரல். 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம். 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குகிறார் கே அன்புமையப்பன் அவர்கள். 6:15 புதிய காலை. 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில், பயிர் வகை பயிர்களின் மூலம் மண்ணை வளப்படுத்துவது குறித்து ராமநாதபுரம் வேளாண் அறிவியல் நிலையம் முனைவர் வள்ளல் கண்ணன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக, 6:55 பூந்தளிர். காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் கூர்மை ஸ்ரீ வரதராஜ சுவாமி திருக்கோவில் பற்றிய தொகுப்பு இடம்பெறும். இதனை வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம்.

0: கேட்கலாம். டெய்லி ஏஞ்சலாக தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் உரிக்கும். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை ஏஞ்சலாக. 8:02 பாட்டு வேணுமா தேனி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல் உரிக்கும். 8:50 சைப்பாளன் என்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை ஏஞ்சல். 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை ஏஞ்சல். 10:02 விருப்ப கானங்கள் நேர் விருப்பமாக. இதில் பங்கேற்கிறார் சேலம் கலைச்செல்வி. 10:30 ஒரு வடப்பாடல்கள். 11:00 செய்தி சுருக்கம் சென்னை ஏஞ்சல். 11:02 கண்ணாடி மாளிகை. 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெய்லி ஏஞ்சல் கேட்கலாம். 11:47 திரை இசை. நண்பகல் 12:00 ஸ்நேகிதியே. 12:40 தமிழில் செய்திகள் சென்னை ஏஞ்சலாக. 12:50 ஸ்நேகிதி நிகழ்ச்சியின் தொடர்ச்சி கேட்கலாம். பிற்பகல் 1:00 வசந்த கானங்கள். 1:45 மாநில செய்திகள் கேட்கலாம். திருச்சிராப்பள்ளி ஏஞ்சலாக. 1:55 மெல்லிசை. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி ஏஞ்சலாக கேட்கலாம். 2:15 கவிதை அரங்கம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை ஏஞ்சலாக. 3:00 செய்தி சுருக்கம் சென்னை ஏஞ்சலாக. 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 செய்தி சுருக்கம் கேட்கலாம் சென்னை ஏஞ்சலாக. மாலை 4:02 வசந்தன்கு வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களம். 5:00 செய்தி சுருக்கம் சென்னை ஏஞ்சலாக. 5:02 மாலை தென்றல். 6:00 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சலாக. 6:10 விளக்கேற்றும் வேளை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை ஏஞ்சலாக. 6:40 அந்திப்பூக்கள். 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம் சென்னை ஏஞ்சலாக. இதனை எழுதியவர் எம் செல்வராஜ் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை ஏஞ்சலாக. 7:25 பாட்டு இது ஹிட்டு. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம் டெல்லி ஏஞ்சலாக. 7:32 பாட்டு இது ஹிட்டு தொடரும். 8:00 செய்தி அறிக்கை சென்னை ஏஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறார்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. தொடர்ந்து 8:30 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் மதுரை கோசாகுளம் CEOA பதின்ம மேல்நிலைப்பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து கதை கேட்க வாங்க வழங்குகிறார் டி இருதயமேரி அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி ஏஞ்சலாக. 9:15 திரை இசை. 9:30 சக்கரவியூகம் புலனாய்வு தொடர் பகுதி 9 கேட்கலாம். எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒலிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி ஏஞ்சலாக. 11:10 தேனும் பாலும் நள்ளிரவு. 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி ஏஞ்சலாக.
1: The news read by Abhineet Shukla. Prime Minister Narendra Modi received a warm and enthusiastic welcome upon his arrival in Auckland, marking the start of his historic 2-day visit to New Zealand. This is the first by an Indian Prime Minister in nearly 4 decades. After arriving in Auckland today, Prime Minister Modi was received at the airport by New Zealand Prime Minister Christopher Luxon. The Indian community gathered in large numbers to greet him. The atmosphere was filled with excitement as people waved the Indian tricolour and chanted Kia ora Modi to welcome him. Mr. Modi witnessed a vibrant celebration of India's rich cultural heritage during the community welcome in Auckland this evening. During his visit, Prime Minister Narendra Modi and his New Zealand counterpart are expected to discuss ways to further strengthen cooperation in trade, investment, education, technology and people-to-people ties, reflecting the growing partnership between the two countries. Indian High Commissioner to New Zealand, Muan Poi Sayoi, expressed hope that the visit will provide fresh momentum to bilateral ties. She also pointed to the India-New Zealand Free Trade Agreement signed in April this year, saying it would further expand cooperation in trade and commerce, maritime security, people-to-people ties, culture, tourism and counter-terrorism.
2: We will be building on the things that we've already worked on. So, free trade agreement is signed, but it has to be ratified and we have to push it towards the unlocking the full potential of the free trade agreement. So, there are some things about trade and commerce. There will be some things about tourism, culture, sports diplomacy, and also under the economy piece, there will be more on horticulture, agriculture, and education as well. So, there are many, many aspects of it, including maritime security. As well.
1: External Affairs Minister Dr. S. Jayashankar today met his Omani counterpart Badr bin Hamad Al-Busaidi

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸில் காற்றின் நினைவலைகளாய் ஒலிக்க காத்திருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் குலமகள் ராதை திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பி சுசீலாவின் குரலில் பாடல் இதோ.

வணக்கம். நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை எஃப்எம் 103.3 மறக்காதீங்க. நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.

நேரம் இரவு 11:15. அன்பின் முடிவில்லாத பாதையில் மலர்ந்திருக்கும் இசைப்பூக்களாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 MHz. நிகழ்ச்சியில் இனி நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடல் வர காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பி. சுசீலாவின் குரலில் பாடல் இதோ.

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் சேடி வந்தது.
2: ஒரு நிமிஷம்
3: தயவு செஞ்சு கை விடுங்க.
2: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
3: கை விட்டுட்டு சொல்லுங்களேன். எனக்கு பிடிக்கல.
2: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
0: உங்க எஸ் என் சுரேந்தர்
1: பேசுறேன்.
0: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

நேரம் இரவு 11:20. இணைந்திருக்கிறீர்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. வண்ணத்து பூச்சியின் சிறகடிப்பாய் மெல்லிய கானங்களோடு இது தேனும் பாலும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பாவ மன்னிப்பு திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பாடல் இதோ ஒலிக்கின்றது பி. சுசீலாவின் குரலில்.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்க செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் இரவு 11:25 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. முடிவென்று நினைத்த இடத்தில் தொடங்கும் புதிய அன்பின் பயணமாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் இனி படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திற்காக பாடல் வர காத்திருக்கிறது விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். பாடல் இதோ ஒலிக்கின்றது கண்ணதாசன் வரிகளில், பி. சுசீலாவின் குரலில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில்
1: நாளை 9:30.
0: சக்கரவியூகம் அத்தியாயம் 2.
2: என்ன என்ன சொல்ற ஸ்ரீதர், அந்த சுறாக்கள் எல்லாம் ரொம்ப கிட்ட வந்துருச்சு.
1: சீனாவின் மர்மத்தீவுக்குள் புலனாய்வு குழு.
0: சுறாக்களிடம் சிக்கிய எம்ஐபி குழுவினர்.
3: அப்ப நம்ம எம்ஐபி ஏஜென்ட் பிரபாகரை கொன்னது இவனா தான் இருக்கும் கனல் சார்.
1: நிகழ்ந்தது என்ன? திக் திக் நிமிடங்கள். கேட்க தவறாதீர்கள் 9:30.
0: சக்கரவியூகம்.

நேரம் இரவு 11:30. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸில் காற்றின் நினைவலைகளாய் ஒலித்துக் கொண்டிருப்பது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கற்பகம் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் வாலி. பே. சுசீலா பாடிய அந்த பாடல் இதோ.

நேரம் இரவு 11:34. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸில் பூந்தென்றலாய் இசைக்கும் காவிய கானங்களின் தொகுப்பாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் புதிய பறவை திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். டி சுசீலா பாடிய அந்த பாடல் இதோ.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. இரவை மீட்டும் இன்னிசை ராகங்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஒலிக்கவிருக்கும் நேரம் 11:40. சாந்தி திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடல் வர காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பி. சுசீலாவின் குரலில் பாடல் இதோ.

நேரம் இரவு 11:44. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. சொல்ல மறந்த வார்த்தைகளின் மின் தடங்களாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் இனி ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பி. சுசீலாவின் குரலில் பாடல் இதோ.

நேரம் இரவு 11:50. இணைந்திருக்கிறீர்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. இமைகள் மூடச் சொல்லும் இனிய கானங்களின் தொகுப்பாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பணத்தோட்டம். பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பி. சுசீலாவின் குரலில் பாடல் இதோ.

நேரம் 11:54 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ். தனிமையின் கதவை தட்டும் இனிய இசையின் அழைப்பாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது தங்கமலை ரகசியம் திரைப்படத்திற்காக டி.ஜி. லிங்கப்பாவின் இசையில். பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் குமா பாலசுப்ரமணியம். பி. சுசீலாவின் குரலில் பாடல் இதோ

0: நேரம் இரவு 11:58. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தேனும் பாலும்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில்
2: நாளை 9:30
1: சக்ரவியூகம் அத்தியாயம் 2.
3: என்ன என்ன சொல்ற ஸ்ரீதர், அந்த சுறாக்கள் எல்லாம் ரொம்ப கிட்ட வந்துருச்சு.
2: சீனாவின் மர்மத்தீவுக்குள் புலனாய்வு குழு
1: சுறாக்களிடம் சிக்கிய எம்ஐபி குழுவினர்.
4: அப்ப நம்ம எம்ஐபி ஏஜென்ட் பிரபாகரை கொன்னது இவனா தான் இருக்கும் கனல் சார்.
2: நிகழ்ந்தது என்ன? திக் திக் நிமிடங்கள் கேட்க தவறாதீர்கள் நாளை 9:30.
1: சக்ரவியூகம்
0: இனி நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:44 வரை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகா ஹர்ட்ஸ் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் அகிலம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: காற்றின் மொழி.

அக்கம் பக்கம் பார்க்காதே, ஆளை கண்டு மிரளாதே, இடுப்பை இடுப்பை வளைக்காதே, ஹாண்டில் பாரை ஒடிக்காதே, இடுப்பை இடுப்பை வளைக்காதே, ஹாண்டில் பாரை.

0: அள்ளி தெளிக்கையிலே.
1: சொல்லுங்க.
0: குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்கு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும். ஊரு பம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும். டாங்கு டாங்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

அன்னையும் தந்தையும் நான்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில் வலச்சி வச்சி, பட்னம் சுப்பிரமணியர் இயற்றிய நவராக மாலிகா வர்ணம் ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடையாறு டி செந்தில்குமார் அவர்கள் தவில். தொடர்ந்து தாயி திரிபுர சுந்தரி, பெரியசாமி தூரன் பாடல், சுத்தசாவேரி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

ஆனி மாதம் 27ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி, சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையிலும் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. மங்கள இசை

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாத மாதம் 20 நாள், பராபவ வருடம்.

துன்பங்கள் எல்லாம் துன்பம் செய்தவரையே வந்து சேரும். அதனால் துன்பம் இல்லாமல் இருக்க விரும்புவோர் எந்த உயிர்க்கும் துன்பம் செய்யாமல் இருக்க வேண்டும். குறள் எண் 320, அதிகாரம் இன்னாசை.

0: துன்பங்கள் எல்லாம் துன்பம் செய்தவரையே வந்து சேரும். அதனால் துன்பம் இல்லாமல் இருக்க விரும்புவோர் எந்த உயிர்க்கும் துன்பம் செய்யாமல் இருக்க வேண்டும். குறள் எண் 320, அதிகாரம் இன்னா செய்யாமை.
1: நேரம் காலை 4:55. இனி தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் கே அன்புமையப்பன் அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர், இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் பயிர் வகை பயிர்களின் மூலம் மண்ணை வளப்படுத்துவது குறித்து ராமநாதபுரம் வேளாண் அறிவியல் நிலையம் முனைவர் வள்ளல் கண்ணன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள்

கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் கூர்மை ஸ்ரீ வரதராஜ சுவாமி திருக்கோவில் பற்றிய தொகுப்பு இடம்பெறும். இதனை வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம் டெய்லி அஞ்சலாக. தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் ஒலிக்கும். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட நேயர்களின் விருப்பப்பாடல் ஒலிக்கும். 8:50 சைப்பாரின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 10:02 விருப்ப கானங்கள் நேயர் விருப்பமாக. இதில் பங்கேற்கிறார் சேலத்தைச் சேர்ந்த கலைச்செல்வி அவர்கள். காலை 10:30 ஒருபட பாடல்கள். முற்பகல் 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகை. 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெய்லி ஏஞ்சல் கேட்கலாம். 11:47 திரை இசை. நண்பகல் 12:00 ஸ்நேகிதியே. 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 ஸ்நேகிதியே தொடரும். பிற்பகல் 1:00 வசந்த கானங்கள். 1:45 மாநில செய்திகள் கேட்கலாம் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 மெல்லிசை. பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக. 2:15 கவிதை அரங்கம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 3:02 மெலவரும் பாட்டு. மாலை 4:00 செய்தி சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. மாலை 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களம். 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 5:02 மாலை தென்றல். 6:00 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக. 6:10 விளக்கேற்றும் வேளை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 6:40 அந்தி பூக்கள். 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. இதனை எழுதியவர் எம் செல்வராஜ். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பாட்டு இது ஹிட்டு. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம் டெய்லி அஞ்சலாக. 7:32 பாட்டு இது ஹிட்டு தொடரும். இரவு 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறார்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. 8:30 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் மதுரை கோசாகுளம் CEOA பதின்ம மேல்நிலைப் பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். தொடர்ந்து கதை கேட்க வாங்க வழங்குகிறார் டி இருதயமேரி அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக. 9:15 திரை இசை. 9:30 சக்கரவியூகம் புலனாய்வு தொடர் பகுதி 9 கேட்கலாம். எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒலிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:44 வரை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள்.

நேரம் காலை 5 மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசைகளில் நேர்கள் கேட்கவிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 5:05. ஆகாஷ்வாணி மதுரை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 5:17. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 5:21. ஆகாஷ்வாணி மதுரை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ.

நேரம் காலை 5:25 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:30. ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம்.
2: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும்.